நேரம் காலை 5:32, 13:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது திருமலை தென்குமரி படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் எம்ஆர் விஜயா இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை.

பனி மா பனி தகரிதா கரிதி கரிதி கரிதி கரிதி தனிதா கத்தி தனி பாபா பாபா பரிதா சரி.

கண்ணி தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு படை, ஆறு படை, ஆறு படை. இன்று எங்கள் மருதமலை

மருதமனைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமனைக்கு நீங்க

சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை, முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை.

சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல். இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 6 நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 22 நாள் புதன்கிழமை.

0: ஒருதலை சார்பாக இல்லாமல் மனம் கோணலின்றி இருந்தால் தீர்ப்பும் சொல் கோணல் இல்லாமல் தெளிவாக இருக்கும். குறள் எண் 119 அதிகாரம் நடுவு நிலைமை.
1: சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின்.
0: ஒருதலை சார்பாக இல்லாமல் மனம் கோணலின்றி இருந்தால் தீர்ப்பும் சொல் கோணல் இல்லாமல் தெளிவாக இருக்கும். குறள் எண் 119 அதிகாரம் நடுவு நிலைமை.

0: இன்னும் சில மணி துளிகளில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். வேலூர் மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்களே, இன்று ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்திலிருந்து பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ஏ. ஹாஜிதா பேகம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள் கேட்கலாம். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் கவிதை ஏ. சேகர் அவர்கள். 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம். ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவக்கலை கே. கே. தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனதார பாராட்டுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம்.

முற்பகல் 11:02 மணி திருநாடு, ஜடிங்கா, அசாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்னேகிதியே. வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய சத்தான உணவுகள். 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் உடல் சோர்வினை போக்கும் வைட்டமின் பி நிறைந்த உணவுகள். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர்விருப்ப பாடல்கள். 3:02 திரை அருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். சமூக ஊடக பயன்பாடும் சட்ட பாதுகாப்பும் நேர்முகம். பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ மதார்

முஹைதீன் அவர்கள். 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி, 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 8:00 கிளாஸ்கோவில் நடைபெறவிருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 துவக்க விழாவின் ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

இரவு 8:30 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசைமழை கேட்கலாம், 9:30 இலக்கிய சாரல், முல்லை பாட்டு விளக்கும் கார்கால காத்திருப்பின் மௌன ராகம், 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள்.

நேயர்களின் நினைவிற்கு இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249684548. மறுபடியும் சொல்கிறேன், 044249484548. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இன்னும் சில மணி துளிகளில் எனைத்தானும் நல்லவை கேட்க உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.

0: மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: எண்ணியரும் திண்ணியரும். மனிதன் வெற்றியாளனாக திகழ வள்ளுவர் கூறும் ரகசியத்தை உரைக்கிறேன், கேளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் இக்குறட்பா வெற்றியை உருவாக்கும் மன உறுதியின் மாண்பு கூறும் குறட்பா. எண்ணம் மனித வாழ்வின் அடித்தளம். நல்ல எண்ணங்களை நாளும் மனதில் விதைத்தால் வாழ்க்கை சிறப்படையும். எந்த ஒரு மனிதனும் தனக்கான இலக்கை வகுத்து கொள்ள வேண்டுமெனில் அவர் சிந்தையில் தெளிவுடையவராக இருத்தல் வேண்டும். அந்த தெளிவே அவருக்கு மன உறுதியை வலுப்படுத்தும். மன உறுதி கொண்டோரையே வள்ளுவர் திண்ணியர் என்கிறார். முண்டாசு கவிஞன் பாரதியும் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்கிறார் என்று வீரத் திருவிழி திறக்க பாடுவது அனுபவச்சாரத்தின் உச்சமல்லவா? தேச விடுதலையை தெய்வ விடுதலையாகக் கண்டவன் பாரதி. அந்த உறுதிப்பாடும் சிந்தை தெளிவுமே பாரத தேசமென்று பாரதியை தோள் கொட்டச் சொன்னது போலும். நாடும் வளமும் செழித்திருக்க நான் மட்டும் இங்கு பசித்திருக்க என்ற தனி மனிதனின் அடிப்படை தேவைக்கு அன்றே குரல் கொடுத்தவன் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் மன உறுதி பாடும் நமக்கும் துணிவை தருமே. வாழ்வில் நாம் எப்போதும் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஆராயாமல் சிந்திக்காமல் செயலாற்றக்கூடாது. உள்ள உறுதி இல்லாதவர்கள் ஒரு செயலில் எண்ணி தெளிவு பெறுவதற்கு முன்பே இறங்கிவிடுவார்கள். அது அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்திக் கொண்டேதான் இருக்கும். அதனால் அத்தகையோரைத்தான் வள்ளுவப் பெருந்தகை எண்ணி

0: துணிக கருமம் என்று கடிந்துரைக்கின்றார். ஏனெனில் மனிதனை ஆளுமை மிக்கவனாக்குவது அவனது எண்ணங்களும் மன உறுதியுமே. நாம் இன்று காணும் அனைத்து ஆளுமைகளும் தலைமைத்துவத்தோடு திகழ்வதற்கு அவர் தம் எண்ணங்களில் வலிமையும் உள்ளத்து உறுதியுமே காரணமாகி இருக்கின்றது. இப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே நம் சிந்தையில் விதைத்திருப்பார்கள். யாருக்கும் அஞ்சாத நெறி இத்தகைய தலைமைத்துவத்திற்கு அடையாளமாகின்றது. சாமானியனை கூட சகித்து கொண்டு ஏதோ ஒன்றை போரபோக்கில் வாழச் சொல்லவில்லை வள்ளுவ பெருந்தகை. அவர் கூறியிருக்கின்றார், தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார். புகழ் தரத்தக்க செயல்களை செய்வதற்கு மனவலிமை கட்டாயம் வேண்டும். தோல்விகளைக் கண்டு துவளாத மனத்தோடு இருப்பவர்களாலேயே வெற்றியின் கனியை சுவைக்க முடியும். சிலப்பதிகார கண்ணகி ஈராயிரம் ஆண்டு கடந்து இன்றும் புகழுடன் இலக்கியத்தில் வாழ்ந்து வருகிறாள். அதற்கு என்ன காரணம்? தன் கணவன் கள்வன் அல்லன் என்ற அசைக்க முடியாத தெளிந்த எண்ணமும், அந்த எண்ணமே அவளுக்கு துணிச்சலான மன உறுதியையும் தந்து நாடாளும் மன்னனிடமே நேரில் சென்று நீதி கேட்க வைத்தது. இதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதுபோல் கம்பராமாயணத்தில், கடவுளாக இருப்பினும் ராமனின் வாழ்க்கை முழுவதும் போராடி போராடியே இறுதியில் அரியணை ஏறுகிறான். வனவாசம் சென்றபோதும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லையே, போரில் நின்றபோதும் அவன் மன உறுதியை கைவிடவில்லையே. அதனாலேயே ராமனின் புகழை இன்றும் இலக்கியங்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. நால்வகை படை திரட்டி கொண்டு சென்ற நம் பழந்தமிழ் மன்னர்களின் மன வலிமையே அவர்களின் பேராண்மைக்கு சான்றுரைக்கின்றன. நாடாளும் மன்னனாக இருப்பினும் அவனை இடித்துரைத்து நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட அன்றைய தமிழ்ப்புலவர்கள் தயங்கியதே இல்லை. காரணம், அவர்கள் கொண்டிருந்த தமிழ்ப்புலமையில் அவர்களுக்கிருந்த தெளிந்த சிந்தையும் அது தந்த மன உறுதியுமே. மன்னனாக இருப்பினும் அவனது எதிர்நின்று பேசக்கூடிய துணிவை அது தந்துள்ளது. மன்னனை காட்டினும் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் நாட்டை காப்பது மட்டுமே கடமை, அதுவே பெருமை. ஆனால் மாசறக் கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதே தமிழ் வழி நாம் கண்ட உண்மை. எனவே சிந்தையில் தெளிவும் கொண்ட செயலில் மன உறுதியும் கொண்டிருத்தல் வேண்டும். இப்படி எத்தனை எத்தனையோ சான்றோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வலிமையான எண்ணங்களும் உறுதியான மனமுமே நம்மை நேரிய பாதையில் வழிநடத்துவதற்கான விடிவெள்ளியாகும் என்பதை நாம் மனதில் கொண்டு செயலாற்றினால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.

மலரும் இந்த நாள் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

6:23 நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்யும் தவறுகள் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் மாற்றும். உன்னிகிருஷ்ணன் குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்க பூக்கள் நிகழ்ச்சிக்காக. மற்றவர்களால் கருத்து மட்டுமே சொல்ல முடியும், உங்களுக்கான தேவையை நீங்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்கப்புக்கள் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சரி என்று தோன்றுவதை தைரியமாக செய்யும் போது மட்டுமே உங்கள் தேவையை நீங்கள் உணர முடியும்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: வறட்சி என்பது வேளாண் உற்பத்தியை கடுமையாக பாதிக்கும் முக்கிய இயற்கை பேரிடர்களில் ஒன்றாகும். மழை பொழிவு குறைதல், நிலத்தடி நீர்வளங்களின் வீழ்ச்சி மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் வறட்சி பிரச்சினை அதிகரித்து வருகிறது. இதனால் பயிர் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விளைச்சல் குறைவதோடு விவசாயிகளின் வாழ்வாதாரமும் சவாலுக்கு உள்ளாகிறது. இந்நிலையில் வேளாண் பொறியியல் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் மேலாண்மை முறைகள் வறட்சியின் தாக்கத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நுண்ணீர் பாசன முறைகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த உதவுகின்றன. இந்த முறைகள் மூலம் தாவர வேர்பகுதிக்கு நேரடியாக நீர் வழங்கப்படுவதால் நீர் இழப்பு குறைகிறது. மழை காலங்களில் கிடைக்கும் நீரை சேமித்து வறட்சி காலங்களில் பயன்படுத்துவதற்காக பண்ணைக்குட்டைகள், நீர்த்தேக்க குளங்கள் மற்றும் தடுப்பணைகள் அமைக்கப்படுகின்றன. இது நிலத்தடி நீர் நிரப்புதலுக்கு உதவுகிறது. மல்ச்சிங், சமச்சீர் உழவு மற்றும் பாதுகாப்பு வேளாண்மை போன்ற முறைகள் மண்ணில் உள்ள ஈரப்பதத்தை நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்ள உதவுகின்றன. இதனால் பயிர்கள் வறட்சியை தாங்கும் திறன் பெறுகின்றன. சென்சார்கள், செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் GPS தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பயிர்களுக்கு தேவையான அளவு நீர் மற்றும் உரங்களை வழங்க முடிகிறது. இதன் மூலம் நீர் பயன்பாட்டு திறன் அதிகரிக்கிறது. சூரிய மின்சார பம்புகள் மூலம் நீர்ப்பாசனம் மேற்கொள்வது மின்சார செலவை குறைப்பதோடு தொலைதூர கிராமங்களிலும் பாசன வசதியை மேம்படுத்துகிறது. நிலத்தடி நீர் அளவை கண்காணித்து திட்டமிட்ட நீர் பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் நீர் வளங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்க முடியும். மண் ஈரப்பத சென்சார்களுடன் இணைக்கப்பட்ட தானியங்கி பாசன அமைப்புகள் தேவையான நேரத்தில் மட்டுமே நீர் வழங்குகின்றன. இது நீர் வீணாவதை தடுக்கிறது. குறைந்த நீர் தேவையுடைய பயிர்கள் மற்றும் வறட்சி தாங்கும் ரகங்களை சாகுபடி செய்ய ஏற்ற விதைப்பு மற்றும் பராமரிப்பு இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் சொட்டு நீர் பாசனத்திற்கு அரசு மானிய திட்டங்கள், பண்ணைக்குட்டைகள் அமைத்தல் மற்றும் மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள், ஸ்மார்ட் பாசன அமைப்புகள், சூரிய ஆற்றல் பம்பு செட்டுகள் பயன்பாடு, ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் பயிர் மற்றும் நீர் மேலாண்மை போன்றவை நடைமுறையில் உள்ளன. வறட்சி என்பது வேளாண்மைக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் வேளாண் பொறியியல் துறையின் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் அறிவியல் மேலாண்மை முறைகள் அதன் தாக்கத்தை கணிசமாக குறைக்க முடியும். நுண்ணீர் பாசனம், மழைநீர் சேகரிப்பு, துல்லிய வேளாண்மை, சூரிய ஆற்றல் பயன்பாடு மற்றும் தானியங்கி பாசன அமைப்புகள் போன்ற பொறியியல் அணுகுமுறைகள் எதிர்காலத்தில் நிலையான வேளாண்மையை உறுதிப்படுத்தும் முக்கிய கருவிகளாக அமையும். முறையான பதிவேடுகள் இருந்தால் மட்டுமே விவசாயிகள் தங்களுடைய பண்ணை நிர்வாகத்தில் சரியான தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். ஒரு பண்ணையின் வளர்ச்சியை மதிப்பீடு செய்வதற்கு இந்த பதிவேடுகள் அடிப்படை ஆதாரமாக விளங்குகின்றன. பண்ணையின் பொருளாதார நிலையை அறிய நிதி பதிவேடுகள் மிக முக்கியமானவை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பண்ணைக்கு கிடைத்த மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவுகளை கழித்தால் கிடைப்பதே லாபமாகும். பண்ணையில் சாகுபடிக்கான விதை முதல் இடுபொருள் விவரங்களை பதிவு செய்ய உற்பத்தி மற்றும் இடுபொருட்கள் பதிவேடு பயன்படுகிறது. இது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தவும் இருப்பை கண்காணிக்கவும் உதவுகின்றன. கூலியாட்கள் வருகை பதிவேடு ஒவ்வொரு நாளும் என்னென்ன வேலைக்கு எத்தனை ஆட்கள் வந்துள்ளனர் என்பதையும் கூலி விவரங்கள் மற்றும் வேலை திறனை அறியவும் இந்த பதிவேடு உதவும். பதிவேடுகளை உருவாக்குவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் அவற்றை முறையாக வைத்து பாதுகாப்பதுதான். இந்த பதிவேடுகள் சேதமடையாமலும் காணாமல் போகாமலும் பாதுகாப்பான இடத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும். சரியான முறையில் பதிவேடுகளை முறையாக பராமரிப்பதன் மூலமாக ஒரு விவசாயி தனது பண்ணையை வெற்றிகரமான பண்ணையாக மாற்ற முடியும். விவசாயத்தை ஒரு வணிகமாக எண்ண வேண்டும். கண்ட பயிர்களை சாகுபடி செய்யாமல் சந்தையின் தேவைக்கேற்ப பயிர் சாகுபடிக்கு மாற வேண்டும். ஒரே பயிரை சாகுபடி செய்யாமல் பல பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ள வேண்டும். ஒன்றில் நஷ்டம் வந்தாலும் மற்றவை கை கொடுக்கும். முறையாக

0: பதிவேடுகளை பராமரித்து விவசாயத்தை வெற்றிகரமாக கொண்டு வருவோம். தக்காளி பயிரை முன்பருவ இலைக்கருகள் நோய் தக்காளியின் எந்த வளர்ச்சி நிலையிலும் ஏற்படலாம். பூஞ்சை இலைகளை தாக்கும் போது இலைகள்ல புள்ளிகள் ஏற்பட்டு கருக தொடங்கும். பொதுவான வளையங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காணப்படும். இலைகளிலும் தண்டுகளிலும் காயங்கள் ஏற்படும். காயங்கள் பொதுவாக பழம் முழுவதிலும் காணப்படும். இந்த முன்பருவ இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த வயலில் பயிர் குப்பைகளை அகற்ற வேண்டும். பயிர் சுழற்சி முறைகளை பின்பற்றுவதன் மூலம் நோய் தாக்கத்தை குறைக்கலாம். திறம்பட நோயை கட்டுப்படுத்த மேங்கோசெப் 0.2% தெளிக்க வேண்டும். தக்காளியில் பியூசேரியம் வாடல் நோயின் அறிகுறிகளாவன இளம் இலைகளில் கிளை நரம்புகள் வெளியே தெரிந்து இலைக்காம்பு உதிர ஆரம்பிக்கும். விளைநிலங்களில் கீழ் இலைகள் முதலில் மஞ்சள் நிறமாக மாறி பிறகு சிற்றிலைகள் கருகி இறந்துவிடும். பியூசேரியம் வாடல் நோயை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழித்துவிட வேண்டும். கார்பன் டைஆக்சைட் 0.1% கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளை மூழ்கச் செய்ய வேண்டும். பயிர் சுழற்சி முறையில் சாரா தாவரங்களை அதாவது தானியங்களை பயிரிட வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலையெல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 70 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 72 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 32% முதல் 67% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி இயற்கை மீது கொஞ்சம் பற்று வையுங்கள் மணி.

0: நேயர்களே, இயற்கை என்பது நம் வாழ்வாதாரம். இயற்கை நம் அனைவருக்கும் வேண்டும் என்பதை விட வருங்கால இளைய தலைமுறைக்கும் வேண்டும் அல்லவா?
1: வழங்குகிறார் கவிதை ஏ சேகர் அவர்கள்.
2: வணக்கம். இப்ப சில நாட்களாகவே நம்ம தாமிரபரணி ஆற்றை பத்தியும் அதன் தூய்மை கேடு பத்தியும் நாளேடுகளில் செய்திகள் வந்த வண்ணமா இருக்கு. நம்ம மாவட்ட நிர்வாகமும் இதை பற்றிய கவலையுடன் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து நடவடிக்கைகள் எடுத்து வருது. நதியை மாசுபடுத்தும் பொது மக்களுக்கும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆறு வற்றாத ஜீவ நதி. பிறப்பிடம் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை. சங்கமிக்கும் இடமோ தூத்துக்குடி மாவட்டம் சங்குமுகம். தாமிரபரணி ஆறு சுமார் 128 கிலோமீட்டர் ஓடுது. இந்த நதியில் சுமார் 8 தடுப்பணைகள் இருக்கு. நதியில் கலக்கிற விவசாய கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், மாநகராட்சியின் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து வரும் கழிவுகளால் தாமிரபரணி ஆறானது மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கியிருக்கு. ஆற்றுல துணிகளையும் குப்பைகளையும் போடாதீங்கன்னு வாசகங்கள் அங்கங்கே இருக்கு. இருந்தாலும் தாமிரபரணி பாறைகளுக்கு நடுவுல நீர் மட்டும் இல்லாமல் எங்க பார்த்தாலும் துணிகளும் மலை மலையா குமிஞ்சு கிடக்கு. பொதுவா ஓடுற ஆத்துல இயற்கை வாசனை தான் வரும். ஆனால் இங்க தேங்கி கிடக்கும் துணிகள்ல துர்நாற்றம் வீசுது. இதனால நீர் மாசுபடுவதோடு நீர் வாழும் உயிரினங்களும் பாதிப்புக்கு உள்ளாகுது. 128 கிலோமீட்டர் ஓடுற தண்ணியில 125 வகையான மீன்கள் இருப்பதாகவும், மிகப்பெரிய பலமான இந்த மீன்கள் இப்ப மோசமான நிலையில அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அறியப்படுது. அதனால நீரை தூய்மைப்படுத்தி பாதுகாப்பதன் மூலமாக இந்த மீன்களையும் பாதுகாக்க வேண்டியது நமது முக்கிய கடமையாக இருக்கிறது. இந்த சிறப்புமிக்க நதியை பாதுகாப்பது இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசியமா இருக்கு. ரொம்ப கடுமையான நீர்ப்பஞ்சத்தை எதிர்நோக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கெல்லாம் கொடையாக கிடைச்ச தாமிரபரணி நதியை பாதுகாப்பது ரொம்ப அவசியம். நதி நீர்ல கழிவு நீரும் கலப்பதால நீரும் மாசுபடுது. அங்க இருக்கிற உயிரினங்களும் அழிஞ்சு போகுது. ஆற்றின் ரெண்டு பக்கமும் இருக்கிற மணல் ஆற்றுக்கே அரணா இருக்கு. மணல் துகள்கள் வழியா நீர் போறப்ப நச்சுக்கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போகுது. ஆக ஆத்து மண்ணானது நச்சுக்கிருமிகளை வடிகட்டி தூய்மையான நீரா மாத்தி தருது. இப்பேற்பட்ட ஆத்து மணலை பாதுகாப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாமிரபரணி நதியை எதிர்நோக்கியுள்ள ஆபத்துக்களிலிருந்து மீட்டெடுத்து நதியை பாதுகாத்து அதன் அசல் நிலைக்கு கொண்டு வருவது நம்ம ஒவ்வொருவரது தலையாய கடமை. நன்றி, வணக்கம்.
0: நாம் கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் கவிதை ஏ சேகர் அவர்கள்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியின் தொடக்கமா தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்குறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
1: ஐந்து வகையான மத்திய அரசின் கடனுதவி திட்டங்களை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நம்பர் 1, நீடித்த நிலைத்த நிதி உதவி திட்டம். ஆண்டாண்டு காலமாக நீடித்து இருக்கக்கூடிய பெரிய தொழில்களுக்கு மட்டுமல்ல, கல்வி, வீட்டு வசதி, மரபுசாரா எரிசக்தி போன்ற பல திட்டங்களில் சிட்பி என்று அழைக்கக்கூடிய இந்திய அரசினுடைய ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது சிறு தொழில்கள் முன்னேற்றத்திற்காகவே தொடங்கப்பட்ட மாபெரும் வங்கி, அவர்கள் செய்து வரும் சேவைகள், அவருடைய கடன் திட்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய புத்தகமே போடலாம், அந்த அளவுக்கு கொடுக்கிறார்கள். இந்த நீடித்து வரக்கூடிய ஆண்டாண்டு காலமாக செயல்படக்கூடிய பெரிய தொழில்களுக்கும், சுகாதார தயாரிப்புகளுக்கும், புதிய பழைய நிறுவனங்கள், மின்சார திட்டங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் மரபுசாரா எரிசக்தியிலே எத்தனை வகை இருக்கின்றது என்று, அவை அனைத்துக்குமே இந்த நிறுவனம் கடனுதவி கொடுக்கிறது. இதனுடைய நோக்கம் பசுமையான நாட்டை உருவாக்க வேண்டும், மாசு கட்டுப்பாட்டுக்கு உதவ வேண்டும், வீட்டு வசதிக்கு உதவ வேண்டும், கல்விக்கு உதவ வேண்டும் என்று தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் முழு விவரம் அறிவதற்கு www.sidbi.in என்று போட்டால் இந்த திட்டத்தினுடைய

விட்டது. இங்கிருந்து போய் பெரிய நிறுவனங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி வெளிநாட்டுக்கு பல கோடி பேர் வேலைக்கு சென்றாலும் இந்தியாவில் பல கோடி பேருக்கு இந்த ஐடி துறை என்று சொல்லக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி துறை தான் வேலைவாய்ப்பை கொடுக்கிறது. அவர்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெக் பார்க் என்று ஒரு நிறுவனத்தை மத்திய அரசு நிறுவியிருக்கிறது. அதற்கு எஸ்டிபிஐ என்று சொல்லுவார்கள். அந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியா நிறுவனம் புதிதாக சாஃப்ட்வேர் டெக் பார்க் ஸ்கீம் என்ற ஒரு திட்டத்தை ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காகவே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிறுவனம் வரியில்லா இறக்குமதியை தருகிறது. அதாவது இந்த நிறுவனங்கள் வெளிநாட்டிலே இருந்து என்ன பொருளை இறக்குமதி செய்தாலும் அதற்கு வரி இல்லை. அதேபோல் 100% ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு தேவையான பல உதவிகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு முதலீட்டுக்கான பண உதவி, இந்தியாவிலே போடப்படும் கலால் வரியிலிருந்து விலக்களிக்கிறார்கள். 100% ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு அனைத்து உதவிகளையும் இந்த திட்டத்திலே பெறலாம். www.stpi சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் stpi.in stpi என்பதற்கு விளக்கம் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியா .com.in. இதிலே போட்டால் நிறைய திட்டங்கள் வரும். இந்த சாஃப்ட்வேர் டெக் பார்க் ஸ்கீம் என்று அதில் நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் என்ன வகையான கடனுதவி வழங்குகிறார்கள், யாருக்கு வழங்குகிறார்கள், வேறு என்னென்ன வரி விலக்குகளை கொடுக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 4, ரா மெட்டீரியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். நிறைய கடனுதவி திட்டங்களை மத்திய அரசு கொடுக்கிறது. அதிகபட்ச வங்கிகள் இயந்திரங்களுக்குத்தான் கடனுதவி கொடுப்பார்கள், இயந்திரங்கள், வாகனங்கள், கட்டடங்களுக்கு. ரா மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய மூலப்பொருளுக்கு கடனுதவி வழங்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய இந்திய அரசினுடைய NSIC நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், இந்திய அரசின் சிறுதொழில் துறையிலே இதனை நடத்தி வருகிறார்கள். அந்த NSIC-யானது தன் மூலம் கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, வேறு நிறுவனங்களில் கடன் பெற்று சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய சிறு தொழில்களுக்கு மூலப்பொருட்களை வாங்குவதற்கு பல இயந்திர கடன்களை வழங்குவது போல மூலப்பொருளுக்காகவே மிகப்பெரிய அளவில் கடனுதவியை வழங்கி வருகிறது. இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மூலப்பொருளை இறக்குமதி செய்வதற்கு உதவுகிறது. இதன் மூலம் ஏராளமான நிறுவனங்கள் பயன்பெற்று வருகின்றன. www.nsic.gov.in இது NSIC-னுடைய வலைத்தளத்தை நீங்கள் பார்த்தால் இந்த ரா மெட்டீரியல் ஸ்கீம் என்று போட்டீர்கள் என்றால் அந்த ரா மெட்டீரியல் என்னென்ன வகை ரா மெட்டீரியல் இறக்குமதி பண்ணலாம், எவ்வளவு கடனுதவி, எவ்வளவு வட்டி போன்ற அனைத்து விவரங்களும் தெரிய வரும். நிறைய பேருக்கு இயந்திர கடன்கள் பற்றி தான் தெரிகிறது, தொழில் முனைவோருக்கு. நடைமுறையிலும் நடத்தி கொண்டு இருக்கும்போது பல உதவிகளை வங்கிகள், மத்திய மாநில அரசு நிதி நிறுவனங்கள், பல NGOக்கள் போன்றவர்கள்லாம் உதவி செய்கிறார்கள் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. இது ரா மெட்டீரியல் வாங்குவதற்கு பண வசதி இல்லாத சிறு தொழில்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும். அதேபோல் 5, WEP பெண்கள் தொழில் முனைவோருக்கான திட்டம். இதை உமன் என்டர்பிரினர்ஸ் பிளாட்ஃபார்ம் என்று மத்திய அரசு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். பெண்கள் புதிய தொழில்களை தொடங்கினால் அவர்களுக்கும் பல பெண்கள் இணைந்து கம்பெனி நடத்தினால், பல பெண்கள் இணைந்து NGO என்று சொல்லக்கூடிய ட்ரஸ்ட், அந்த பதிவு பெற்ற NGOக்களுக்கும் இத்திட்டத்தில் கடனுதவி கொடுக்கிறார்கள். ஆராய்ச்சி நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் தனியே கட்டாயமாக ஆராய்ச்சி நிறுவனங்களை நிறுவ வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்களானாலும் சரி, கல்வித்துறையில் உள்ள நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, வணிக நிதி உதவிகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது www.wep.gov.in

0: என்ற வலைத்தளத்தை நீங்கள் பார்த்தால் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் பெண்கள் சார்ந்த தொழில்களுக்கும் என்னென்ன உதவிகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்படி புதிய பல அரசாங்க திட்டங்கள், நிறைய பேருக்கு தெரியாத திட்டங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அறிவித்து வருகிறோம். இந்தந்த துறையில் இருப்பவர்கள் அந்தந்த துறைக்கு நீங்கள் விண்ணப்பித்து உங்களுடைய உரிமை கடன் பெறுவது அவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற திட்ட அறிக்கை, இயந்திர விலை விவரம், உங்களுக்கு இந்த தொழிலை பற்றி தெரியுமா என்கின்ற விவரங்கள் அனைத்தையும் கொடுத்து அனைத்து கடனுதவிகளையுமே தொழில் முனைவோர் பெற்று முன்னேற முடியும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: இன்றைய தமிழே அமுதே நிகழ்ச்சியில் தமிழே அமுதே உரை வழங்க இருக்கிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: தமிழே அமுதே, நம் அழகு தமிழிலே, இனிய தமிழிலே மலர்கள் சிரிக்கும் காட்சிகளை, அந்த மலர்களை வைத்து கொண்டு புலவர்கள் காட்டுகின்ற அந்த உயர்ந்த தத்துவங்களையெல்லாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் மனதிற்கு இதமாக இருக்கிறது. பொதுவாக மலர் பூ இதற்கு ஏழு பருவங்களை சொல்லுவார்கள். நனை, அரும்பு, முகை, போது, மலர், அலர், வீ என்று ஏழு பருவங்கள். காம்பு, புள்ளி, அல்லி, சூலகம், மகரம், தாது, தேன் என்று ஏழு உறுப்புகள். இந்த மலரை வைத்து கொண்டு அவ்வை பெருமாட்டி நம் தமிழ் மூதாட்டி தந்த அற்புதமான பாடல் ஒன்று உண்டு. சொல்லாமலே செய்வர் பெரியர், சொல்லி செய்வர் சிறியர், சொல்லியும் செய்யார் சிறியரே, நல்ல குலமாலை வேர்க்கண்ணாய், நல் ஓமை நாடின் பலா மாவி பாதிரியை பார் என்பது அந்த பாடல். இந்த பாடல் என்ன பொருளை தருகிறது என்று எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் மூன்று பூக்களை இங்கே காட்டுகின்றது. ஒன்று பலாவின் பூ, இன்னொன்று மாம்பூ, மூன்றாவது பாதிரிப்பூ. இந்த பலாப்பூ இருக்கிறதே அது பூக்காது ஆனால் காய்க்கும். இது எதற்கு ஓமையாக வருகிறது என்று சொன்னால் எதையும் சொல்லாமல் இவர்களுக்கு இதை செய்ய வேண்டும், இந்த நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணி செய்கின்றார்களே பெரியவர்கள், அவர்கள் சொல்லாமல் செய்பவர்கள், அவர்கள் பலாப்பூவை போன்றவர்கள். சொல்லி செய்பவர்கள் ஒன்று சொன்னால் அல்லது அவர்கள் சொன்னால் இதை செய்வேன் என்று சொல்லிவிட்டு அதை செய்து முடிக்கின்றார்களே அப்படி சொல்லி செய்வர்கள் மாம்பு. ஏன் என்று சொன்னால் இந்த மாம்பூ இருக்கிறதே அது பூக்கும் காய்க்கும் கனியும். ஆக சொல்லி செய்வர்கள் இந்த மாம்பூவை போன்றவர்கள். சில பேர் சொல்லுவார்கள், சொல்லியும் செய்யார் கயவரே என்று சொன்னார், நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று அவர்கள் கதையளப்பார்கள் ஆனால் எதையும் செய்ய மாட்டார்கள். எது போல என்று சொன்னால் பாதிரிப்பூ இருக்கிறதே அது பூக்கும் ஆனால் காய்க்காது கனியாது. எனவே சொல்லாமல் செய்கின்ற பெரியவர்களையும் சொல்லி செய்கின்ற சிறியர்களையும் சொல்லாமலே சொல்லியும் செய்யாமல் இருக்கின்ற கயவர்களுக்கும் பலா பூவையும் மாம்பூவையும் பாதிரிப்பூவையும் யோமையாக்கி இந்த அவ்வை பெருமாட்டி தந்த அந்த அற்புதமான கற்பனை இருக்கிறதே அது உயர்ந்த கற்பனை.

0: இது போன்ற மக்கள் இன்றல்ல நேற்றல்ல என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது இதழோரத்தில் ஒரு புன்னகைதான் வருகிறது. இந்த பூக்களிலே இந்த பூக்களை கூட அருமையாக அவர்கள் பிரித்து தந்திருக்கிறார்கள். நார்பூ என்று சொல்லுவார்கள், அது கோட்டுப்பூ, கொடிப்பூ, நிலப்பூ, நீர்ப்பூ, இது பூக்களின் வகைகள். கோடு என்று சொன்னால் கிளை. இந்த மரங்களின் கிளைகளிலே, பூவரசம் போன்ற மரங்களிலே பூத்து குலங்குகின்றதே அது கோட்டுப்பூ. கொடிப்பூ என்று சொன்னால் மல்லிகை, முல்லை போன்ற கொடி வகைகளிலே பூக்கிறதே அது கொடிப்பூ. நீர்நிலைகள், குளங்கள், இந்த தாமரை, குவளை போன்ற மலர்களெல்லாம் நீரில் மலர்கிறதே அது நீர்ப்பூ. அதுபோல நிலத்தில் மலர்கின்ற மலர்களும் உண்டு என்று சொல்வார்கள். ஆக இந்த மலர்களை வேறுபடுத்தி பார்த்த பெருமை நம் தமிழுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, துறவரப்பூ இருக்கிறது, இல்லறப்பூ இருக்கிறது, போலி துறவரப்பூ இருக்கிறது என்று சொல்வார்கள். இப்படி இந்த பூக்களை வைத்து கொண்டே அற்புதமான கற்பனைகளை செய்தார்கள். மலர்களிலே பல நிறம் கண்டேன், நல் மாதவன் வடிவம் நான் கண்டேன் என்று சொல்வது போல இந்த மலர்களின் வண்ணமும் அதன் மனமும் நம் எண்ணத்தை என்றும் கவர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த மலர்களிலே சில பூக்கின்றன, பூத்ததும் மாலையில் வாடி உதிர்ந்து விடுகின்றன. சில மலர்கள் இருக்கிறதே அது கன்னியரின் கருங்கூந்தலை அழகு செய்ய சென்று விடுகின்றன. சில மலர்கள் தலைவர்களின் சிலைகளுக்கோ படங்களுக்கோ சூட்ட பயன்படுகின்றன. ஆனால் சில மலர்களுக்குத்தான் ஆதியும் அந்தவும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனுக்கு சூட்டப்படும் பெருமையை பெறுகின்றன. அப்படி பெருமை பெற்ற மலராக மாற வேண்டும், இனிமை ஒடுக்க வேண்டும், மனம் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு மங்களமாக உதவ வேண்டும் என்ற நிலையிலே இந்த மலர்களை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற போது தமிழர் இந்த கற்பனை இருக்கிறதே. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று நிலங்களுக்கு கூட பூக்களின் பெயரை வைத்தவர். வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, ஒளிங்கை, நொச்சி, தும்பை, வாகை என்று புறத்திணைகளுக்கு கூட மலரை பெயரை வைத்தவன் தமிழன். எனவே மலர் போல மென்மையான இருப்போம், மற்றவர்களுக்கு மனம் கொடுப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே உரை. வழங்கியவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா ஆங்கிலம் அறிவோம் பகுதியில பேச இருக்கிறாங்க.

0: சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம். வெரி குட் மார்னிங் எவ்ரிபடி. ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். லெட்ஸ் நோ இங்கிலீஷ், லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ். சிறப்பு, அதாவது இன்றும் சில சொற்களஞ்சியத்திலிருந்து சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். தெரிந்த வார்த்தைகள், ஆனால் மல்டிபிள் மீனிங்ஸ், அதாவது பல பொருள் படக்கூடிய சில வார்த்தைகள். கேபிட்டல், கேபிட்டல் என்றால் எல்லாருக்குமே தெரியும், கேபிட்டல் லெட்டர் இருக்கு. அடுத்தபடியாக சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தலைநகரம். கேபிட்டல் தெரியாதவங்களே அதிகபட்சம் இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னொரு வார்த்தையும் இருக்கு, அதுல இன்னும் நாலஞ்சு வார்த்தைகள் இருக்கு, அதனால நான் ஒன்றை மட்டும் இன்னொன்று குறிப்பிடலாம்னு இருக்கிறேன். ஹி நீட்ஸ் குட் கேபிட்டல் டு ஸ்டார்ட் எ பிசினஸ். பாத்தீங்களா, முதலீடு, மூலதனம், அதற்கும் கேபிட்டல் தான். அதாவது கேபிட்டல் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பேச்சு வழக்குல அதெல்லாம் பேசுறோம் நிறைய நம்ம மக்கள். அதனால கேபிட்டல் என்பதற்கு தலைநகரம், முதலீடு, அப்புறம் அந்த கேபிட்டல் லெட்டர் பெரிய எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் கேபிட்டல், அந்த மாதிரிலாம் வரும். அடுத்தபடியாக ரொம்ப சாதாரணமான இன்னொரு வார்த்தை புக்கு. புக்கு தெரியாம இருப்போமா, என்ன இது அப்படின்னு நினைக்கலாம். புக்குன்னா புத்தகம். ஹி ரீட்ஸ் எ குட் புக், சாதாரணமா அவர் நல்ல ஒரு புத்தகத்தை வாசிக்கிறார், புக். ஆனா இன்னொன்னு பாருங்க, ஹி, அதாவது முன்பதிவு, இந்த பதிவு செய்வாங்க பாத்தீங்களா, ஹி புக் எ டிக்கெட் டு சென்னை. அதாவது சென்னைக்கு போறதுக்கு அவர் என்ன பண்றாராம், பதிவு செய்யறது, புக் பண்றதுக்கும் அதுக்கு பதிவு செய்தல், அதுக்கும் புக்கு தான். அடுத்தபடியாக ரொம்ப நல்ல வார்த்தை பாருங்க, கைண்ட். கைண்ட், மை டீச்சர் இஸ் எ கைண்ட் மேன், எனது ஆசிரியர் ஒரு அன்பான மனிதர். கைண்ட்னா அன்பு. இன்னொரு, அதுக்கும் சில இன்னொரு இரண்டு மூணு அர்த்தங்கள் இருக்கிறது, அதில் ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறேன்.

அதான் சென்னைக்கு போறதுக்கு அவர் என்ன பண்றாராம், பதிவு செய்யறது, புக் பண்றதுக்கும் அதுக்கு பதிவு செய்தல், அதுக்கும் புக் தான். அடுத்தபடியாக ரொம்ப நல்ல வார்த்தை பாருங்க, கைண்ட், கைண்ட், மை டீச்சர் இஸ் எ கைண்ட் மேன், எனது ஆசிரியர் ஒரு அன்பான மனிதர், கைண்ட்னா அன்பு. இன்னொரு அதுக்கும் சில இன்னொரு இரண்டு மூணு அர்த்தங்கள் இருக்கிறது, அதில் ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறேன். வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் டு யூ நீட், உனக்கு என்ன வகையான இசை தேவை, அது அதாவது கைண்ட் என்றால் வகை அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ஸ்டேட்மெண்ட் இன்ட்ராகேட்டிவெல்லாம் பேசுறோம், அதான் நான்கு வகையான வாக்கியங்கள் என்று சொல்வோம் அல்லவா, அதற்கும் கைண்ட். அப்படியானால் கைண்ட் என்றால் அன்பு என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது, வகை என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அடுத்தபடியாக பிரசன்ட், பிரசன்ட்லயும் பல அர்த்தங்கள் இருக்கிறது. பிரசன்ட் என்றால் பரிசு, ஹி கேவ் மீ எ குட் பிரசன்ட், அவன் நல்ல எனக்கு ஒரு பரிசளித்தான், அதுவும் பிரசன்ட் தான். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட், எல்லோரும் வருகை தந்திருக்கிறார்கள், அதற்கும் பிரசன்ட் தான். நிகழ்காலம், எளிய நிகழ்காலம் என்று இருக்கிறது பார்த்தீங்களா, அதற்கும் பிரசன்ட் தான். அப்படி பல வார்த்தைகள் இருக்கு. பேங்க் என்றால் வங்கி, வங்கி பேங்க்ங்கிறது இப்ப வங்கி பயன்பாடு அதிகமாக இருப்பதால் பேங்க் தெரியாம இருக்க மாட்டோம், அதுவும் தமிழில் வங்கி. இன்னொரு அதிகமா நல்ல வார்த்தை என்ன இருக்குன்னா, தாமிரபரணி இஸ் இன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர், திருநெல்வேலி இஸ் இன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் தாமிரபரணி, அதாவது திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் இருக்கிறது, அதாவது கரை ஆற்றின் கரைக்கு வந்து பேங்க், அதாவது பேங்க் என்றால் அதிலும் இரண்டு மூன்று அர்த்தங்கள் இருக்கிறது. சரி, நல்லது. அதாவது நான் நேயர்களுக்கு தன்னை பேசுவதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருப்பதற்காக ஒரு கதை ஒன்று இப்பொழுது சொல்லலாம் என்று இருக்கிறேன். அந்த யானைக்கும் பானைக்கும் கதையை சொன்னதெல்லாம் நேயர்கள் பலர் எனக்கு தொலைபேசியில் நன்றாக இருந்தது என்று சொன்னார்கள். அதுபோல் தெரிந்த இன்னொரு கதையை சொன்னால் அதில் வரக்கூடிய வரிகள், அவர்கள் அந்த வரிகள் இது எளிய வரியாக இருக்கிறதே நமக்கும் புரிகிறது என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தன்மை, அந்த கவனிக்கும் தன்மை கொஞ்சம் ஈர்ப்பதற்காக, அதில் கொஞ்சம் நிகழ்ச்சியில் ஒரு ரசனை உண்டாக்குவதற்காக ஒரு கதை சொல்லலாம் என்று இருக்கிறேன். டூ கேட்ஸ் அண்ட் எ மங்கி, இரண்டு பூனைகளும், ஒரு மங்கி என்றால் அதுக்கு கன்னிங் மங்கின்னு கூட தலைப்பு கொடுக்கலாம், தந்திரமான ஒரு குரங்கு. ஒன்ஸ் டூ கேட்ஸ் ஃபவுண்ட் எ பிக் பீஸ் ஆஃப் பிரெட், ஒரு முறை பாருங்க ஒரு ரெண்டு பூனைகளுக்கு பெரிய ரொட்டி துண்டு கிடைச்சுதான், ஒரு முறை பெரிய, அதாவது அதாவது அவங்க வந்து ஃபவுண்ட், ஃபவுண்ட்னா கண்டுபிடிச்சு கிடைச்சது, ஏன்னா பூனைகளுக்கெல்லாம் யார் இருந்தாங்கன்னு கொடுக்கறத விட கிடையா அவங்க அந்த பூனைகளே எடுத்து கிடைச்சிருக்கு. தே ஃபாட் ஈச் அதர் டு ஷேர் இட், அவங்க சண்டை இட்டாங்க, ஃபைட்டுக்கு ஃபாஸ்ட் வந்து ஃபாட்டு நில வருது, FOUGHT. தே போத், போத்துனா ரெண்டுன்னு அர்த்தம், டூங்கிறதுக்கு பல போத்துன்னு சொல்லுவாங்க. தே போத் ஃபாட் டு ஈச் அதர், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர், தே போத் ஃபாட் ஈச் அதர் டு ஷேர் இட், பங்கு பெறதுக்கு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி அவங்க சண்டை இட்டாங்களாம். இந்த மீன் டைம், இந்த மீன் டைம்னா இதற்கிடையில், எ மங்கி கேம் தேர், ஒரு பூ ஒரு குரங்கு வந்தது, ஹி டோல்ட் தட் ஹி வுட் ஹெல்ப் டு ஷேர் இட், நான் உதவி பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி, அது நீங்க பங்கு போடுறதுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லி சொல்லிச்சுதான். உடனே இவங்க நம்பி கொடுத்துட்டாங்க, அது அவங்க அந்த நேரத்துல நடக்கு. த கன்னிங் மங்கி ஏட் என்டையர் பிரெட், அது முழு ரொட்டியும் தின்னுட்டு தான், என்ன சொல்லிட்டு தின்னுதுங்கிறதா இருக்கு. சேயிங் டிவைடிங் ஈக்குவலி, அதுலதான் அந்த வரியில தான் முக்கியம், அதை என்ன பிரிச்சு சமமா பங்கு வைக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே என் முழு ரொட்டியையும் தின்னுச்சான். Finally, the foolish cats got nothing. ஒண்ணுமே கிடைக்கலையாம் கடைசியில், அந்த முட்டாள் foolish, அந்த முட்டாள் cats, அந்த முட்டாள் பூனைகளுக்கு ஒன்றுமே கிடைக்கல. But the monkey ran away and climbed up the tree. மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரியறோம்னா, when two fights, the third person wins. ரெண்டு பேர் சண்டை போடும்போது மூணாவது ஒருத்தருக்கு ஒரு வெற்றி இருக்கு. சரி, இன்னும் ரெண்டு ப்ராப்ளம் சொல்லலான் இருக்கேன். ஸ்மால் பட் மைட்டி, சின்னதுதான் ஆனால் ரொம்ப வலிமையா இருக்குமா, கடுகு சிறுத்தாலும் பாரம் குறையாது, கடுகு சிறுத்தாலும், அதற்கு ஆங்கிலத்தில் ஸ்மால் பட் மைட்டி. An ideal brain is the devil's playground. An ideal brain is the devil's playground. சோம்பேறியின் மூளை

0: சாத்தானின் விளையாட்டு மைதானம், சோம்பேறியின் மூளை சாத்தானின் விளையாட்டு மைதானம். இன்றைய நாள் நெல்லை பண்பலை நேயர்களுக்கு மன மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். ஆங்கிலம் அறிவோம் வழங்கியவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழ வகைகளுடைய விலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி ஒரு கிலோ 27 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 64 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 37 ரூபாய்க்கும், புடலங்காய் 18 ரூபாய்க்கும், சுரக்காய் 12 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 12 ரூபாய்க்கும், தடியங்காய் 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 80 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 30 ரூபாய்க்கும், காரமணி 30 ரூபாய்க்கும், கோவக்காய் 55 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், கீரைகள் 15 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 50 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 40 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 26 ரூபாய்க்கும், சௌச்சோ 38 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 42 ரூபாய்க்கும், பட்டர் பீன்ஸ் 150 ரூபாய்க்கும், சோயாபீன்ஸ் 160 ரூபாய்க்கும், சேம்பு 50 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், பனங்கிழங்கு 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்தளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 80 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 60 ரூபாய்க்கும், கோழிக்கூடு நாட்டு வாழைப்பழங்கள் 60 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 50 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், மாதுளை 240 ரூபாய்க்கும், சப்போட்டா 50 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 50 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்கள் காய்கறிகள் இதோட விலையை பார்க்காம அது நம்மளுடைய உடம்புக்கு எவ்வளவு நல்லது தருது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சிக்காக களக்காடு துணை மின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால குறிப்பிட்ட சில பகுதியில் காலையில் 9 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் பார்த்தோன்னா களக்காடு நகரம், பெருமாள் குளம், சாலைப்புதூர், எஸ்என் பள்ளிவாசல், மாவடி, டோனாவூர், புலியூர், குறிச்சி, கோதைசேரி, வடமலை, சமுத்திரம், கருவேலன் குளம், கோவிலம்மாள்புரம், வடுக்கச்சி மதில், இந்த பகுதிகளெல்லாம் மின் விநியோகம் நாளைக்கு காலையில 9 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஐடிஐயில் பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே மாதந்தோறும் ₹750 வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியின் போது மிதிவண்டி, மடிக்கணினி, வருடத்திற்கு 2 செட் சீருடைகள், 1 ஜோடி மூடு காலணி, பாட புத்தகங்கள், வரைபட கருவிகள் ஆகியவை விலை இல்லாமல் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலவச பஸ் பாஸ் மற்றும் சலுகை கட்டணத்தில் ரயில் பாஸ் வழங்கப்படும். அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10 வரை பயின்ற மாணவியருக்கு புதுமை பெண் திட்டத்தில் 1000, மாணவர்களுக்கு தமிழ் முதல்வர்

தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 மாதந்தோறும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் பயின்ற மாணவ மாணவிகள் பயிற்சிக்கு சேர்ந்திட 31-7 வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டு நேரடி சேர்க்கை நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. டைம் படத்துலேருந்து உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்னினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு

தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிமையான காலை வணக்கங்கள் நேர்களே. நேரம் காலை 8:03. காற்றலைகளில் உங்களோடு இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் பாசமலர் மீரா. நேர்களை நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் இப்ப கேட்க இருக்கிறீங்க வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. பத்திர பதிவு செய்யும் பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட பதிவு புத்தகங்கள் குறித்த சங்கதிகளின் தொடர்ச்சி விளக்கம் அளிக்க இருக்காங்க வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் பதிவுத்துறையில் சார்பதிவக அலுவலகத்தில் பதிவு செய்யக்கூடிய பதிவு புத்தகங்கள் பற்றிய விவரத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் புத்தகம் ரெண்டு புத்தகம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய சங்கதிகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு புத்தகம் அப்படிங்கிறதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்ததாக சொன்ன 1908 சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதில் அந்த பொருள் விளக்கம் சொல்லக்கூடிய பிரிவு 2, அதாவது 2 உட்பிரிவு 5 5A என்ற ஒரு உட்பிரிவு புகுத்திருக்கிறாங்க. அதில் வந்து பொய் ஆவணம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. அதில் அந்த 5A என்ன சொல்லுதுன்னா, பொய்யாவணம் என்பது இந்திய தண்டனை தொகுப்பு சட்டம் 1860 பிரிவு 470 கொடுக்கப்பட்டுள்ள அதே பொருளை கொண்டுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போது பொய் ஆவணங்கள் இந்த மாதிரியான ஆவணங்களை வந்து பதிவு செய்வதற்கு சார்பதிவாளர் வந்து மறுக்கலாம். அதில் தான் பிரிவு 22A சொல்லியிருந்தாங்க. பிரிவு 22A கீழே 22B என்ற ஒரு புதிய உட்பிரிவை புகுத்தி இருக்கிறாங்க. அதன்படி சட்டத்தால் தடை செய்யப்பட்ட பொய்யான ஆவணங்கள் மற்றும் பிற ஆவணங்களை பதிவு செய்ய சார்பதிவாளர் மறுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி ஒரு சார்பதிவாளர் முக்கியமாக அவர் பதிவு செய்வதற்கு மறுக்கக்கூடிய ஆவணங்கள் எதிர்பார்க்க போகிறாருந்தா, முதலாவதாக பொய் ஆவணம் சொல்லக்கூடியது. பொய் ஆவணம் அப்படிங்கிறது அந்த சொத்தின் உரிமையாளரே இல்லாத ஒரு நபர் போலியான முறையில் தயார் செய்யப்பட்டு, இந்த மாதிரி அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பொய் ஆவணத்தில். அதில் அந்த மாதிரி ஒரு பொய் ஆவணம் பார்த்தவொடனே தெரியும், ஆள் மாறாட்டம் செய்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள். இந்த பொய் ஆவணம் தெரியும் பொழுது அதை பதிய மறுப்பார். இன்னொன்று, ரெண்டாவதாக பார்த்தா, நடைமுறையில் இருந்து வரும் மத்திய அல்லது மாநில அரசால் தடை செய்யப்பட்ட பரிமாற்றங்கள் தொடர்பான ஆவணங்கள். மத்திய அரசு அல்லது மாநில அரசு வந்து தடை செய்திருக்கும், இந்த இதில் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், அந்த சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பதிவு செய்கிறது. மூன்றாவதாக பார்த்தால், மத்திய அல்லது மாநில அரசின் கீழ் உள்ள ஒரு தகுதி வாய்ந்த அதிகார அமைப்பு அல்லது நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் ஆகியவற்றால் நிரந்தரமாக அல்லது தற்காலிகமாக ஜப்தி செய்யப்பட்ட அல்லது ஜப்தி நடவடிக்கைகளில் இருந்து வரும் அசையா சொத்தின் விற்பனை, கொடை, குத்தகை அல்லது பிற வகையிலான இதர மாற்றங்கள் செய்வதற்காக தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள். நான்காவது பார்க்கும் பொழுது, மாநில அரசானது பதிவு குறித்து குறிப்பிட்ட ஒரு அறிவிக்கையை வெளியிட்டு

0: இருந்தால் அதில் கண்ட ஆவணங்களை பதிவு செய்தல் கூடாது. பிரிவு 77 இதில் புதிதாக 77A மற்றும் 77B ஆகியவைகள் உட்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி 77A என்பது பதிவு செய்யப்பட்ட தவறான ஆவணங்களை ரத்து செய்தல் குறித்து கூறுகிறது. ஒரு ஆவணத்தை ரத்து செய்ய வேண்டுமென்றால் பதிவு சட்டம் 1908 பிரிவு 22A அல்லது 22B பிரிவுக்கு முரணாக ஒரு ஆவணம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று பதிவாளர் நினைத்தால் அந்த பதிவினை பதிவாளர் தானாக முன்வந்தோ அல்லது ஏதாவது நபர் அல்லது நபர்கள் கொடுக்கும் புகாரின் அடிப்படையிலோ ஆவணத்தை எழுதி கொடுத்தவர் மற்றும் அந்த ஆவணத்தில் கண்ட ஆவண தரப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் அந்த ஆவணத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் இந்த ஆவணப்பதிவை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்பதற்கான காரணத்தை கேட்டு சார்பதிவாளர் அறிவிப்பு அனுப்ப வேண்டும். அவ்வாறு அனுப்பப்பட்ட அறிவிப்பிற்கு பதிலறிவிப்பு ஏதேனும் பதிவாளருக்கு வரும் பட்சத்தில் அதனையும் கருத்தில் கொண்டு பதிவாளர் தவறான அல்லது போலியான அல்லது மோசடியான ஆவணத்தை ரத்து செய்யலாம் மற்றும் தொடர்புடைய அனைத்து பதிவு புத்தகங்களிலும் அட்டவணைகளிலும் பதிவு ரத்து குறித்து பதிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த நடவடிக்கைகளானது பதிவுத்துறை தலைவராலும் செய்யப்படலாம் என்று சொல்கிறது. வெறும் சார்பதிவாளரோ அல்லது மாவட்ட பதிவாளரோ இல்லாது பதிவுத்துறை தலைவராலும் செய்யப்படலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த பிரிவு 77B என்பது மேல்முறையீடு பற்றி சொல்கிறது. அதன்படி பதிவாளரின் ஆவண ரத்து ஆணை ஒன்றினால் பாதிக்கப்பட்ட எவரும் ஆவணம் ரத்து செய்யப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் பதிவுத்துறை தலைவரிடம் மேல்முறையீடு அளிக்கலாம். அதன் அடிப்படையில் பதிவாளரின் ரத்து ஆணையை உறுதிப்படுத்தலாம் அல்லது திருத்தம் செய்து உத்தரவிடலாம் அல்லது ரத்து செய்யலாம். அவ்வாறு செய்யப்பட்ட ஆணையை பதிவுத்துறை தலைவர் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வழங்க வேண்டும். மோசடி ஆவணங்கள் ரத்து செய்யும் அதிகாரத்தை அரசும் உயர்நீதிமன்றமும் மாவட்ட பதிவாளருக்கு வழங்கியுள்ளது. பதிவுத்துறை தலைவர் 8/11/2014 தேதிய கடித எண் 41530 11/3/2022 தேதியில் மோசடி ஆவணங்களை ரத்து செய்யும் அதிகாரத்தை மாவட்ட பதிவாளருக்கும் வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. பதிவுத்துறை தலைவர் 31/7/2017 தேதிய கடித எண் 25/3/2022 தேதியில் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படியும் ஆவணம் எழுதிய ஆவண எழுத்தர் அல்லது வழக்கறிஞர் ஆகியோரையும் விசாரணைக்கு உட்படுத்தி உரிய வாக்குமூலங்களை பெற்றிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே போலி ஆவணம் தயாரிப்பில் எழுத்தர் அல்லது வழக்கறிஞர் உடந்தையாக இருந்துள்ளார் என்பதை தெரிய வந்தாலும் அவர்கள் மீதும் உரிய குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் ஆவண எழுத்தரை பொறுத்து தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிமம் விதிகள் 1982 கீழ் பி மற்றும் சி உரிமமாக இருப்பின் மாவட்ட பதிவாளர் அதனை ரத்து செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னும் இது குறித்த சில சங்கதிகள் இருக்கிறது, இதனை நாளை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால். இன்றைய வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் பத்திர பதிவு செய்யும் பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட பதிவு புத்தகங்கள் குறித்த சங்கதிகளின் தொடர்ச்சி கேட்டீர்கள். பங்கேற்று வழங்கியவர் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: நீங்கள் கேட்டீர்கள் கலைக்குமாரின் பாடல். வரிகளில் பாட்டாளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார், செயல் ஹரிஹரன், சுஜாதா மோகன் குரல்களில் பாடல். நேர்களின் நேரம் காலை 8:15. நேர்களினை கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: தமிழகத்தின் இசை முறை மிகவும் தொன்மையானது. மற்ற இசை முறைகளுக்கெல்லாம் இல்லாத தனிச்சிறப்பு தென்னகத்து இசைக்கு உண்டு. ராக ஆலாபனை, கீர்த்தனைகள் பாடுவது, பாடல்கள் பாடுவது பிற இசை முறைகளில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தென்னிந்திய இசையின் அடித்தளமாய் அமைந்தவை லய சம்பந்தமான வேலைப்பாடுகள் தான். அவற்றை லய விவகாரம் என்றும் கூறுவது உண்டு. தமிழிசையில் வர்ணங்கள், கீர்த்தனைகள், கிருதிகள் லய வேலைப்பாடுகளுடன் இயற்றப்பட்டிருக்கும். அதே சமயம் இனிமையும் குறையாமல் விளங்குவது நமது இசையே ஆகும். இத்தகைய லய வேலைப்பாடுகளுக்கு முதலிடம் அளித்து பிற முடிவுகள் அனைத்திற்கும் முன்னோடியாகவும் நல்லதொரு வழிகாட்டியாகவும் திகழ்ந்து சிறப்புடன் வளர்ந்து வந்திருப்பது தவில் என்கின்ற தோல்கருவியாகும். தற்காலத்தில் ஏனைய பிற இசைக்கருவிகளுக்கும் வாய்ப்பாட்டிற்கும் கூட பக்கவாத்தியமாக வாசிக்கப்படுகிறது என்றாலும் இது

0: ஆலய வழிபாட்டிற்கென்றே தோன்றிய நாகசுரம் என்னும் குழற்கருவிக்கு மட்டுமே முற்காலத்தில் வாசிக்கப்பட்டு வந்த பெருமை மிக்க மரபை கொண்டதாகும். மிருதங்கம் போன்ற முழவு வகைகளைப் போல பளிச்சிட்டு ஒலிக்கின்ற சுருதி சேர்க்கையை அவ்வளவாக பெற்றிராத வாத்தியம் தவில். அதனால் அதனை கையாளும் தவிர்க்கறிஞர்கள் கணக்கு வழக்குகள் நிறைந்த லய விசேடங்களை தம் வாத்தியத்தில் முழங்கி தனது சிறப்பினை வெளிப்படுத்துவார்கள். உதாரணமாக, மிருதங்கக்காரர்கள் வாய்ப்பாட்டு கச்சேரியில் வாய்ப்பாட்டுக்காரர்கள் பாடல் தொடங்கிய பின்னர் அவ்வழி நின்று அந்த பாடலின் தாள அமைதி, இசை அமைதி ஆகியவற்றுக்கு பொருந்துமாறு வாசிப்பார்கள். தனி ஆவர்த்தனம் எனப்படும் லய விநியாசத்தின் போது மட்டும் லய சம்பந்தமான கணக்குகள் அங்கே நிறைவாக வாசித்து மிருதங்கக்காரர்கள் தனது திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் தவிலிசை கலைஞர்களோ தன் வாத்தியத்தில் வாசிக்க தொடங்கும் போதே ஏதோ ஒரு லய விசேடத்தை அதில் புகுத்தி விடுகின்றனர். கச்சேரிகளின் தொடக்கத்தில் தவிலை தட்டும் போதே தும் தும் தும் தும் தும் தும் தும் த த என்று வாசிக்கும் பொழுது இதிலே முதலாவதாக வரும் தும் என்னும் சொல் தாளம் ஆரம்பிக்கும் இடமாகிய சமத்திற்கு முன்பே விசம எடுப்பில் விழுகிறது. இதை கூர்ந்து கவனித்தால்தான் தெரியும், இரண்டாவது தொம் தான் சமத்தில் அமைகின்றன. எனவே தவில் கலைஞர்கள் தொடக்கத்திலேயே விசம எடுப்பில் தான் ஆரம்பிக்கின்றார்கள். தவிலுக்குரிய இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இசை அரங்குகளில் இடம்பெறும் எந்த ஒரு முழவாயினும் சரி பாடல் இசை தொடங்கிய பின்பு இயக்கம் பெறும். ஆனால் நாகசுர இசை நிகழ்ச்சி ஒன்றில் மட்டுமே பிரதான வாத்தியமான நாகசுரம் கூட தவில் முழங்கப்பட்ட பின்புதான் நாகசுரக்காரர்கள் வாசிப்பார்கள். தவிலுக்குரிய தாய் சொற்கள் நான்கு என்பது பலனின் கருத்தாகும். தா, தி, தொம், நம் என்னும் நான்கு சொற்கள் அவை மிருதங்கத்திற்குண்டான சொற்கள். தவிலில் தாய் சொல்லென்று அழைக்கப்படும் தா, தி, தொம், நம், கி, ட, ஜம் என்று இசைத்து வருகின்றனர். தாளக்கருவிகளில் வாசிக்கப்படும் முறைகளில் நடை சொல், தீர்மானம், கோர்வை, கோர்வையை தொடர்ந்து மோரா, மீண்டும் கோர்வை என்ற முறையில் கையாண்டு வருகின்றனர். நடை சொல் என்பது நாமி திந்திமி திந்திமி நாமி திந்திமி திந்திமி நாமி திந்திமி திந்திமி நாமி திந்திமி திந்திமி என்று வாசித்து இங்கு ஒரு தீர்மானத்தை வாசிப்பார்கள். தி தாங்கட திகு திகத்தருகிட ஜொம், தி தாங்கட திகு திகத்தருகிட ஜொம், தி தாங்கட திகு திகத்தருகிட நாமி திந்திமி திந்திமி நாமி திந்திமி திந்திமி என்று தொடர்ந்து வாசிப்பார்கள். இது நடை சொல்லும் தீர்மானமும் தொடர்ந்து வரக்கூடியது. இந்த தீர்மானத்தை நிறைவு செய்வதற்கு ஒரு கோர்வையும் வாசிப்பார்கள். திமி நமி நன் அதிமி திமி நமி நன் அதிமி திமி நமி நன் அதிமி திமி நம் கிட்ட தக்க தக்கத்தர் கிட்ட தத்தி தக்க தின்ன கிட்ட ஜம் தத்தின் கிண்ணத்தம் தி தக்க தின்ன கிட்ட ஜம் தத்தின் கிண்ணத்தம் தத்தின் கிண்ணத்தம் தக்க தின்ன கிட்ட ஜம் தத்தின் கிண்ணத்தம் தத்தின் கிண்ணத்தம் தத்தின் கிண்ணத்தம் என்று இந்த கோர்வையை மூன்று முறை வாசிப்பார்கள். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வேதமும் நாதமும். உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். நேர்களின் நேரம் காலை 8:20.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

நேர்கள் கேட்டீர்கள் ஆனந்த பூங்காற்றே. திரைப்படத்திலிருந்து வைரமுத்துவின் பாடல் வரிகளில் ஹரிஹரன் சபேஷ் மாஸ்டர் ரோஹித் பாடிய பாடல் தேவாவின் இசையில். நேர்களை கேட்கலாம் ஒரு நாள் ஒரு கனவு. திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் பவதாரணி ஹரிஹரன் இளையராஜா சாதன சிற்கம் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடலிடம்.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. மந்திரியாரே, இன்று நகர்வலம் செல்லும் போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. மந்திரியாரே, இன்று நகர்வளம் செல்லும் போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை இருக்கிறது.
0: அப்படி என்ன வேலை மன்னா?
1: இந்த நகர்வளம் முடித்து திரும்பி வரும் வழியில் இளவரசன் தம்பி சந்திரசேனன் ஒரு பொருள் வாங்கி வருமாறு கூறினான். அதை வாங்க வேண்டும்.
0: என்ன பொருளாக இருக்கும் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் என் தலை வெடித்து விடுமே. மன்னர் வேந்தே, அந்த பொருள் என்னவென்று கூறினால் அதை எழுதி வைத்து மறக்காமல் வாங்கி வந்து விடலாமே.
1: ஏதோ புதுவிதமான ஒரு பிஸ்கட் வந்திருக்கிறதாமே. கேக் போன்றும் பிஸ்கட் போன்றும் இருக்கிறதாம். அதனுள்ளே நிறைய பால் சேர்த்த கிரீமை வைத்திருக்கிறார்களாம். அது இரண்டாக உடைத்தால் கிரீம் அப்படியே வழிகிறதாமே.
0: கிரீம் வழிகிறதா? ஓஹோ, அதுதான் விஷயமா? மன்னர் வேந்தே, இளவரசர் சந்திரசேனன் தொலைக்காட்சியில் வரும் விளம்பரத்தை பார்த்து விட்டு தானே இந்த பிஸ்கட்டை வாங்கி கேட்டார்.
1: அட, ஆம் மந்திரியாரே, உமக்கு எப்படி தெரியும் அது?
0: மன்னா, இளவரசர் மட்டுமல்ல உலகமே இப்படித்தான் தொலைக்காட்சியில் காண்பிக்கப்படும் விளம்பரங்களை பார்த்து கண்ணால் கவரப்படும் நிறங்களின் ஈர்ப்பினால் தானே வாங்குவதற்கு தூண்டப்படுகிறார்கள். அது ஃபுட் வீடியோகிராபி மற்றும் போட்டோகிராபியின் சாமர்த்தியம் என்று சொல்லலாம்.
1: ஃபுட் போட்டோகிராபி வீடியோகிராபியின் சாமர்த்தியமா? இதனால் தான் இவ்வளவு பொருட்களை நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறீரா?
0: ஆம் அண்ணா, ஒரு உணவு விளம்பர போட்டோ வீடியோ எடுக்கும் கலையை தான் ஃபுட் போட்டோகிராபி என்று கூறுகிறார்கள். அப்படி இதை எடுக்கும் போது அதை டைரக்ட் செய்பவர்கள், தயாரிப்பாளர்கள், கேப்ஷன் எழுதுபவர்கள், நடிப்பவர்கள் என்பவர்களது பங்கு இருந்தாலும் அதில் காட்டப்படும் உணவுப் பொருளை அழகாக கவர்ச்சியாக நமது கண்களை ஈர்க்கும் விதத்தில் ஒரு போட்டோ வீடியோ எடுப்பது அந்த புகைப்படக்காரர் அல்லது வீடியோகிராபரின் கையில் தான் இருக்கிறது. அதில் தான் அவர்களது சாமர்த்தியமும் அடங்கி இருக்கிறது என்று கூறுகிறார்கள்.
1: ஓஹோ, அப்படியா? விளம்பர படங்கள் என்றால் அதில் நடிப்பவர்கள் மட்டுமே நம் கண்களுக்கு தெரிகிறார்கள். ஆனால் அருகில் இருக்கும் உணவை அழகாக எடுக்க பின்னணியில் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள் என்பது இப்போதுதான் புரிகிறது.
0: போட்டோகிராபி மற்றும் வீடியோகிராபியில் இவர்களது பங்கு அளப்பரியது என்றே கூறலாம் அண்ணா. எல்லா உணவுகளையும் எல்லா கால சூழல்களிலும் வெளியே வைத்து ஒரு போட்டோ வீடியோவை எடுத்துவிட முடியாது. உதாரணமாக இதோ இங்கே ஒரு கேக் இருக்கிறதே, இதன் மேல் பாலினால் செய்யப்பட்ட இந்த கிரீமை மேலே ஊற்றினால்
1: கேக் கிரீமை உறிஞ்சிவிடும்.
0: கேக்கின் மீது தேனை ஊற்றினால்
1: தேனை கேக் உறிஞ்சிவிடும். அப்போ மந்திரியாரே, இவற்றையெல்லாம் கேக்கின் மீது ஊற்றிவிட்டு திரும்பி பார்ப்பதற்குள் உறிஞ்சிவிடுமே, எப்படி அதை புகைப்படம் எடுக்கிறார்கள்?
0: மன்னா, அதில் தான் ஒரு சூட்சமும் இருக்கிறது. கேக்கின் மீது தேனை ஊற்றுவதற்கு பதில் டார்பண்டைன் ஆயிலை ஊற்றுகிறார்கள். அது உள்ளிழுக்கப்படாமல் மேலேயே தேன் போன்று அப்படியே சொட்டி நிற்பது போல நிற்க அதை புகைப்படமாக எடுத்து வெளியிடுகிறார்கள். பால் கிரீமுக்கு பதிலாக வெள்ளை பயின்றை ஊற்றுகிறார்களாம். அது கேக்கின் மீது தொக்கி நிற்கும் போதே புகைப்படம் எடுத்து விடுகிறார்கள்.
1: ஓஹோ, இதுதான் விஷயமா?
0: ஆம் அண்ணா, இதே போன்று லைட் சாக்லேட் ஐஸ்கிரீமை வைத்து புகைப்படம் எடுப்பதற்கு
1: ஐஸ்கிரீம் உருகிவிடுமே மந்திரியாரே.
0: உண்மைதான் மன்னா. அதனால் தான் ஐஸ்கிரீமுக்கு பதிலாக உருளைக்கிழங்கை நன்றாக மசிய அரைத்து அதை கப்பில் ஊற்றி வைத்து விடுகிறார்களாம். சிறிது நேரத்தில் அது சாக்லேட் கலரில் மாறிவிடும். அதை சாக்லேட் ஐஸ்கிரீமாக படம் எடுத்துக் கொள்கிறார்கள்.
1: அடடா, ஃபுட் போட்டோகிராபியில் இத்தனை சூட்சமங்கள் நிறைந்திருக்கின்றனவா?
0: மன்னா, நாம் ரெஸ்டாரண்ட்களுக்கு போகும் போது மெனு கார்டு வைத்திருப்பார்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, குக் புக் எனப்படும் புத்தகங்களிலும் மெனு கார்டுகளிலும் உணவு புகைப்படங்களை எடுக்க இந்த முறையை தான் பயன்படுத்துகிறார்களாம். குளிர் பிரதேசங்களில் ஐஸ்கிரீம் எல்லாம் அப்படியே உருகாமல் வைத்து எடுத்து விடலாம். வெயில் காலங்களில் இந்த முறையை தான் பின்பற்றுகிறார்களாம். இப்படி ஃபுட் போட்டோகிராபி மற்றும் வீடியோகிராபியில் பல யுக்திகளை பயன்படுத்தி தான் விளம்பரங்கள், புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள்.
1: மந்திரியாரே, அடுத்த வாரம் எனது பிறந்த நாள் விழா வருகிறது அல்லவா?
0: ஆம் அண்ணா.
1: அந்த பிறந்த நாள் விழாவில் பல பல வகையான உணவுகளை நாம் ஆர்டர் செய்ய இருக்கிறோம். அத்தனை உணவுகளையும் தனித்தனியாக போட்டோ எடுத்து எனது பிறந்த நாள் அழைப்பிதழில் போட்டு விட வேண்டும். அதற்காக ஃபுட் போட்டோகிராபி எடுக்கும் புகைப்படக்காரர்களை அழைத்து வாரும்.
0: ஹலோ, போட்டோகிராபரா? ஓ, அப்படியா?
1: என்ன, போட்டோகிராபரை புக் செய்து விட்டீரா?
0: மன்னா, போட்டோகிராபர் கடந்த முறை நமது அரண்மனையில் நடந்த விழாவிற்கு வந்த போது எடுத்த போட்டோக்களுக்கு தாங்கள் இன்னும் பேமெண்ட் ஆக பொற்காசுகளை தரவில்லையாமே. அதை தந்தால் தான் வருவேன் என்று கூறுகிறார்.
1: என்ன?
0: இன்றைய குறுஞ்செய்தி.
2: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

ரவிசங்கரனுடைய பாடல் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் குரலில் தான் சிற்பியின் இசையின் பாடல் கேட்டோம். குங்குமம் போட்டு கவுண்டர் திரைப்படத்திலிருந்து நேர்களை நேரம் காலை 8:41 நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் கேட்க இருக்கிறோம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து சித்ரா உன்னிகிருஷ்ணன் குரல்களில் இசை ராஜ்குமார் இசையில் பாடல் இதோ

0: நிரலேசி ராஜ்குமார் இசையில் கண்ணாடி பூக்கள் திரைப்படத்தில் நம் பாடல் கேட்டோம். சென்மை குரலில் நேர்களை நேரம் காலை 8:50 நிமிடம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் படையா சைபால் செத்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு சின்ன பையன் வந்தான். அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். ஏன்ப்பா உங்கள் வீட்டில் அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு. அவன் அலட்சியமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறான். என்ன சார் இது, இந்த காலத்தில் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம்தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது. ஊர் ஊராக போய் சுற்றி

0: பார்க்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல. மகனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான். சரி, இனிமேல் அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க. மகனை கிட்டத்தில் கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, இதை பாருப்பா, நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட, அதை நான் தடுக்கலை, போயிட்டு வந்துடும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும். திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன். புறப்பட்டு போனான். போகிற வழியில் புளிய மரத்து நிழல்லே தங்கினான், தூங்கினான். அப்படி போயிட்டே இருந்தான். ஏழாவது நாள் அவன் உடம்பு சுகமில்லாமல் போயிட்டுது. ரொம்பவும் பலவீனமாயிட்டான். இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசித்து பார்த்தான், சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான். திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நிழல்லையே தங்கி தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது. ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான். உடம்பு பழையபடியே கலகலப்பாயிட்டுது. பூரண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு. பையன் சீக்கிரமாக திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. மகனே, புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும். அதனால் நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட. அதனால் பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல். அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது. அதனால் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பார்த்தீங்களா, அம்மாவோட புத்திசாலித்தனத்தை. அப்பாவாக இருந்தால் இப்படியா பண்ணுவார்? ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மாமாக்கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா, வழியில் எங்கேயாவது மரத்தடியில் படுத்து தூங்கிவிடாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம். பையனுக்கு எச்சரிக்கையாக வாழறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணார். அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு போனான். அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில் இருந்த அந்த 10 ரூபாய் நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் பையில் தானே வச்சுருந்தான், அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் மூழ்கிக்கிட்டு பையன் தடவி பார்க்குறான், பணத்தை காணும். அழுதுகிட்டே திரும்பி வந்தான். அப்பா கிட்டே விஷயத்தை சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்கு தான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடலை, நான் தான் அதை உனக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடு பாக்கெட்டில் கையை விட்டார். விட்டால் அது ஓட்டையாக இருக்குது, அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அப்பா முகத்தில் அசடு
1: வழிஞ்சுதான். நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எங்களை வாய்மைய வெல்லும் திரைப்படத்தில் இருந்து கிருஷ்ணராஜ் சுஜாதா அவர்கள் ஒலிந்து கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி. நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்னினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரியர் அட்மிரல் யூஜியான் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி

இந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி வெற்றி பெற்றுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் இனிமையான காலை வணக்கங்கள் நேயர்களே. நேரம் காலை 9:03 நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க 10 மணி வரை ஆனந்த பூங்காற்று. எனவே ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியை வழங்க வந்திருக்கேன் நான் உங்க மீரா. நேர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க, பதிவு செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நிகழ்ச்சியை அலங்கரிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு சில இன்னைக்கு என்ன அப்படின்னா, பாராட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தாங்க. மனசார பாராட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரொம்ப அழகான பரிசுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். உண்மையான பாராட்டு அப்படிங்கிறது ஒருத்தங்களுடைய தன்னம்பிக்கையை கண்டிப்பாக உயர்த்தும், அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு ஊக்கமாக வந்து அமையும். மனசில் பொறாமையோ போலித்தனமோ இல்லாமல் மற்றவங்களுடைய திறமையும் வெற்றியும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு பாராட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. இப்படி மனதார பாராட்டும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து இன்னும் உற்சாகமாக இன்னும் நம்பிக்கையோடு இன்னும் முன்னேறி போகிறதுக்கு அது ரொம்பவே ஒரு ஊக்கமாக வந்து அமையும். அதுபோல் மனசார பாராட்டுறது மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மனதார பாராட்டுவதின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லலாம். கால் பண்ணுங்க 0462-256-1132 மற்றும் வரையின் 0462-256-1133. நம்ம நிகழ்ச்சியில் இணைப்பெற முதல் நேயர் யார், இங்கிருந்து பேசலாம்? வணக்கம். வணக்கம், காலை வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் திருச்சி பரமசிவானந்த தலம் தலைமறியா.
1: காலை வணக்கம் உங்களுக்கும் சார். நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கம்மா.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: அதாவது பாராட்டு அப்படிங்கிறது பாத்தீங்க, பாராட்டு மனசு அடுத்தால பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தரை பாராட்டும் போது அந்த நட்புகள் வந்து
1: வளரும்.
2: அடுத்தால மூணாவது பாத்தீங்கன்னா, அந்த பாராட்டு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு எண்ணத்தை நமக்கு இவ்வளவு பாராட்டு கிடைச்சிருக்கு, நம்ம இதை விட நம்ம இதை தாண்டி நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து உருவாகும். அதே மாதிரி இந்த பாராட்டை வந்து நம்ம தக்க வைக்கணும், மேலும் மேலும் பல பாராட்டுகளை நம்ம வாங்கணுங்கிற எண்ணத்தை உருவாகும்
1: கண்டிப்பா.
2: இதனால பல கண்டுபிடிப்புகள் கிடைக்கும். அடுத்தால பாத்தீங்கன்னா, பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து அறிய
1: முடியும்.
2: அதனால இந்த பாராட்டுங்க நம்ம ஒரு வார்த்தையில நம்ம சொன்னாலும் இவ்வளவு நன்மைகளை அது செஞ்சுட்டு இருக்கோமா.
1: சூப்பர் சூப்பர், அருமை சொன்னீங்க.
2: அந்த தலைப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு.
1: நன்றி நன்றி. மனசார பாராட்டுறீங்களா? ஓகே, ரொம்ப நன்றி உங்களுடைய பாராட்டு அழைத்ததற்கும். எப்படி ஒரு பாராட்டு நிகழ்ச்சியில் முதலே வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா? மனசார பாராட்டுறதுல நிறைய நன்மைகள் இருக்குது. இப்போது சார் வந்து என்னை பாராட்டுறதுனால இன்னும் நல்ல உற்சாகமாக, இன்னும் நல்லா சூப்பர் சூப்பர் தலைப்புகளை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்திருக்குது. பேசலாம் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க இங்கிருந்து?
3: நான் ஈரோடு சூரமடியோட சார், இளங்கோம்மா.
1: இளங்கோ சார் சொல்லுங்க.
3: என்ன பசிக்குமா, மனசார பாராட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து குறை சொல்கிறாங்க பாருங்க, அவங்க வெற்றி பெற்றது சந்தேகம் இருக்குது பாரு. ஆமா, இது இதுதான் தவறுங்கிற. நான் என்ன சொல்றேன், என்ன பத்த வரைக்கும் பாராட்டுறதாலும் உண்மையில மனசார பாராட்டணும், குறை சொல்றதா தான் மனசார குறை சொல்லணுமா?
1: ஓ, குறையும்.

0: சார் உண்மை சொல்லியிருந்தான்.
1: ஆமாமா, இப்ப நிகழ்ச்சி நீங்க நிகழ்ச்சி நல்லா நடத்துறீங்க, நேர்கள் பேச விடுறீங்க, அப்ப நான் சொன்னதா மனசார சொல்லணும்.
0: சரி
1: இல்லைங்க, என்ன இந்த அம்மா வந்துட்டாவ நேர்கள் பேச விடாது, கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தாலும் மனசார சொல்லிடணும்.
0: மனசார பாராட்டுறதுல என்ன நன்மைகள் கிடைக்குது அதை சொல்லுங்க.
1: நன்மைகள் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க உத்தேகப்படுத்த மாதிரி இருக்குமா?
0: கண்டிப்பா.
1: அப்ப யாருமே நீங்க வந்து இந்த வளர்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து வளர்ச்சி வந்து எப்பயுமே இந்த ஒண்ணுல ஒரு மேடையில கச்சேரியில கைத்தட்டுங்க பாருங்க, இன்னும் நல்லா பாடுவாங்க. கைத்தட்ட கைத்தட்ட அவங்களுக்கு உற்சாகம் பிறக்கும். அதே மாதிரி குழந்தைங்களை நல்லா படிச்சிருக்க தம்பி, பாராட்டு தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி, இதை விட இந்த அடுத்த மாதிரி அதிகமான மார்க் எடுக்குன்னு சொல்லு பாருங்க, அவங்க முயற்சி பண்ணுவாங்க
0: கண்டிப்பா.
1: அதனால பாராட்டுகள் வந்து இருந்தீங்களா, நம்ம தடைகளை தாண்டி வர மாதிரிதாமா.
0: பாராட்டுகள் சூப்பர் அருமையா சொன்னீங்க இளங்கோ சார், நன்றி.
1: நன்றிங்கம்மா,
0: நன்றி. 9:08 நம்மோட இணைய போற அடுத்த நேயர் யாரு பேச போறாங்க? காலை வணக்கம்.
2: மீரா மேடம் ஒரு அன்பான காலை வணக்கம், பணிவான வணக்கம். ரவிக்குமுதா முரளிரெட்டி மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ரவிக்குமுதா சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: குடும்பத்தோட நாங்க உங்களை ஆசீர்வாதமாக வயிறு அறிஞ்சு சாப்பிட்டு இருக்கோம். நீங்க நிகழ்ச்சி சிறப்பா நிறைய, அனைவருக்கும் நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.
2: குடும்பத்துல மேடம் ஒரு 6 பேர் பத்திரிகை கொடுக்கறோம் வீட்டுக்கு.
0: சரி,
2: இப்ப 4 பேர் நம்ம வீட்டுல இருக்கேன்னா, மனைவி பிள்ளைகள் நாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களை வரவேற்கிறோம். ஒரு ஆளு ஃபிளான போடுவோம், ஒரு ஆளு தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, ஒரு ஆளு மனைவி காய்ச்சி போட்டு கொடுப்பாங்க, வயிறார அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க வேண்டாம்னாலும் ஒரு வாய் சாப்பிட்டு போங்க, அவங்க வெளியிருந்து ஒரு வாழ்த்து வாழ்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி என்ன, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது மேடம். காட்டுக்குள்ள ஒரு வேன் நின்று குடும்பத்தோட,
0: சரி
2: நாங்க இளநீர் ஏத்தி டிராக்டர்ல போனோம். அப்ப அந்த குடும்பத்தை பாக்கும்போது பரிதாம பிள்ளை குட்டியில் பெரியவங்களும் ரொம்ப தயங்கிட்டு இருந்தாங்க.
0: சரி,
2: டிராக்டர்ல உள்ள இளநீர் போற இறக்கி விட்டு அந்த டிராக்டர் அந்த குடும்பத்தோட அந்த வேனை பின்னாடி கட்டி ஒரு ஊர்ல கொண்டு வரும்போது அந்த ஊரே பாராட்டுச்சு.
0: ஊருக்கிட்டே ஒரு ஊர் ஃபுல்லா பாராட்டு வாங்கிருக்கீங்க.
2: நன்மைகள் கிடைக்குது நன்மைகள் குடும்பம் நல்லா இருக்குல்ல மேடம்,
0: நல்லா இருக்குது.
2: நல்லா இருக்கு மத்திட்ட ஒரு ஆளு கீழே விழுந்தானே, ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தா போதும் மேடம். இந்த ஒரு பாட்டில் தண்ணி குடும்பத்துல ஒரு ஆளு கஷ்டப்பட்டு கீழே விழுந்தாலும் நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்க கூடாது. நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் நம்ம செஞ்சுட்டு போகும்போது அது உலகம் நமக்கு ஒரு பாராட்டு கொடுக்கும்.
0: சூப்பர் சூப்பர்.
2: நினைச்சு செய்யக்கூடாது மேடம்,
0: எதிர்பார்த்து செய்யக்கூடாது, அது தன்னால வரும் நம்மளுடைய செயல்களை பொறுத்து இல்லையா? சூப்பரா சொன்னீங்க, நன்றி ரவிக்குமதா சார், நன்றி. நேரம் காலை 9:10 ஆயிட்டுருக்கு, பேசிட்டு இருக்கிறோம். மனதார பாராட்டுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள்கிட்ட பேச போகிறோம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்திருக்கு, வள்ளி திரைப்படத்திற்காக தான் பாடல் கேட்க போகிறோம். பாடல் பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் என் சுரேந்தர், இளையராஜாவோட இசையில் தான் பாட்டு வந்துட்டே இருக்கு. முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நேர்கள் கேட்கலாம் பாட்டு.
3: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
4: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. மனதார பாராட்டுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். 9:16 ஆயிட்டு இருக்கு. மனதார பாராட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம். கோட்டிப்பன்
1: சார், காலை வணக்கம் சொல்லுங்க. சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அதனால இப்ப வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு பெரிய விளையாட்டு போட்டியிலயோ வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியையோ தேடினாருன்னு வைங்க, அவரை கண்டிப்பா நம்ம பாராட்டுவோம்.
1: சரி.
2: அந்த பாராட்டு வந்து நம்ம வந்து மனசார அவரை பாராட்டும் போது அவர் வந்து மேலும் மேலும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பாராட்டு மூலம் அவர் கிடைக்குமா? நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

0: நன்றி. 9:17 இணைய போராட்ட நேயர் இங்கிருந்து பேச போறாங்க. காலை வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம் நாகர்கோவில் கலிங்கராமன் சகோதரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். உற்சாகமான காலை வணக்கம் உங்களுக்கும் சொல்லுங்க சார்.
1: நன்றி நன்றி அம்மா, நன்றி அம்மா. மனதார பாராட்டுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்ன? ஒரு உண்மையிலேயே ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறந்த பாராட்டு வாங்குறது எளிதில்லம்மா. அந்த பாராட்டை பெறுறாங்க, நம்ம பாராட்டுற அளவுக்கு நம்ம தகுதியா நடந்திருக்கணுமா. அந்த தகுதி அந்த தகுதி நமக்கு வந்ததுனால்தான் அவங்க பாராட்டுறாங்க. அந்த பாராட்டு நமக்கு புதிய உத்வேகத்தை, மேலும் மேலும் நல்ல செயல்களை செய்யறது நமக்கு வந்து ஒரு ஊக்குவிக்க மாதிரி இருக்குமா. அதனால பாராட்டு பெறுவது எளிதல்ல. அந்த பாராட்டின் படி நம்ம நடந்து பெரிய ஒரு பெரிய ஒரு சாதனையாளர் ஆகுறதுதான் ஒரு பெரிய ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு வித்தியாசம். அதனால நம்ம வந்து பாராட்டு பெறுவது மட்டுமல்ல, அதன்படி நடந்து நம்மளும் பிறரையும் பாராட்டும்படி நடக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை.
0: வாழ்க்கை நன்றி சார். நன்றி. பாராட்டு பெறுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பாராட்டுக்குரிய வகையில் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். பேசலாம். அடுத்த நேர் யார் இங்கிருந்து பேச போகிறாங்க? காலை வணக்கம்.
2: தலைமகள் விழிகளில் கவிமிகு ஒலியாய் கலந்து நிற்பதன் காட்சி, பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்றே எனும் அருமையான நிகழ்ச்சியின் தொகுப்பை அதற்கு சாட்சி.
0: நன்றி.
2: இந்த வாழ்த்தை விட பாராட்ட விட வேற என்ன வேணும் சொல்லுங்க.
0: இதை விட பாராட்டு எங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சொல்லுங்க. யார் பேசுறீங்க?
2: உண்மையிலாமா? அதாவது மனதார பாராட்டுறேன்னு சொல்றது எல்லாம் அறிவிப்பாளரும் பண்ணாங்க. நான் வந்து ஒவ்வொரு அறிவிப்பாளருக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் கொடுப்பேன். அது அப்படியே நான் பழகிட்டேன்.
0: சரி,
2: உங்க ஒரு அறிவிப்பாளர் கேக்குறாங்கன்னு வச்சுடுங்களேன், மீரா அம்மாவை பற்றி நீ உங்களுடைய கருத்து என்ன? யாரை போலவும் அவர் இல்லை, மீரா அம்மாவை போல் இனி எவரும் இல்லை.
0: ஆஹா, நன்றி நன்றி. கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது.
2: அதுதான் இணையத்தை வந்து இந்த பேசும் போது நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா அன்னைக்கு நேத்து கேட்டேன்டா 2 நிமிஷம் என்ன பேச்சுடாது, அசத்தி போட்டப்பா. இப்படி சொல்லும் போது இணைப்ப எப்படியாவது புடிச்சு அடுத்த லைன்ல வந்து நம்ம அடுத்த கருத்தை சொல்லணும்னு நமக்கு ஆர்வம் நமக்கு தோணுது.
0: கண்டிப்பா
2: வெற்றி படிக்கிறதுக்கு வாழ்த்தது, மனசார வாழ்த்தது வந்து பெரிய நமக்கு, நம்ம வெற்றி மேல் வெற்றியை கூச்சிட்டே இருப்போம்மா. வாய்ப்புக்கு நன்றி.
0: அப்படி நன்றியோட உங்க பேரையும் மாதிரி சொல்லிட்டு போயிடுங்க நேர்களுக்காக.
2: குமரி மாவட்டம் இரணியன்.
0: ஜெகதீசன் சார், உங்க பேர் எங்களுக்கு தெரியும், கேட்கிற நேர்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இவ்வளவு அழகிய அருமையான பதிவை சொல்லியிருக்கிறீங்க, அதனால திரும்ப பேர் கேட்டேன். நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி சார். ஒன்பது 9:20 ஆகிட்டு இருக்கு. நிஜமா அவங்க அப்படி பாராட்டும் போது உண்மையில சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த மனசார பாராட்டுறதுனால கிடைக்கும் நன்மைகள்ல ஃபர்ஸ்ட் வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்த வச்சுக்கலாம் நினைக்கிறேன். நான் பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா நம்மளை இப்படி சொல்றாங்க, இன்னும் நம்ம நல்லா ப்ரோக்ராம் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்ற உத்வேகம் வந்து வருது. ஓகே, தொடர்ந்து நம்ம நேயர்கள் என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு. வாலியின் பாடல் வரிகள்ல சித்ரா, மனோ, குரல்கள், இளையராஜா, இசையில தான் பாடல் கேட்க போறோம் பாண்டியன் படத்துக்காக.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களை நேரம் காலை 9:25 நிமிடம் நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் மனதார பாராட்டுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில பேச போற இணைய போற அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பேச போறாங்க? காலை வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். யார் பேசுறீங்க சார்? எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சிவரங்கத்துல முத்து ஆசாரி பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நலமா?
1: நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: சிறந்த தலைப்பு வாழ்த்துக்கள். காரணம் என்னன்னு பிறவை பாராட்டத்துல உண்மையிலேயே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி. சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு தமிழ் அமைப்பு கூட்டத்துக்கு போயிருக்கேன். 80 அறிஞர்கள் வந்திருக்கேன். அதுக்கு நானும் போயிருக்கையில நானும் பாராட்டு, அவர்களும் பாட்டு, எல்லாத்தையும் பாராட்டு வரத்துல அத்தனை பேரையும் முகத்துல அழகான மத முகத்தை பாக்கல. உண்மையிலேயே நமக்கு நோய் வராது. வாழ்த்தோட சேர்ந்து நாமளும் கலந்து அவங்களோட சேர்ந்து வரதுல உண்மையிலேயே பெரிய மன மகிழ்ச்சி என்று சொல்லிக் கொண்டே வாழ்த்து. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சாபாஸ்.
0: நன்றி சார், நன்றி. அதாவது மனசார பாராட்டுறது மூலமா வந்து பாராட்டு பெறவங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, பாராட்டுற நம்மளுக்குமே மகிழ்ச்சி தாங்க. ஏன்னா ஒருத்தங்களை பாராட்டி அவங்க மகிழ்ச்சி அடையதை பார்க்கும்போது நமக்கு அது சந்தோஷம் தானே. 9:27 நிமிடத்துல நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் யாருங்க?

0: தே காலை வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்க?
1: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து சார், சொல்லுங்க
1: மேடம். இந்த திறமைக்கும் திறமையானவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரெகக்னைஸ், அதாவது ஒரு அங்கீகாரம் தான் அந்த பாராட்டு.
0: பாராட்டு,
1: இந்த பாராட்டுங்கிறது பாத்தீங்கன்னா தொடர் முயற்சிக்கு ஒரு அடித்தளமா இருக்கும். அதுக்கப்புறம் பயம் தயக்கம் அப்படிங்கறத அவாய்ட் பண்ண சொல்லும். அப்புறம் அந்த ஃபேஸ் அப்பியரன்ஸ் கூட அழகா இருக்கும் மேடம். பாராட்டு பெறும்போதும் பாராட்டக்கூடியவங்களுக்கும் கூடிய அந்த ரெண்டு பேத்துக்குமே இரட்டிப்பு மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம்.
0: சூப்பர் சூப்பர்,
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றி பேச்சுமுத்து சார், நன்றி. நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டு அந்த ஃபேஸ் கூட அழகாக இருக்குங்க, பொலிவாயிரும் அப்படின்னாங்க. உண்மைதாங்க, நல்லா பாராட்டு கிடைக்கும் போது சந்தோஷமாக இருந்தால் எல்லாமே அழகாக இருக்கும் தானே. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேர் யாருங்க இதை பேச போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க? காலை வணக்கம். காலை
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? மகிந்தி.
2: உண்மைதான்.
3: சூப்பரா குழந்தை வளர்த்திருக்காங்களே அப்படின்னு ஒரு பாராட்டு கிடைக்கும்பா.
0: கண்டிப்பா
3: அலுவலகத்துல வந்துப்பா மேலதிரி பாராட்டுனா அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும்பா, உற்சாகம் கிடைக்கும்பா.
0: நன்றி சசிகலாமா,
3: முன்னேறணும் நினைப்பாங்கப்பா. வாய்ப்பு,
0: நன்றி நன்றி நன்றி. அடடா, பெரிய லிஸ்டாகவே போயிட்டு இருக்குப்பா, நிறைய விஷயங்கள், நன்மைகள் இருக்குது. இப்போ நேர் சொன்ன மாதிரி, சசிகலாமா சொன்ன மாதிரி, பாராட்டுறதுக்கு ஒரு பெருந்தன்மையான ஒரு மனசு வந்து வேணுங்க. அது இல்லைன்னா முதல்ல பாராட்ட முடியாது. அதை நம்மளுடைய வாயை திறந்து ஒருத்தவங்களை நீங்கள் செஞ்ச விஷயம் சூப்பருங்க, நிஜமாகவே இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு பாராட்டுறதுக்கே ஒரு மனசு வேணும். அப்படி ஒரு மனசு இருந்து பாராட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு கோயில் காலை படத்துலேருந்து இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு. கங்கை அமரனுடைய பாடல் வரிகள், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி பாடியிருக்காங்க, இளையராஜாவுடைய சேலதா பாடல் வருது, கேட்கலாம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
5: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 to 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நேரம் காலை 9:37 நம்ம மாயாச்சனியர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று. மனதார பாராட்டுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பேசிட்டுருக்குறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து பேச போகிற நேயர் யார் இங்கேருந்து பேச போகிறாங்க? காலை வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறீங்க. மீரா மேம்
0: நல்லா இருக்கேன். சந்திரசேகர் நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா மகிழ்ச்சியா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க
1: மேம். பாராட்டு அப்படிங்கறது ஒரு மனுஷனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் மேம்.
0: உத்வேகத்தை கொடுக்கும்.
1: மனசார நீங்க எதையாவது பாராட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அடுத்த முறையும் இந்த பாராட்டு பெறணும் அப்படிங்கறதுக்காக சிறப்பாக செயல்படுவாங்க மேம்.
0: சூப்பர்.
1: அப்போ மறைமுகமாக அடுத்த வாட்டியும் நீ ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படிங்கறதுக்கான ஒரு முன் விஷயமாகத்தான் இந்த பாராட்டு அப்படிங்கறது கிடைக்கும். அதே மாதிரி இப்ப செஞ்ச விஷயத்திற்கான அங்கீகாரம் அப்படிங்கறது நம்ம கொடுக்கறோம். பாராட்டு அப்படிங்கும் பொழுதுதான் அவங்க கஷ்டப்பட்டு செய்த வேலைக்கான அங்கீகாரம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மேம், பாராட்டு எதுனால வேணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் செய்த விஷயத்துக்கான அங்கீகாரம் கட்டாயம் கொடுக்கணும். ரெண்டாவது, நம்ம அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது அவங்க மனசு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். மூணாவது, நம்ம இந்த அப்ரிசியேஷன் கொடுத்தோன்னு அடுத்த வாட்டி இதே மாதிரி செஞ்சு அடுத்த வாட்டி அப்ரிசியேஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு எண்ணம் அப்படிங்கறதும் விதைக்கும் மேம்.

0: எல்லாத்த விட மனசுல எப்பொழுதுமே அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கறதும் கூட அப்படிங்க கொடுக்கும் பொழுது இன்க்ரீஸ் ஆகும் மேம். நல்ல நேர்மறை எண்ணங்கள் கூட
1: நன்றி அளித்ததற்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பாராட்டிக்க வேண்டியதான், எல்லாம் சந்தோஷம் தானுங்க. மனசார பாராட்டுறதுனால என்ன குறைஞ்சு போயிருப்போறோம் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். 9:38 நிமிடத்துல நம்மளோட பேச போற அடுத்த நேர் யார்? இங்கிருந்து காலை வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சிவசுப்ரமணியம்.
1: சிவசுப்ரமணியம் சார் சொல்லுங்க.
2: மனதார பாராட்டுவது மூலம் கிடைக்கும் நன்மைகள். நீங்களே இருக்கீங்க அறிவிப்பாளர். முயற்சியை நெறிப்படுத்தி ஒரு சின்ன தவறு வராம நடந்துக்கிறது, அதுவே பெரிய மகிழ்ச்சி தான்.
1: கண்டிப்பா.
2: நேர்களும்
1: சொல்ற மாதிரி பாராட்டு அப்படிங்கறது வந்து ஒரு அங்கீகாரம். அவன் செய்கிற ஒரு செயல் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு அங்கீகாரமாக வந்து இந்த பாராட்டு அமையுது அப்படிங்கிறதுனால இன்னும் அடுத்தடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய மகிழ்ச்சியோட ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம வந்து அடுத்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த மனசார பாராட்டுறது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம இன்னும் தொடர்ந்து பேச போகிறோம், பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது. செந்தூர பாண்டி படத்தில் இருந்த பாடல் கேட்க போகிறோம். சூப்பரான அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்திரா பாடியிருக்காங்க. தேவாவுடைய இசையில் வாலியின் வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேர்களை நேரம் காலை 9:45 கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி மனதார பாராட்டுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன பேசிட்டுருக்குறோம், பேசலாமா? அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேச போகிறாங்க? காலை வணக்கம்.
1: வணக்கம், இட்டேரியிலிருந்து சாந்தி பேசுகிறேன்.
0: சாந்தியம்மா சொல்லுங்கம்மா.
1: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை ஜோராக தொகுத்து வளர்த்து கொண்டிருக்கும் மீனவர்களுக்கு
0: நன்றி. நன்றி நன்றிம்மா, நன்றி உங்கள் பாராட்டிற்கு. சொல்லுங்க.
1: நான் வந்து எனக்கு நானே பாராட்டிக்கிடுவேன்.
0: நல்லா இருக்கே,
1: செய்யற வேலைக்கு நம்ம நம்மளே பாராட்டி நல்லா செஞ்சிருக்கியே அப்படின்னு நான் பாராட்டிடுவேன்.
0: சரி,
1: அப்படி இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும், உறவுகளுக்கும் வளரும். உறவுகள்ட்டையும் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள திறமைய வெளிப்படுத்தும் போது பாராட்டும் போது அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க.
0: அங்கீகாரம் கிடைக்கும் போது மகிழ்ச்சி கிடைக்கிறது பெரிய விஷயம்.
1: அவளும் சொல்லுவா, நீ நல்லா கொடுக்கும் போதும் பெறும்போதும்
0: மகிழ்ச்சி தான் பாராட்டு,
1: உற்சாகம் தன்னம்பிக்கையும் வரும்.
0: சூப்பர் பாருமே சொன்னீங்க சாந்தியம்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. பேசலாம் அடுத்த நீர் யார், இங்கிருந்து காலை வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா, மண்ணையும் பொன்னாக்கோல இருந்து கருப்பு கிருஷ்ணன் சார். நல்லா இருக்கலாமா?
0: நல்லா இருக்கேன் கிருஷ்ணன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா.
0: சொல்லுங்க சார் கிருஷ்ணன் சார்.
2: பாராட்டும் போது பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் இல்லாத மகிழ்ச்சிமா,
0: எல்லாம் இல்லாத மகிழ்ச்சி கிடைக்குது.
2: அதுவும் போக நேர்கள் கூட நீங்க பாராட்டிட்டு இருக்காங்க, என்னுடைய சார்பாக நேர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பாராட்டை தெரிவிச்சிருக்காங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி உங்களுடைய பாராட்டிற்கு. நன்றி. என்ன ஏதோ ஒரு காமெடி பண்ணணுமே, ஒரு டச் அப் இருக்கணுமே நினைச்சேன், சுத்தி போட்டணுமா?
2: பாராட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து என்னன்னா வேலை செய்ய இடத்துல அப்படி இல்ல, வீட்டுல இருந்து நம்ம ஆரம்பிக்கணுமா.
0: அப்படி சொல்லுங்க.
2: இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா இந்த பாராட்டுனாலதான்.
0: ஓ அப்படி, புரியுது புரியுது. வீட்டுல பாராட்டி பாராட்டி நல்லா இல்லாத கூட நல்லா இருக்குன்னு பாராட்டிடுவீங்க, கரெக்டா?
2: பாராட்டுனா அவங்க திரும்ப வந்து இதோட நல்லா வைப்பாங்க.
0: அங்க இருக்கு விஷயம்,
2: என்னுடைய அனுபவத்துல நான் என்ன சொல்லுதேன்னா, எனக்கு ரெண்டு பையனும் ஒரு பொண்ணும்.
0: சரி,
2: ஆனா என்னுடைய வேலை செய்யும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு என்னன்னா நம்மளோட விட டாப்பா நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்னைய பாராட்டதோட அவனை பாராட்டுதாங்க.
0: சூப்பர் சூப்பர்.
2: எதுக்கு சொல்லுது அப்படின்னா, பாராட்டுங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைமா,
0: தேவை.
2: எங்க வீட்டுல கூட பாத்தீங்கன்னா

0: என்னங்க சிங்கிளா வாரியா? நீங்க வீட்டம்மா கூட பிறந்து வந்து 13 பேருமா? அடையே பண்றீங்க
1: சொல்லுங்க, ஏதோ ஒரு விஷயம் வச்சிருப்பீங்க.
2: நலமா இருக்கீங்க? நலமா இருக்கமா.
1: மனதார பாராட்டுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. ஓகே, நம்ம ஒரு பாட்டு போயிட்டு குயிக்காக கேட்டுட்டு வந்துடலாம். வண்டிச்சாலை சென்ராசி இந்த படத்தில் நம்ம பாட்டு வந்துட்டே இருக்குது. வைரமுத்தோடைய பாடல் வரிகளில் ஷாகுல்கம் இது பாடியிருக்காங்க. ஏறமா இசையில் தான் பாடல் வருது. கேட்கலாம் முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் 9:55 ஆயாச்சு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனதார பாராட்டுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். இறைவான நேர் யாரு? வணக்கம், காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
4: திருச்சி மாவட்டம் லால்குடி வெங்கடேசன்.
3: லால்குடியிலிருந்து யார் பேசுறீங்க சார்?
4: வெங்கடேசன்.
3: சொல்லுங்க சார்.
4: அருமையான மகிழ்ச்சி தருவதற்கு உண்டான பாராட்டு
3: நண்பர்களை எவ்விடத்திலும்
4: எந்த இடத்துலயும் ஆசிரியர் நம்ம வந்து நல்ல கல்வி கத்து கொடுத்த ஆசிரியரை பாராட்டிட்டே இருக்கணும். மனைவியை பஞ்சனையில் வேற எங்கேயும் அவங்கள பத்தி பேசிடக்கூடாது. தன் மகனை மனதுக்குள், வேலைக்காரர்களை பணி முடிந்த விடு. அது இது நான் மொழியா சொல்றேன், அவங்க இலக்கண மரபோட பேசுவாங்க.
3: சூப்பர் சூப்பர்.
4: இது மாதிரி பாராட்டணுங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குங்கிறத அவை வகுத்திருக்காங்கம்மா.
3: சூப்பர், அருமையா நிறைவான நேரம் வந்து சொன்னீங்க. நன்றி சார், நன்றி நன்றி. 9:56 நிகழ்ச்சி நிறைய போதைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மனதார பாராட்டுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பேசியிருந்தோம். முதல்ல நான் பாராட்டிக்கிறேன், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அருமையாக முத்து முத்தாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. இன்னைக்கு பேசி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்ச எல்லா நேர்களுக்கும் என்னுடைய மனதார மனமார்ந்த பாராட்டுக்கள். நேர்களே, மனசார பாராட்டுது அப்படிங்கிறது ஒரு பெருந்தன்மையான விஷயம், அதுக்கு ஒரு மனசு வேணும். அப்படிப்பட்ட மனசோடு மனசார பாராட்டுங்க. எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுருப்போம், அவங்களும் ஒரு முன்னேறதுக்கு ஒரு உத்வேகமாக செயல்படுறதுக்கு நம்மளுடைய அந்த ஒரு சிறிய பாராட்டு அப்படிங்கிறது காரணமாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பாராட்டு அந்த ஒரு பரிசு நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? எல்லாரையும் மனசார பாராட்டுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். பாராட்டு கொடுக்கறதிலும் மகிழ்ச்சி, பெறுவதிலும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவாக செவ்வந்தி திரைப்படத்திலிருந்து பிரியசோடனுடைய பாடல் வரிகளில் அருள்மொழி சொன்னலதா குரல்கள் இளையராஜாவோட பாடல் வந்துட்டு கேட்கலாம். செவ்வந்தி திரைப்படத்திற்காக பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. 10 செய்தி சிறக்கும் சென்னையிலிருந்து அஞ்சலாக அதனை தொடர்ந்து மனமருமிதை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திரே இருக்க கால் பண்ணுங்க. 04-22-256-1132 மற்றும் 04-22-1133.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருளில்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல் துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. திருச்சி கடை வீதியில் உள்ள நகை கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரியர் அட்மிரல் யூஜியான் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி வெற்றி பெற்றுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் 102.6 MHz ஒலிபரப்பு.

0: கேட்கறது எப்பயுமே சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு பாடலும் ஒரு கதை சொல்லும். அந்த வகையில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்கு நானும் ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க 0462256113232 மற்றும் 0462256113332 என்ற எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்களை, எப்பயுமே கேட்கணும்னு நினைக்கிற பாடலை, இல்லை எப்பயோ கேட்ட பாட்டு இன்னைக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற பாடல்களை எங்களோட சேர்ந்து நீங்களும் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக யார் எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், கணேசன் பேசுறேன் நாங்குநேரில இருந்து.
0: வணக்கம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கொடி வீரன்ல இருந்து களவாணிங்கிற பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, ஜடாயு பாதுகாப்பு இனப்பெருக்க மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஹரியானா, ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டே நினைச்சிருங்க.

0: 10:10 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதேன் நிகழ்ச்சிக்காக. ஜடாயு பாதுகாப்பு இனப்பெருக்க மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஹரியானா, ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை சொல்றது மட்டும் இல்லாம தன்னுடைய விருப்ப பாடலை கேட்கறதுக்காக யார் எங்க இருந்து பேச காத்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கம் சார், சொல்வது யார் எங்கிருந்து?
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மனமிரும்பி தங்களிடம் மனமிரும்புதே பாடல் கேட்க வந்திருக்கேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தம்பி விஜய் நடித்த படம் வந்து மாஸ்டர் படத்துல இருந்து வாட்டி ரெய்டு பாட்டு அனைவருக்காக போட்டோமா. கேள்வி ஒன்று கேட்டீங்க.
0: ஆமா சார், ஜடாயு பாதுகாப்பு இனப்பெருக்க மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஹரியானா, ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம்.
1: ஹரியானாமா?
0: ஆப்ஷன் ஏ ஹரியானா. சரியான பதில் சொல்லிட்டீங்க தங்கவேல் சார். நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குன்னு அதுக்கு முன்னாடி. ஜடாயு பாதுகாப்பு இனப்பெருக்க மையம் ஹரியானா மாநிலத்தின் பிஞ்சோர் மாவட்டத்தில் இருக்கு. இந்த மையம் பருந்து இனங்களை பாதுகாக்கவும் இனப்பெருக்கம் செய்யவும் 2016 நிறுவப்பட்டது. இந்த மையம் பருந்து இனங்களின் பாதுகாப்புக்காக செயல்படுது. இங்கு பருந்துகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் இனப்பெருக்கம் செய்யவும் வசதிகள் இருக்கு. இந்த மையம் பருந்து இனங்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் செயல்படுது. ஜடாயு பாதுகாப்பு இனப்பெருக்க மையம் ஹரியானா அரசின் வனத்துறையால் நிர்வகிக்கப்படுது. இந்த மையம் பருந்து இனங்களை பாதுகாக்கும் முயற்சியில் ரொம்ப கவனமாகவும் தீவிரமாகவும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு. மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து அதுக்கு முன்னாடி கபாலிகா பாணி மற்றும் வேதமதி பாணி எந்த நாட்டுப்புற கலையுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பாண்டவனி, ஆப்ஷன் பி யக்ஷகானா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக கபாலிகா பாணி மற்றும் வேதமதி பாணி எந்த நாட்டுப்புற கலையுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பாண்டவனி, ஆப்ஷன் பி யக்ஷகானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கான பதிலையும் தன்னுடைய விருப்பப்பாடலையும் கேட்கறதுக்காக வணக்கம், யாரெங்க இது பேசுறீங்க? உடையாம்புலியில இருந்து சுதா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? அதாவது கபாலிகா பாணி மற்றும் வேதமதி பாணி எந்த நாட்டுப்புற கலையுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பாண்டவனி, ஆப்ஷன் பி யக்ஷகானா. பாண்டவனி. ஆப்ஷன் ஏ அதுதான் சரியான பதில் சொல்றீங்களா? கண்டிப்பா. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. இதுதான் சரியான பதிலும் கூட. உடையம்புலி சுதா சூப்பரான பதில் சொல்லிட்டாங்க, பாடலும் கேட்டிருக்காங்க. பாண்டவனி அப்படிங்கிறது இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய நாட்டுப்புற கலை வடிவம். இது மகாபாரதத்தின் கதைகளை விவரிக்கும் ஒரு இசை நாடக வடிவமாகவும் இருக்கு. பாண்டவனி அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா பாண்டவர்களின் பாடல்கள் அப்படிங்கிறது ஆகும். கபாலிகா பாணி மற்றும் வேதமதி பாணி இந்த ரெண்டுமே பாண்டவனியின் இரு முக்கிய பாணியாக சொல்லப்படுது. கபாலிகா பாணி அப்படிங்கிறது கதை சொல்லின்னு சொல்லப்படும். பாண்டவனி அப்படிங்கிறது கலைஞர் கதையை விவரிக்கும் போது தாளத்தை பராமரிக்க ஒரு கருவியை பயன்படுத்தும் ஒரு பாணியாகும். வேதமதி பாணி அப்படிங்கிறது கதை சொல்லி தன்னுடைய கதையை விவரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தாளத்தை பின்பற்றாமல் கதையை மிகவும் சுதந்திரமா விவரிக்கக்கூடிய ஒரு பாணி. இவ்வாறு கபாலிகா பாணி மற்றும் வேதமதி பாணி ஆகியவை பாண்டவனி நாட்டுப்புற கலை வடிவத்தோடு தொடர்புடையவை.

10:23 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? பத்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, குமட்டி பத்தி பாறை ஓவியம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ தருமபுரி மாவட்டம், ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் மாவட்டம். கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 9:29 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க? சுப்பிரமணியன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மஞ்சு விரட்டு படத்துல இருந்து
0: தர்மபுரி மாவட்டம், ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் மாவட்டம்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம்.
0: சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சூப்பரா சொல்லிட்டீங்க. நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடலும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றி நன்றி நன்றி.

0: கோமேட்டிப்பதி பாறை ஓவியம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. கோவையை அடுத்துள்ள மதுக்கரை தாலுகா குமிட்டிப்பதி திருமலையம்பாளையம் டவுன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பதிமலை குன்றில் உள்ள இரண்டு குகைகள் கோவையிலிருந்து தொலைவு சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இதன் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையின் பாலக்காட்டு கணவாய் பகுதியில் அமைஞ்சிருக்கு. சுமார் 2300-3000 ஆண்டுகள் பழமையானவை. வெள்ளை நிற இயற்கை சாயம் இயற்கையின் பிசின் கலந்து வரையப்பட்டவை. யானை, தேர், மயில், மனித உருவங்கள், பண்டைய மக்களின் வாழ்வியல் காட்சிகள், இதெல்லாமே இந்த ஓவியத்தில் நிறைஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் பெரும்பாலான பாறை ஓவியங்கள் பாறை அடுக்குகளில் இருக்க இவை குகைக்குள்ள வரையப்பட்டிருக்கு. இப்படி குகைக்குள்ள உள்ள ஓவியங்கள் தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு அப்படின்னே சொல்லலாம். விளம்பர இடைவெளி தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும்
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: பத்து மணி 36 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதை நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: இனிய காலை வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கம் சொல்வது யார் இங்க இருந்து?
2: மேடம் சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார் மேடம்.
1: சென்னையில இருந்து சிவகுமார் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: மேடம் வானத்தை போல படத்திலிருந்து எங்கள் வீட்டில் என்ற பாடல். இந்த பாடல வந்து எங்க கவி வர்த்தினி பிறந்த நாள் அவங்களுக்கு சிறப்பு பாடலா.
1: நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, சர்வதேச தாய்மொழி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ July 21, ஆப்ஷன் பி February 21. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டுட்டே நினைஞ்சிருந்தேன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: பத்து மணி 48 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சகோதரி.
2: வணக்கம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: நான் தருமபுரி ராஜாபேட்டையில இருந்து வாட்சி கழகர் விஜயேந்திரர் மேடம்.
2: சொல்லுங்க சார்.
3: எனக்கு படம் தளபதி பாடல் வந்து கட்டுக்குள்ள மனசுக்குள்ள என்ற பாடல் கொடுங்க.
2: கண்டிப்பா சார், இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அது கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். சர்வதேச தாய்மொழி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜூலை 21, ஆப்ஷன் பி பிப்ரவரி 21.
3: பிப்ரவரி 21.

0: சர்வதேச தாய்மொழி தினம் என்று அனுசரிக்கப்படுறது அப்படின்னு கேட்டிருந்தோம். விஜயன் வந்து கரெக்டாக பதில் சொன்னாங்க, பிப்ரவரி 21. சர்வதேச தாய்மொழி தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21 என்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் வங்காளதேச வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். 1952 பிப்ரவரி 21 என்று அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெங்காலி மொழியை தேசிய மொழிகளில் ஒன்றா அறிவிக்கணும் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் சலாம் ரஃபிக், பர்கத் ஜபார் உள்ளிட்ட பலர் காவல்துறையின் துப்பாக்கி சுட்டில் உயிரிழந்தாங்க. தாய்மொழிக்காக உயிர் கொடுத்த இந்த மொழி வீரர்களை நினைவு கூறும் விதமாக தான் இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாடல் கேட்டு தொடரலாம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: 10:56 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில நிறைவா. வணக்கம், யாரை இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யாரை இங்கிருந்து பேசுறீங்க?
1: வள்ளியூர்ல இருந்து அமுதா மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். அமுதா அம்மாக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: கொம்பன் படத்துல இருந்து கருப்பு நிறத்தலையா பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனம் விரும்புதே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா வடக்கு மேசடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஒரு வீட்டில் பதுங்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல்துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திருச்சி கடைவீதியில் உள்ள நகைக்கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானிற்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி அட்மிரல் யு ஜெயின் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிமையான முற்பகல் வணக்கங்கள். நேர்களின் நேர முற்பகல் 11:03. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க, இது பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திரன்.

0: நாடு. நீங்கள் இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஜடிங்கா அப்படின்ற பகுதியை பற்றி தான் பேச போகிறோங்க. இயற்கை பல அதிசயங்களை இன்னைக்கு வரைக்கும் மனிதன் வந்து ரொம்பவே நம்மளை எல்லாத்தையுமே வியப்பில் ஆழ்த்திட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் உலகம் முழுவதும் ரொம்பவே ஆர்வத்தோடு பேசப்படக்கூடிய ஒரு மர்மமான இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜடிங்கா அப்படிங்கிற பகுதி. பறவைகள் தற்கொலை செஞ்சுக்கக்கூடிய கிராமம் அப்படின்ற பெயரால் ஒரு காலத்தில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தின இந்த மலை கிராமம் உண்மையிலே இயற்கையின் ஒரு வினோத நிகழ்வுக்கு சாட்சியாக தான் இருக்குங்க. மூடு பனி, இரவில் வந்து ரொம்ப அமைதியான ஒரு சூழல், மலைப்பகுதியோடைய அந்த இயற்கை நிலை, வெளிச்சத்தை நோக்கி திசை மாறி வரக்கூடிய பறவைகள் அப்படின்னு இந்த ஜடிங்கா பல கேள்விகளை எழுப்பக்கூடிய இடமா இருக்கு. இந்த நிகழ்வோட பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் என்ன, இந்த ஜடிங்காவுடைய இயற்கை சிறப்புகள் என்ன, ஏன் உலகம் முழுவதிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் இங்கே வராங்க அப்படின்னு இந்த அஸ்ஸாமோடைய அதிசய கிராமமான ஜடிங்கா பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறோம். நிகழ்ச்சி வழங்க ரொம்ப மகிழ்ச்சியாக காற்றலில் இணைஞ்சிருக்கிறேன் நானுங்கள் மீரா. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் பாடல் வந்துகிட்டே இருக்குது. காளிதாசனின் பாடல் வரிகளில் மனு சுஜாதா பாடியிருக்காங்க. இசை ராஜ்குமார் இசையில். பிஸ்தா படத்துக்காக தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: பர்சனல் லோன் ஆஃபர்
8: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
7: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
8: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
9: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
8: அப்ப நான் என்ன பண்றது?
9: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
8: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
9: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அசாமில் அமைஞ்சிருக்கூடிய ஜட்டிங்கா அப்படிங்கிற மலை கிராமத்தை பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நேரமாயிடுச்சு, 11:12. இயற்கையை நமக்கு கொடுத்துருக்கிற நிறைய அதிசயமான விஷயங்களில் வந்து நிறைய மர்மங்களும் வந்து நிறைஞ்சிருக்கு. அதுக்கு நிறைய அறிவியல் விளக்கங்களும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய விஷயத்திற்கு வந்து ஆய்வுகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க இல்லையா. அப்படிப்பட்ட வியப்பூட்டும் இடங்களில் ஒன்று தான் இந்த அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜட்டிங்கா. இந்த சிறிய கிராமம் வந்து ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளையும் பறவியல் ஆராய்ச்சியாளர்களையும் ரொம்பவே ஈர்த்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். மழைக்காலம் முடிகிற நாட்களில் மூடுபனி சூழ்ந்த இரவு நேரங்களில் சில பறவைகள் திசை மாறி கிராமத்துடைய விளக்குகளை நோக்கி வர்றது பல வருஷமாக இங்கே நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வாக இருக்குது. ஒரு காலத்தில் இது வந்து மர்மமாக இருந்துச்சு, ஏன் பறவைகள் இங்கே வந்து இப்படி வந்து இறந்து போகுது அப்படின்ற விஷயம் வந்து இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, பறவைகள் தற்கொலையெல்லாம் செஞ்சுக்கிறது இல்லை, மோசமான வானிலை அதனோட வெளிச்சத்தோடைய தாக்கத்தால் திசை மாறி அங்கே வரக்கூடிய பறவைகள் எதுலையாவது மோதி இறந்துருது அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க பறவைகள் இங்கே பறந்து வந்து தற்கொலை செஞ்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மை எதுவும் இல்லை. அறிவியல் பூர்வமாக அந்த விஷயங்களை வந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இயற்கை அறிவியல் மர்மம் இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கூடிய இந்த ஜட்டிங்கா அசாமில் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக வந்து இருக்குதுங்க. பசுமை நிறைந்த மலை, அமைதியான சூழல், பறவைகளுடைய வாழ்வியல், இது எல்லாமே இந்த பகுதியை ரொம்பவே அழகாக்கியிருக்கு. இந்த ஜட்டிங்காவை சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க. அது என்னென்ன இடங்கள் இருக்கு, என்னெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்துட்டே இருக்க பாட்டு பூவை உனக்காக படத்துலேருந்து இசை ராஜ்குமாரோடைய பாடல் வரிகள்லையும் இசையிலையும் மனோ பாடியிருக்காங்க, பாட்டை கேட்கலாம்.

நேர்களை நேரம் ஆயிடுச்சு 11:20 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் அசாமில் அமைஞ்சிருக்கக்கூடிய மலை கிராமமான ஜட்டிங்கா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜட்டிங்கா அப்படின்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. அந்த அதாவது மலைகளோட இயற்கை அழகை ரசிக்கிறதுக்காக வந்து ஒரு பார்வை முனை வந்து இருக்குது. இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து மலைகளை பார்த்து ரசிக்கலாம். சூரிய உதயம், சூரிய அஸ்தமன காட்சிகள் இது எல்லாமே இந்த ஜட்டிங்கா பார்வை முனை, அதாவது ஜட்டிங்கா வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை அழகையும் மொத்தமாக வந்து நம்ம வந்து கண்களால் பார்த்து கொள்ளடிச்சிடலாம். வேறு என்ன இருக்குது, நிறைய இருக்குங்க. ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியை பற்றி தான் ஒரு பாட்டு பிறகு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. எந்த படத்தில் இருந்து தெரியுமா, பிரியாத வரம் வேண்டும். அந்த படத்துலேருந்து தேவன் சுஜாதா குழுவினர் குரல்களில் தான் பாடல் கேட்க போகிறோம். கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இந்த அஸ்ஸாமில் ஜட்டிங்கா அப்படிங்கிற இந்த மலை கிராமத்தில் என்ன விஷயங்கள்லாம் பார்க்க இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். இது மணி திருநாடு நிகழ்ச்சி. 11:27 நிமிடம் ஆயாச்சு. ஒரு ஏரி இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆமாங்க, ஹாஃப் லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி இருக்குது. இது ஜட்டிங்காங்கிலேருந்து வந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, படகு சவாரி சமயம் வந்து இங்கே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் இது எல்லாமே வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். புகைப்படம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிறந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹாஃப் லாங் ஏரி. இந்த ஹாப்லாங் அப்படிங்கிறது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மலை வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். மலைப்பாதைகள், பள்ளத்தாக்குகள், உள்ளூர் பழங்குடியினருடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஹாப்லாங்க்கு போகலாம். இன்னொரு ஒரு சிறப்பான இடம் இருக்குது, அது என்ன அப்படின்னா மைபாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். இது என்ன அப்படின்னா, பண்டைய கச்சாரி அரசர்களுடைய தலைநகரமாக விளங்கிய வரலாற்று சிறப்புமிக்க இடம் தான் இந்த மைபாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். பழமையான கோவில்கள், அது மட்டும் இல்லாமல் கல் சிற்பங்கள் எல்லாம் இந்த பகுதிகளில் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அணை நீர் ஒரு அப்புறமா மலைகளை சூழப்பட்ட அழகிய சுற்றுலாத்தலம் நிறைந்த ஒரு இடம் இருக்குது. இயற்கை விரும்புகிறவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இடமா இருக்குது. அது என்ன அப்படின்னா உம்ராங்ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான். இதுவும் இந்த அஸ்ஸாமில் இந்த ஜட்டிங்கா பகுதியில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களில் ஒன்று. அது அதனுடைய பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. இன்னும் கூட சில பகுதிகள் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி போகிறது இந்த பகுதிக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த காலகட்டங்களில் எந்த மாதங்களில் போனால் இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், இயற்கை சூழல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு பாடலை பிறகு சொல்ல போகிறேன். பாட்டு வந்துட்டே இருக்குது பிரியமுடன் படத்திலிருந்து. விஜய் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. தேவாவோட இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வசந்தன் கோ தான் சரி.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது.

0: உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர 11:34 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அஸ்ஸாமில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜட்டிங்கா கிராமம் பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் வந்து போராயில் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கூட இருக்குது. இங்கே நடைப்பயணம் பண்ணலாம், அது மாதிரி பறவைகளை பார்வையிடலாம். இயற்கை ரசனைக்கு ரொம்பவே ஏத்த இடம் இந்த போராயில் மலைத்தொடர். எப்படி போகலாம் இந்த இடத்துக்கு அப்படின்னா, இங்கே இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம் வந்து சில்சார் விமான நிலையம். இங்கேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஜட்டிங்கா வந்து அமைஞ்சிருக்குது. அங்கே விமான நிலையத்திலிருந்து டாக்ஸி அல்லது பேருந்து மூலமாக போகலாம். ரயிலில் போகணும் அப்படின்னு நினச்சா ஹாப்லாங் ரயில் நிலையத்திலிருந்து நம்ம வந்து போக முடியும். ஹாப்லாங்கிலிருந்து ஜட்டிங்கா வந்து ஒரு 9 கிலோமீட்டர்

குவாத்தி, சில்சார், ஹாஃப்லாங் இந்த நகரங்கள்லேருந்து பேருந்து வாடகை கார் வசதிகள் இருக்குது. மலைப்பாதைகளில் பயணிக்கிறது வந்து இயற்கை நிறைந்த காட்சிகள் வந்து ரொம்ப அழகாக வந்து ரசிக்க முடியும். எந்த மாதங்கள் இங்கே சுற்றி பார்க்க சிறந்தது அப்படின்னா அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் இந்த பகுதியை பார்வையிடுறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம போகலாம். இந்த ஜட்டிங்காவுடைய புகழ்பெற்ற இந்த பறவை நிகழ்வையும் மலைப்பகுதியுடைய இனிய காலநிலையும் அனுபவிக்கிறதுக்கு நாம் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த பகுதிக்கு சென்று பார்த்துட்டு வரலாம். அஸ்ஸாமில் அமைஞ்சிருக்கக்கூடிய மலை கிராமமான ஜட்டிங்கா பற்றி தான் இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் பேசினோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. ரிஷி படத்திற்காக எஸ்பிபி சரண், சுஜாதா பாடியிருக்காங்க. அந்த பாடல் கேட்க போகிறோம். பாடலை தொடர்ந்து நிறைய பயனுள்ள உள்ளூர் தகவல்கள் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ கேட்கலாம் பாடல் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காகவே.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரமாயிற்று 11:42 மணி திருநாடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயனுள்ள உள்ளூர் தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த தகவல்களை என்னோட சேர்ந்து வழங்குறதுக்காக நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க யாரு?
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: கோமதி,
1: ஒரு சில விஷயங்களை நம்ம மறக்கவே கூடாது.
0: கண்டிப்பா
1: நம்மளுக்கு தேவைப்படுற சில விஷயங்களை நம்ம வந்து எதுலையாவது நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப ஏகப்பட்ட வசதிகள் வந்துட்டு அந்த வகையில நாளைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் நாளைக்கு காலையில 11 மணிக்கு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துல வச்சு நடக்க இருக்கு. இந்த கூட்டத்துல திருநெல்வேலி வருவாய் கோட்டத்தை சேர்ந்த அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் அவங்களுக்கு தேவையான உதவிகள் பெறதுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டையுடைய நகல், அதுக்கப்புறமா அவங்களுக்கான சிறப்பு அடையாள அட்டை, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், அதுக்கப்புறமா வாக்காளர் அடையாள அட்டை நகல் இதோட விண்ணப்பித்து அவங்க பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் வரும்போது நமக்கான தேவைகள், நமக்கான குறைகளை சொல்லி நம்ம பயன்பெற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹஜ் பயணம், புனித யாத்திரை பயணம், இந்த ஆண்டுக்கான புனித பயணம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கால அவகாசம் நீட்டிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இணைய வழியில் அனுப்பதற்கான அவகாசம் வந்து வர 24ஆம் தேதி, அதாவது நீட்டிச்சிருக்காங்கன்னு இன்னும் ஒரு மாதம் நினச்சிடப்படாது, நாளை கழிச்சு, அதாவது இன்னைக்கு வந்து தேதி 22 புதன்கிழமை இல்லையா, 24 வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதை நீட்டிச்சிருக்காங்க. 24ஆம் தேதி இரவு 11:59 வரைக்கும், 11:50 வரைக்கும் நெட்டில் உட்காந்துட்டு புக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, 11:59 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இதுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது, இதுக்கப்புறம் நீட்டிக்கப்பட மாட்டாது அப்படின்னு மும்பை இந்திய ஹஜ் குழு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. விண்ணப்பம் செய்வதற்கான கால அவகாசம் முடிஞ்சதுக்கப்புறமா July 30ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு கணினி வழியாக குழுக்கள் தேர்வு நடைபெறும். இந்த தேர்வு முறையை https://www.hajcommittee.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் நேரலை மூலமாக செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக தேர்வு பெற்றவங்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களுடைய பட்டியல் இந்திய ஹஜ் குழுவின் இணையதளத்தில் வெளியிடப்படுறதோட குறுஞ்செய்தி மூலமாகவும் தெரிவிக்கப்படும். தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹஜ் புனித பயணிகள் ஒவ்வொருவரும் முதல் தவணையாக 152,300 August 10ஆம் தேதிக்குள்ளே செலுத்தணும் அப்படின்னு இந்திய ஹஜ் குழு தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: ஓகே, ரெண்டு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. அவன் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பயனுள்ள தகவல்கள் நேரிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. இப்போ மேட்டுக்குடி படத்தில் தான் பாட்டு வந்துட்டே இருக்கு. மனோ சித்ரா பாடியிருக்காங்க. சிற்பியோட இசையில் பழனி பாரதியின் பாடல் வரிகளில் பாடல் வருது.

0: 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 11:51. மணித்திருநாடு நிகழ்ச்சியில நிறைய நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில அடுத்த நியூஸ் என்ன இருக்கு குமதி?
3: கோவில்களில் அறங்காவலர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இந்து அறநிலையத்துறை மூலமா ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அறங்காவலர் நியமனம் தொடர்பாக கோவில்களுடைய விவரங்கள், தகுதிகள் மற்றும் விண்ணப்ப படிவங்கள் இதெல்லாமே www.hrce.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். தகுதியுடைய நபர்கள், அதாவது இந்த அறங்காவலர் பதவிக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கணும் அப்படிங்கிறதும் அதில் நமக்கு போட்டிருப்பாங்க. அந்த விண்ணப்பங்களை ஆன்லைனில் பூர்த்தி செஞ்சோ, அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி உரிய ஆவணங்களோட நம்ம ஃபில் பண்ணி சமர்ப்பிக்கணும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ சம்பந்தப்பட்ட மாவட்ட உதவி கமிஷனர் அலுவலகங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி, இப்போ ஜூலை மாதம் 22ஆம் தேதி இன்னைக்கு, சரியாக இன்னும் ஒரு மாதம் இருக்குது, ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி சாயங்காலம் 5:45 இந்த விண்ணப்பங்கள் கிடைக்கிற மாதிரி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: ஓகே, இந்த தகவலோட நான் ஒரு தகவல் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ஜூலை 30ஆம் தேதி முதல் அசல் மதிப்பெண் சான்றிதழ் வந்து விநியோகம் செய்ய இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கடந்த மார்ச் மாதம் +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு இல்லையா. இதோட அசல் மதிப்பெண் சான்றிதழ் வந்து ஜூலை 30ஆம் தேதி முதல் வந்து கொடுக்க இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் வந்து அந்தந்த நீங்கள் படித்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து மதிப்பெண் சான்றிதழ்களை, அசல் சான்றிதழ்களை வாங்கிக்கலாம் ஜூலை 30ல இருந்தே அப்படிங்கிற இந்த தகவலோடு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். மின்னலை படத்தில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. வாலியின் பாடல் வரிகளில் சங்கர் மகாதேவன் திப்பு பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் ஆயிடுச்சு 11:58. நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான தகவல்கள் தான் நேயர்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. அந்த ஒரு சில என்ன தகவல் வச்சிருக்கீங்க குமதி?
1: தாமிரபரணி கருமேனி நம்பியார் இணைப்பு திட்டத்தில் நாங்குநேரி ராதாபுரம் வட்டத்தில் நிலம் வழங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான இழப்பீடு முகாம் நடத்த இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு காரணங்களால் இழப்பீடு பெறாத நாங்குநேரி வட்டம் மூளைக்கரைப்பட்டி பகுதி 2, ஆச்சாத்தான்குளம், ஆழ்வானேரி, தோட்டாக்குடி, இளங்குளம், ராதாபுரம் வட்டம், திருவெம்பலாபுரம் ஆகிய கிராமங்களில் நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு. அதன்படி நாங்குநேரி வட்டத்தில் மூளைக்கரைப்பட்டி பகுதிக்கு ஜூலை 23 அதாவது நாளைக்கும், சாத்தான்குளத்துக்கு 28 ஆழ்வானேரிக்கு 29, தோட்டாக்குடி இளங்குளம் பகுதிக்கு 30, ராதாபுரம் வட்டத்தில் திருவெம்பலாபுரம் கிராமத்துக்கு 30 சிறப்பு முகாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த கிராம நிர்வாக அலுவலகத்தில் காலையில் 10:30 மதியானம் சாயங்காலம் 5 வரைக்கும் இந்த முகாம் நடைபெறும். கிரயப்பத்திரம், மூலப்பத்திரம், தற்போதில் இருக்கக்கூடிய பட்டா, வாரிசு அடிப்படையில் உரிமை கோரும் தேர்வுகளில் இறப்பு சான்று, வாரிசு சான்று, அதாவது 1/1/1975 முதல் நாளது இப்போ வரைக்கும் உள்ள வெள்ளங்க சான்று, இது எல்லாத்தோட நில உரிமையாளர்கள் இழப்பீட்டுத் தொகை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கோம். நேயர்களே, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மணித்திருடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நானுங்கள் மீரா மற்றும்
1: நானுங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் கேட்கலாம் செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்க இருக்கிறீங்க.

அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல் துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திருச்சி கடைவீதியில் உள்ள நகைக்கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானிற்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸே தெரிவித்துள்ளார். 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இனி ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 ஸ்னேகிதியே நிகழ்ச்சியில் வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய சத்தான உணவுகள் குறித்து தோழிகளோடு உரையாட இருக்கிறோம். பிற்பகல் 1 நலம் தானா, பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேரியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் உடல் சோர்வினை போக்கும் வைட்டமின் பி நிறைந்த உணவுகள் குறித்து கேட்கலாம். பிற்பகல் 2:00 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3:02 திரையருவி, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 4:02 பொதிகை தும்பி கேம் ஷோ, 5:02 ஆலோசனை நேரம், சமூக ஊடக பயன்பாடும் சட்ட பாதுகாப்பும் நேர்முகம், பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ மதார் முஹைதீன் அவர்கள். 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி, 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை, 8:00 கிளாஸ்கோவில் நடைபெறவிருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 துவக்க விழாவின் ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:30 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று முல்லை பாட்டு விளக்கும் கார்கால காத்திருப்பின் மௌன ராகம் கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி

0: நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நவத ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நிரம்புகள் 12:10 ஆயாச்சு. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக காற்றையில் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜி ரம்யா.
6: நான் உங்கள் மீரா.
5: இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச இருக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயந்தான். அவங்க வயதுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற சத்தான உணவுகளை வந்து நம்ம வந்து கொடுப்பாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம கொடுத்துருந்துருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து வயதுக்கு வந்த பிறகு ஸ்பெஷல் கவனிப்பு ஒன்று இருக்கும் இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா?
6: கண்டிப்பாக. எனக்கு இல்லை, எல்லா பெண் குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக நிறைய ஆரோக்கியமான உணவுகள் வந்து எல்லா வீடுகளிலுமே கொடுத்துருப்பாங்க.
5: ஆமாம்.
6: அது என்னென்ன உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நிகழ்ச்சி தோழிகள் பேச போகிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெண் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்தால் மட்டும்தான் அவங்களுடைய ஃப்யூச்சரில் அவங்க வந்து ஒரு திருமணமான பிறகு ஒரு குழந்தை பேர் அப்படின்ற வர சமயங்களில் ரொம்பவே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் ரொம்பவே பிளான் பண்ணி இந்த உணவுகள்லாம் சொல்லி ஒரு பிளானிங்கே வச்சிருக்காங்க.
5: ஆமா, அப்படி வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய சத்தான உணவுகளை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். தோழிகளை நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0462256112132 அப்படி இல்லனா
6: 0462256112133 அப்படிங்க நமக்கு கால் பண்ணுங்க. வந்தாச்சு தோழி, பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
6: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: திருச்செந்தூர்ல
6: இருந்து ராதா.
5: வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு நம்ம என்னென்ன சத்தான உணவுகள்லாம் கொடுக்கலாம், உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை முதல்ல சொல்லுங்க.
7: எனக்கு எங்க அம்மா நாட்டுக்கோழி முட்டை, உளுந்தங்களி.
6: உங்களுக்குமா?
7: எல்லாம் தருவாங்க.
5: ஓகே. மெயினா வந்து அந்த நாட்டுக்கோழி முட்டையும் உளுந்தங்களையும் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அப்ப நீங்க குடுக்கும்போது கேட்டிருக்கீங்க, ஏமா எனக்கு இது குடுக்கீங்க, எனக்கு இது வேண்டவே வேண்டாம், என்னால சாப்பிடவே முடியல அப்படின்னு அடம் பிடிச்சிருக்கீங்களா?
6: ரம்யா, நீங்க சொன்னதெல்லாம் கேக்குறீங்க. எப்படி பாருங்க ஐடியாவா, இவங்க சாப்பிட மாட்டாங்களா, அக்காவை கொடுத்துருவாங்களா? ஆனா இப்ப புரியுதா உங்களுக்கு அதோட முக்கியத்துவம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? புரியுது இல்லையா? இப்ப அக்கா ஸ்ட்ராங்கா இருப்பாங்களே.
5: ஆமா.
6: ஓகே ராதா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி
5: நன்றி நன்றி. இவங்க வந்து நாட்டுக்கோழி முட்டையும் உளுந்தங்களையும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்னென்ன உணவுகள்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டுடலாம் தோழிகள்கிட்ட. வணக்கம்
8: மேடம்.
6: வாங்கம்மா வாங்க. யார் பேசுறீங்க?
8: நன்றி. முதல்ல அதான் தெரிவிச்சுக்கிறேன்.
6: என்னம்மா? உளுந்தஞ்சோறு. ஓகே ஓகே. சொல்லும்போதே இப்ப சாப்பிடணும் தோணுது.
5: மத்தியானம் 12 வரை தாண்டிட்டு பசி வரை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வேறவுக்கு இல்லையா?
6: நீங்க சொன்ன மாதிரி சரியான காம்பினேஷன் அது. அப்புறம் வேற என்ன சாப்பிட்டுருக்கீங்க?
8: ஓட்டைய
6: போட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அப்படியே டபக்குன்னு குடிச்சிடணும், முழுங்கிடணும். ஆமா ஆமா ஆமாங்க, அப்படியே எல்லா வீட்லயும் நடக்கிறது அப்படியே சொல்றீங்க. நன்றி காயத்ரி.
5: நன்றி நன்றி. ஸோ அந்த பச்சை முட்டையும் நல்லெண்ணையும் குடிச்ச அனுபவம் கண்டிப்பா எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் ஏன் குடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் காரணம்.
6: ஆமா, அப்ப அந்த காலகட்டத்தில் ஐயோ இப்படி தொல்லை பண்றாங்களே நம்மள அப்படின்னு நினைச்சு வந்து இருந்திருப்போம். நம்ம குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க அந்த காலகட்டத்தில், அது புரிஞ்சிருக்காது இல்லையா? ஆனா நிறைய சத்துக்கள் நீங்க சொன்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது பிற்காலத்துல புரிஞ்சுது.
5: ஆமா கண்டிப்பா. இப்ப நம்ம அடுத்த தோழிகளோட பேசுறதுக்கு

0: இருந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம்ம வந்து எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன சத்தான உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் பொதுவாக நமக்கு வந்து அந்த நாட்டுக்கோழி முட்டையும் நல்லெண்ணெயும் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய சத்துகள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன்னா வந்து அந்த நாட்டுக்கோழி முட்டையிலையும் சரி நல்லெண்ணெயிலையும் சரி தேவையான நல்ல கொழுப்பு சத்து வந்து அதில் இருக்குதான். அதனால தான் வந்து அந்த நாட்டுக்கோழி முட்டையை நல்லா மஞ்சள்களோடு சேர்த்து சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நல்லெண்ணெயில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி நம்மளுடைய ஹார்மோன் செயல்பாட்டுக்கு தேவையான நல்ல கொழுப்பு சத்தெல்லாம் அதில் இருக்கிறதுனால இந்த நல்லெண்ணெயை வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து நம்ம சேர்த்துக்கிறாங்க. நல்லெண்ணெய் மட்டும் இல்லை, அந்த நல்லெண்ணெய் வந்து வரக்கூடிய அந்த எள்ளு, அந்த எள்ளையும் வந்து சாப்பாட்டில் வந்து சேர்த்துப்பாங்க. சரி, வேற என்னென்ன உணவுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம தோழிகள் கிட்ட இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்,
2: ரம்யாமா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, ஜோரா இருக்குமே. யார் பேசுறீங்க? எங்கிருந்து?
2: நாட்டுக்கோழி முட்டை பச்சையா உடச்சி ஊத்துவாங்க. நான் வேண்டா வேண்டி எனக்கு இங்கே எனக்கு உமட்டம் முட்டைனாலே பிடிக்காது, உமட்டம் எனக்கு வேண்டாம் வேண்டாம். இப்ப தான் நல்ல காப்பிளம் போடுது, இப்ப தராளுங்க
1: என்ன பண்றது? சரி, கவலைப்படாதீங்க சாந்தி, நாட்டுக்கோழி முட்டை வாங்கி நம்மளே சாப்பிட்டுக்குவோம்.
2: ஆமா, அப்ப வந்து நான் எங்க வீட்டுல எல்லாம் குவாலி நிக்கும். ஒரு 40 வருஷம் ஆயிட்டலா. அப்ப எல்லாம் சும்மா விறகுப்புதான் துவரலாம், முங்கா உருந்த உளுந்த எல்லாத்தையும் உள்ள போட்டு நல்லா
1: நன்றிமா.
0: நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தது உளுந்தஞ்சோறு அப்புறம் வெந்தய களி அதெல்லாம் எனக்கு சொல்லிருக்காங்க. அடுத்த தோழிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சிவகாமி சரண் மகாதேவில இருந்து பேசுறேன்.
1: சரி சிவகாமி, சொல்லுங்கம்மா.
3: பாராட்டுக்கள் மேடம்.
1: நன்றி நன்றி நன்றிமா. ஆனந்த பூங்காட்டு கேட்டிருக்கீங்க.
3: தனி உளுந்து இருக்கு இல்லைங்களா, உளுந்து பாத்தீங்கன்னா முக்கால் பாகம் போட்டு கால் பாகம் அரிசி போடுவாங்க.
1: அதிகமா இருக்கும்,
3: சாப்பிட முடியுமா? அப்படி உள்ள சாப்பிடலே, அதுல வேற நல்லெண்ணெய் வேற ஊத்திடுவாங்க, கருப்பட்டியை காய்ச்சி ஊத்திடுவாங்க, சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு, டெய்லி உளுந்தம்பருப்பும் இந்த சிறுபருப்பும், ஒரு நாள் உளுந்தம்பருப்பு ஒரு நாள் சிறுபருப்பு, அந்த மாதிரிதான் நாங்க சாப்பிட்டுருக்கோம். உளுந்த முட்டை இதெல்லாம் நாங்க எதுவுமே நான்வெஜ்ஜே எடுத்துக்கிட்டதே கிடையாது. இந்த மாதிரியும் சாப்பிடலாம், வெஜிடேரியன் சாப்பிடலாம், நெய் அதிகமா எடுத்துக்கலாம் அந்த டைம்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா உளுந்தம் பருப்பு, கருப்பு உளுந்துல இந்த மாதிரி செஞ்சு தனி பருப்பை மட்டும் இந்த மாதிரி திரிச்சு அரிசி கம்மியா சேர்த்து கருப்பட்டி நிறைய சேர்த்து அந்த நைட் டைம்ல கொடுப்பாங்க. இந்த முட்டை இந்த மாதிரி வந்து அவங்க குடுக்கறவங்க சாப்பிடுறது வந்து காலையில, அதுவும் வெறும் வயித்துல அந்த நல்லெண்ணெய் முட்டையும் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும் போது அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா தெரியும். மத்தபடி இந்த கருவாடு கொடுப்பாங்க அந்த டைம்ல, அந்த மாதிரி சத்தான பொருள் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா நாங்க அவெல்லாம் சாப்பிடாம என்ன இப்ப ரொம்ப கஷ்டப்படுதோம்.
1: எல்லாரும் இதான் சொல்றோம்,
3: சாப்பிடல. அப்படி இருந்து எங்க அம்மா எனக்கு தெரியாம நான் என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் சொன்னாங்கன்ட்டு முட்டையில

0: உளுந்தம்பருப்புல என்ன பண்ணிட்டாங்க, முட்டையை கொண்டு உடச்சு ஒழிச்சிருக்காங்க. நான் அதே கண்டுபிடிச்சிட்டேன், என்ன வெள்ளை வெள்ளையா பூ பூவா இருக்கு, சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு
1: சாதிச்சுட்டேன்.
0: எங்க அம்மா அப்படியே தூரம் ஊத்திருச்சு, யாருமே நாங்க சாப்பிட மாட்டோம், சரி தெரியாமலாவது குடுத்து பாக்கலாம் பிள்ளைக்கு அப்படின்னு
1: நினைச்சாங்க.
0: அங்க நான் கண்டுபிடிச்சதுனால சாப்பிடவே இல்லை மேடம்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சிவகாமி அம்மா, அருமையா சொன்னீங்க, நன்றி.
1: நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. அதுவும் அந்த உளுந்த எப்படி வெவ்வேறு விதத்தில் வந்து கொடுக்குறாங்க, களி செஞ்சு கொடுக்குறாங்க, நல்லா இனிப்பு சேர்த்து, ஒன்று வந்து சாதமாக செஞ்சு கொடுப்பாங்க, இதை களியாக செஞ்சு கொடுக்குறது, இல்லாட்டி சத்து மாவாக செஞ்சு கொடுக்குறது, இப்படி வெவ்வேறு வகையில் எப்படியாவது அந்த உளுந்த வந்து பிள்ளைக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
2: நல்லா வந்து இடுப்பு குறுக்கு இதுக்கெல்லாம் பலம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டிலாம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: ஆமாம் ஆமாம், அதே மாதிரி இன்னும் வேறு என்னென்ன சத்தான உணவுகள்லாம் கொடுப்பாங்க வயதுக்கு வருந்த சமயத்தில் அப்படின்னு தொடர்ந்து தோழிகள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அடுத்த பாடல் நாம கேட்க போறோம் நிகழ்ச்சியில. சின்ன தம்பி திரைப்படத்துல இருந்து கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க, அது எஃப்எம் ரெயின்போ 102.6.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நேரம் பகல் 12:31 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நம்ம வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன சத்தான உணவுகள் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் தோழிகளோட பேசிகிட்டு இருக்கிறோம். அதுவும் அவங்களுக்கு என்னென்ன உணவுகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கிறோம்.
1: அவங்களோட அனுபவங்களை சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசலாம் அடுத்த தோழி யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
2: கத்திரிக்காய்
1: மற்றபடி
2: வந்து உளுந்து, கருப்பு உளுந்துதான் நாட்டுக்கோழி முட்டையை வாயில ஊத்திட்டு அந்த முட்டை நிறைய நல்லெண்ணெய் கொடுத்துருவாங்க. ஏன்னா அது பூரமே இடுப்பு குடுப்புக்கு நல்லது. குழம்பு பிள்ளைகள்லாம் அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்குறப்பாவும், ஆனா அந்த எண்ணெயும் அந்த கருப்பு உளுந்தும் போய் அந்த இடுப்ப வளப்படுத்தும். பின்னாடி இந்த குறுக்கு வழி இல்லாம வாழுங்க. அந்த இது பீரியட் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்து பாருங்க. அந்த கஷ்டம் இல்லாம வயிறு வலியும் இல்லாம வாழ்றதுக்காக அந்த கொடுக்கப்பட்டது. அது அதே மாதிரி அரிசிய பச்சரிசியை நல்லா ஊற போட்டு மிக்சிலயோ அல்லது மிக்சிலயோ அரைச்சு போய் சும்மா பொறு பொறுன்னு அரைப்பாங்க. அரைச்சு தேனா உப்புமா கட்டி கொடுப்பாங்க பச்சரிசியில. அதுல வெள்ளத்தூளை போட்டு சென்னா சக்கரை இருக்குல்ல அது தூளை
1: போட்டு
2: நல்லா பரைச்சி புட்டு மாதிரி, அதான் புட்டு, அது சொல்லுவாங்க புட்டு புட்டு போட்டாலும் கழிவு கழிவு விட்டாலன்னு சொல்றாங்க பத்திலாம். அந்த புட்டும் களியும் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நல்ல சத்தான காய்கறி இருக்கு பத்திலாம், பீக்கா, புடலை, கேரட்டு, பீன்ஸ், இது எல்லாம் பாசி பருப்பு போட்டுதான் குழம்பு வைப்பாங்க. தோரம்பருப்பு போட மாட்டாங்க. பாசி பருப்புல இதெல்லாம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் இதை பொறப்பெல்லாம் ரொம்ப சேர்க்காம புளியும் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. மதிச்சீரப்பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு அப்படியே பின்ன நாப்பில வச்சு நல்லா சட்டா கொடுப்பாங்க. ஆட்டுக்கறி குழம்பு நல்லா கொடுப்பாங்க. எலும்பு சீப்பு ஆட்டுக்கறி குழம்பு இப்படின்னா கொடுத்து நல்லபடியா பக்குவமா வச்சிருந்ததுனால இன்னைக்கு நான் அவங்ககிட்ட ஆரோக்கியமா பேசிக்கிட்டு இருக்கேன். நோய் நொடி இல்லாத
1: ரொம்ப மகிழ்ச்சி ராஜேஸ்வரியம்மா. இன்னும் நோய் நொடி எதுவும் இல்லாம ரொம்ப பல ஆண்டுகள் நீங்க இருக்கணும் ஜாலியா ஹாப்பியா. நன்றி.
0: அடுத்த தோழி சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: கோமதி, கோமதி பாளையங்கோட்டையிலிருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க கோமதி.
3: அதாவது மேடம், முதல்ல காலையில எந்திரிச்ச உடனே வெறு வயசுல நல்லெண்ணெய் கொடுக்கணும். அப்புறம் வந்து அந்த முட்டை. அப்ப இப்ப வெஜ் உள்ளவங்க நாங்க வந்து இவ்வளவுதான் சாப்பிட முடியும். இப்ப நான்வெஜ்னா கருவாடு குழம்பு அப்படின்னு வச்சு கொடுக்காங்க. அதே மாதிரி இந்த உளுந்தம் வடை, உளுந்தம் களி, இது வந்து மாத்தி மாத்தி கொடுக்காங்க. அதாவது இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறதுக்காக தான் அந்த கருப்பு உளுந்த நம்ம அடிக்கடி சேர்க்கிறோம்.

0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: இப்ப எங்க பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 90 வயசு, அவங்க வந்து அப்ப சாப்பிடும் போது அவங்களுக்கு சுத்தமான பொருளா கிடைச்சிச்சு. இப்ப நம்மளுக்கு கூட கொஞ்சம் கலப்படமா எல்லாமே.
0: ஆமா, அந்த அளவுக்கு
1: அப்ப அவங்க
0: தரமான
1: எல்லாம்
0: பொருள்
1: செக்குல
0: கிடைக்கிறது இல்லை.
1: ஆட்டுன நல்லெண்ணெய் அப்படி சாப்பிடும் போது அவங்களோட பல்லுகள் குறுக்கு எலும்பெல்லாம் அவங்க எல்லாம் நல்லா, இப்ப கூட அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க 90 வயசு.
0: நமக்கே வந்து
1: அதுக்காக தான் நம்ம,
0: காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்க அவங்க எல்லாம்.
1: ஆமா
0: ஆரோக்கியமான
1: இப்ப
0: உணவு.
1: நம்ம இந்த வயசுலயே குறுக்கு வலிக்குமா, ஒரு பிள்ளை பச்சோட குறுக்கு வலிக்கு வேலை செய்ய முடியல அப்படிங்கிறோம். அப்ப உள்ளவங்க 10 பிள்ளை பெற்றாலும் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க.
0: கண்டிப்பா
1: அது வந்து அந்த சமஞ்சிருக்கையில கொடுக்கக்கூடிய அந்த சத்தான பொருள் அவங்கள வந்து அவ்வளவு தூரம் வாழ வச்சிருக்கு.
0: கண்டிப்பா. அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க கோமதி, நன்றிம்மா.
2: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இன்னும் நிறைய என்னென்ன உணவுகள்லாம் கொடுத்தாங்க, அதை எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, சத்து மாவா கொடுத்துருக்காங்களா, புட்டா கொடுத்துருக்காங்களா, களியா கொடுத்துருக்காங்களா, எப்படிலாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசலாம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். எந்த

0: சொன்னீங்க கோமதி, நன்றிம்மா.
1: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இன்னும் நிறைய என்னென்ன உணவுகள்லாம் கொடுத்தாங்க, அதை எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, சத்து மாவாக கொடுத்துருக்காங்களா, புட்டா கொடுத்துருக்காங்களா, களியா கொடுத்துருக்காங்களா, எப்படிலாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசலாம் சிநேகிதே நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். எந்த படத்துலேருந்து அப்படின்னா, நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ சரி சரி. வசந்த்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 12:41 ஆயிற்றுக்கு நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. இது சிநேகிதி நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சிநேகிதி நிகழ்ச்சியில் வயதுக்கு வந்த பெண்களுக்கு என்னென்ன சத்தான உணவுகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறோம். என்னென்ன உணவுகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தோழிகள் வந்து சூப்பராக சொல்லிகிட்ருக்குறாங்க. நான் இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டேன்ப்பா, இதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்குறாங்க. பேசலாமா அடுத்த தோழிகிட்ட?
1: பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் லலிதா பேசுகிறேம்மா.
1: தாளையூத்துலேருந்து லலிதா. சொல்லுங்கள் லலிதா, என்னென்ன உணவுகள் உங்கள் பிள்ளைக்கு கொடுத்தீங்க, நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க?
2: ஆ, வந்து அந்த டைமில் கொண்டு இந்த பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தினா அது சாப்பிடாதுமா. அதனால நாராக தெரியுமா, நம்ம வீட்டில் இருக்கும்போதே நமக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் உளுந்தஞ்சு வரும், ஒரு நாள் உளுந்தன் கடி திண்டி கொடுக்கணும்.
0: நல்ல ஐடியா இருக்குல்ல. அந்த டைம் கொடுக்காம முன்னாடியே சின்ன வயசுல இருந்தே பழகிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லது இல்லையா?
2: வந்து அந்த டைம் கொண்டு அதை அறிமுகப்படுத்தினா இப்ப உள்ளது பிரியாணி முடிக்கிறேன். அங்கே கடிமைப்படுத்த
0: ஆமாங்க, கரெக்டாக சொன்னீங்க. போங்க,
2: நல்லா தெரியாது.
1: சரி, அதுவும் அந்த மாதிரி அந்த பச்சை முட்டை, நல்லெண்ணெய், அந்த மாதிரி உளுந்தங்களி, அதெல்லாம் எவ்வளோ காலம் வரைக்கும் கொடுத்தாங்க, எத்தனை நாள் வரைக்கும் கொடுத்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
2: அந்த ஒரு வாரம் தான்.
1: ஒரு வாரம், ஒரு வாரத்துக்கு விடாம கொடுத்து ஒரு ட்ரில் எக்ஸசைஸ் மாதிரி காலையில இருந்து சொன்னேன், வாங்க வந்து குடிங்க பச்சை முட்டையும் நல்லெண்ணையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
2: பச்சை முட்டையும் வேண்டாம், உளுந்தஞ்சோறு உளுந்தங்கடி தான் வாரத்துல ஒரு நாள் என்ன சொல்லிப்போமா?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா,
0: அந்த நாட்கள் எடுத்துக்கலாங்கிறீங்க.
2: செஞ்சதான் அந்த பிடி, அதை சாப்பிடுங்க. ஒரு நல்லெண்ணாச்சும் குடிக்கணுமாவும். நல்ல நமக்கு சாதாரணமா அதுக்கப்புறமே மாசம் மாசம் வரையிலுமே எண்ணெய்ச்சி குடிச்சாலுமே கோயிலுக்கே போவோம். எண்ணெய்ச்சி குடிப்பற பழக்கத்தையும் அது உண்டாக்கணும். மஞ்சள் நல்ல, மஞ்சள் நல்லா தேய்ச்சி அப்புறம் புட்டு வந்து புட்டு குடுக்கலாம். புட்டு புட்டு வந்து நம்ம டெய்லி அவிச்சு குடுக்கட்டும். முட்டாக்க நம்ம பச்சரிசி நனைய போட்டு மிஷின்ல குடுத்து இடிச்சு தேங்காய் போட்டு கஞ்சி ஒரு ஒரு கல் உப்பு போட்டு நினைச்சு மாவை வறுத்து வச்சிருக்கணும். தப்பால வறுத்து வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் எடுத்து இந்த பழம் போட்டா சீனி போட்டு பசஞ்சு கொடுத்தாக்கா உடம்புக்கு நல்லதுமா.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க லலிதாமா. நன்றி
1: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நிகழ்ச்சியில் இணைறாங்க அடுத்த தோழி. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: கேடிசி நகர்ல இருந்து.
0: சொல்ல மாட்டோம்னா பேசுகிறேன்.
1: மாறிடுச்சு போலைய. சரி சொல்லுங்க.
0: சொல்லுங்க புனிதா.
3: அந்த டைம்ல எனக்கு நடந்த விட விதங்களை சொல்றேன்.
0: இது ஒரு சிரிப்பு, ஒரு சிரிப்பு. நம்ம மட்டும் சிரிப்பு சிரிக்கிறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. சரி சொல்லுங்க கேப்போம்.
3: ஆமா, ஸ்கூல்ல வந்து 9th படிக்கும் போதே கூட்டு வந்துட்டாங்க. அது காலையில இருந்து எனக்கு வயிறு வலியா இருந்துச்சு பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் இது சரியில்லையே அப்படின்ட்டு கூட்டு படிக்க அப்படிங்களா பாத்ரூம் கூட்டு போய் எந்திரி காலையிலே சொல்லிருக்கலாம்ல அப்படின்ட்டு ஸ்கூல் முடியத வரைக்கும் இருந்தது. எனக்கு ஸ்கூல் எந்த நடந்தாலும் ஸ்கூலுக்கு போயிடணும் பாத்துக்காங்க. எந்த நோயா இருந்தாலும் காய்ச்சல் வந்தா சரி, இந்த பிள்ளைங்க விட மாட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு உங்க மகா வந்து பெரிய மனுஷன் ஆயிடுச்சு அப்படின்னாங்க.
1: அப்பதான் ஒரு புது வார்த்தை
3: கேட்டிருப்பீங்க. பாட்டி கூப்பிட்டாங்க
0: பெரிய மனுஷன் போல
3: அப்படின்னா
0: என்ன உணவுகள் கொடுத்தாங்க? நம்ம அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
3: அப்படின்னா அந்த

0: உளுந்து வந்து அதுல என்னென்ன இருக்கோ அத்தனையும் தேடி கண்டுபிடிச்சு களி சாப்பாடு
1: கூழு
0: அந்த மாதிரி வச்சு எனக்கு கொடுத்தாங்க. அதுலயே உளுந்து
1: வடை
0: அந்தயும் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த ஒரு 10 நாளும் பாத்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் அந்த முட்டை நாட்டு முட்டையில ஊத்தி ஊத்தி கொடுத்தாங்க. எனக்கு அப்படியே குமட்டிக்கிட்டே வரும், குடிக்கவே முடியாது பாத்துக்காங்க. மத்த 20 முட்டைகள் அப்படின்னா ஒரு 5 முட்டை தான்
1: குடிச்சிருப்பேன்.
0: ஆமா அந்த மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் தேங்காய் சுக்கு சுக்கு மாவும் சொல்லுவாங்க தெரியுமா?
1: ஆமா ஆமா ஆமா, தேங்காய் சுக்கு எல்லாம் இடிச்சு போட்டு செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி
0: கருப்பட்டி எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். எனக்கு அது மட்டும் தான் பிடிக்கும். எனக்கு முட்டை வேண்டாம்னு விட மாட்டாங்க. எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு விதவிதமா குடுத்துட்டாங்க எனக்கு.
1: ஆமா ஓகே ஓகே மேடம், நன்றி. நிகழ்ச்சியில
2: இருந்து நன்றி.
1: அதாவது இந்த மாதிரி தான் இந்த மாவா ஐட்டங்களா கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்கிறதுனால அதுல நல்லா வெள்ளம் கருப்பட்டி அப்படின்னு இனிப்பா சேர்த்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் தொடர்ந்து தோழிகள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த பாடல் நாம கேட்க போறோம். சைரன் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: நேரம் 12:51 நிமிடம் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதே. இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய சத்தான உணவுகள் என்னங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நேராங்க தோழி, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: செல்வக்கணியம்மா.
2: செல்வக்கணியம்மா, சொல்லுங்கம்மா.
1: இது வந்து 10 வயசுக்கு ஒரு பிள்ளைக்கு கொடுக்கணும்.
0: சத்தம் கேட்க மாட்டேங்குது. இப்ப சொல்லுங்க தெளிவா.
1: ஒரு 11 வயசு பிள்ளைங்களுக்கு ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி சாப்பாடு உளுந்து அந்த மாதிரி எல்லாம் குடுக்க ஆரம்பிச்சிடணுமா?
0: அப்பவே குடுக்க ஆரம்பிச்சிடணும்.
1: அது வந்து இந்த குறுக்கு எலும்பு வந்து அது வந்து வளர் சரிங்களா? அதனால அந்த மாதிரி அதாவது இந்த பூண்டு களியா அந்த மாதிரி குடுக்கிறதுக்கு குடுக்கலாம். ஆனா வந்து சோறு உளுந்த சோறு கொண்டு போது வந்து பூடு பூண்டு அப்புறம் வெந்தயம் சீரகம் இந்த வெந்தயம் கூடு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் சரிங்களா? அது மாதிரி அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு கஞ்சியா வச்சு இறக்கி வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றி கொடுக்கும்போது அது பிள்ளைங்களுக்கு அது ஒரு சக்தி சரிங்களா? அந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் சூட்ட தணிக்கும். சில பிள்ளைங்களுக்கு இந்த வயிறு வழி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அது மாதிரி நம்ம 11 வயசுல இருந்தே அதை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு தெம்பு கிடைக்குமா? நானும் என் பேச்சுக்கு 11 வயசுலேயே கொடுக்க ஆரம்பிச்சோமா?
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம்.
1: ஆமா, அது அப்ப நம்ம வயசுக்கு வந்த பிறகுதான் கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. அந்த குறுக்கு எலும்பு வந்து வளர பருவங்கும் போது அப்பதான் அதுக்கு உண்டான அது ஒரு பலுவு கிடைக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அப்படிங்கும் போது அது கொஞ்சம் வலியும் இல்லாம இருக்குமா?
0: மாரியம்மாள் சொல்லுங்கம்மா.
3: உளுந்தங்களி அது முட்டையை உடச்சி அந்த நல்லெண்ணெய் ஊத்தி தருவாங்க. நானும் 16 நாள் சாப்பிட்டேங்க.
0: 16 நாள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா?
3: சாப்பிடமாட்டேன் தெரியாம, உங்க இங்க யாராவது பாப்பேன்னா கீழே ஊத்திருவேன். சூடா கிட்டி தருவாங்க.
0: நீங்க சாப்பாடு ஒதுக்கி வச்சிருக்கீங்க.
3: ஆமா, அப்படியே ஒதுக்கி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் இருந்ததுனால இந்த திருக்கெலும்புலாம் வலிக்கு டெலிவரிக்கு அப்புறம்
0: கண்டிப்பா
3: கண்டிப்பா. அது மாதிரி அதை இது பால் கஞ்சி கொடுப்பாங்க வாரம் வாரம்.
0: சீக்கிரமே குடுத்து பழக்கணும்
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில 12:55 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது நம்ம சத்தான உணவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இருக்கிற குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அந்த காலத்துலேயே சாப்பிடல, ஆனாலும் 1-2 வாய்க்குள்ள போயிருக்கு அப்படின்னு உங்கள் தோழிகள் சொல்றது தெரியுது. சரி, அதே மாதிரி நிறைய தோழிகள் சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் 10-11 வயசுல இருந்தே அவங்களுக்கு நம்ம கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா
2: பழக்கம் இல்லாததுனால திடீர்னு கொடுக்கும்போது அது நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. அதனால சீக்கிரமே பழகிருங்க அப்படின்றாங்க. நல்ல விஷயம் தான், அது உடலுக்கு ஆரோக்கியமும் கூட அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆமா, நீங்க என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்டீங்க?
2: நான்

0: சாப்பிட்டது எங்க சொன்னதுதான், அந்த பச்சை முட்டை, நல்லெண்ணெய்,
1: நல்லெண்ணெய், உளுந்தங்களி.
0: ஆமா உளுந்தங்களி, இதுதான், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனா அந்த பச்சை முட்டையை கொடுக்கும்போது எங்க அம்மா பக்கத்துலயே ஒரு கையில பச்சை முட்டையை உடச்சு வச்சுக்குவாங்க, இன்னொரு கையில லட்டு வச்சுக்குவாங்க.
1: ஓ சரி.
0: பச்சை முட்டையை டபக்குன்னு வாயில ஊத்தி, அதுவும் கைய புடிச்சுக்கிட்டு வாயில ஊத்தி கடக அது முழுங்கிறதுக்குள்ள அது லட்டை வந்து வாய்க்குள்ள திணிச்சிருவாங்க, இல்லைன்னா வாந்தி வந்துடும்.
1: ஓகே, நான் வந்து பச்சை முட்டையை குடிக்க மாட்டேங்கிறதுனால எனக்கு வந்து பாலில் கலந்து குடிப்பேன். ஆனா இப்போ வந்து என்ன சொல்றாங்க மருத்துவர்கள் அப்படின்னா, பச்சை முட்டையை வந்து நீங்க சாப்பிட்றத விட இப்போ வந்து நீங்க வந்து அவிச்சு கொடுங்க, அதாவது நம்ம சமைச்சு கொடுங்க அந்த பச்சை முட்டையை. ஏன்னா முன்னாடி காலத்துல இருந்ததை விட இப்பெல்லாம் நிறைய கிருமிகள்லாம் பெருகிட்டு அப்படிங்கிறதுனால பச்சை முட்டையா சாப்பிட்றத விட நீங்க வந்து சமைச்சு சாப்பிட்றதான் நல்லது அப்படின்னு நிறைய மருத்துவர்களும் சொல்றாங்க. இந்த உளுந்து மாதிரியே சிறுபயிறு, கம்பு, இந்த மாதிரி தானியங்களையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸா வந்து இந்த பொட்டுக்கடலையும் கருப்பட்டி, இது வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸா நான் சாப்பிடும்போது சாப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி சத்தான உணவுகளை உங்களுடைய குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கொடுங்க, ஆரோக்கியமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுது. நிறைவான பாடல் நம்ம கேட்க போறோம் தித்திக்குதே திரைப்படத்துல இருந்து. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தோம் நான் ஆர்ஜி ரம்யா.
0: நான் உங்கள் மீரா.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 1 மணி.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
3: பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.
4: மலச்சிக்கல், இது நிறைய பெண்களுக்கு உண்டு. பொதுவாகவே ஒரு நாளைக்கு ஒரு தடவை மலம் கழிப்பது நார்மல், டாய்லெட்டுக்கு போகணும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து 2-3 நாளைக்கு ஒருக்கா போகிறது, இல்லாட்டி மலம் போகிற இடத்துல வந்து ரத்தம் வர்றது, மலம் கழிக்கும்போது வலி வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. நம்ம ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய சாப்பிடு அப்படின்னா கரெக்டாக டாய்லெட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே என்ன பண்ணுவோம், நிறைய சோறு சாப்பிட்றது ஒரு பழக்கமாகுது. ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாதம் நிறைய சாப்பிட்டு தான் மலம் போகணுன்னா, அதுக்கு கூட வந்து நிறைய மாவு சத்து உடம்புல சேர்றதுனால நமக்கு வந்து சுகர் வர்றதுக்குள்ள ரிஸ்க் அதிகமாகுது. பொதுவாகவே சரியாக மலம் போகாமல் அதுக்காக நிறைய சாப்பிட்டு அப்புறம் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா அவங்களுக்கு சுகரோட ரிஸ்க்கும் அதிகம்தான், உடல் பருமனும் ஈஸியாக வரும். ஸோ என்ன பண்ணலாம், நம்மளோட ஆகாரத்தை மாற்றணும். முதல் இது வந்து டைமுக்கு சாப்பிடணும். லேட்டாக சாப்பிட்றது உடம்புக்கு ஹீட்டு நல்லதில்லை. ரெண்டாவது வந்து 3 வேளையுமே நார் சத்து நிறைய எடுத்துக்கணும். ஸோ சாதம் நிறைய சேர்த்துக்கிறது, 1-4 இட்லி சாப்பிட்றதெல்லாம் நல்லதில்லை. அதுக்கு பதிலாக காய்கறி, பழங்கள், பயிர் வகைகள் இது நிறைய சேர்த்திங்கன்னா அதில் வந்து உள்ள நார் சத்து வந்து நம்மளோட குடலை ஆரோக்கியமாக வச்சு மலச்சிக்கல்லேருந்து தவிர்க்கும். சிலவங்களுக்கு எவ்வளோ காய் சாப்பிட்டாலும் எனக்கு சரி வரல அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு காய்கறி சாப்பிட்டா லூஸ் மோஷன் கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, அதுக்குன்னு உள்ள பழங்கள், வித்துள்ள பழங்கள் வந்து எகைன் நார் சத்து கரெக்ட் பண்ண உடம்பில். ஆப்பிளும் நார் சத்து ஓரளவுக்கு நிறைய நம்ம உடம்புக்கு கொடுக்கும். வித்துள்ள பழங்கள்னு நம்ம எதை சொல்கிறோம், கொய்யா மாதுளை தான் கொஞ்சம் பெஸ்ட் இதில். ஏன்னா அது லோக்கலாக கிடைக்கிற ஒரு பழம் மட்டும் இல்லை, ரொம்ப செலவும் இல்லை. அதில் வந்து உள்ள வித்தை வந்து நம்ம சேர்க்கும்போது அந்த நார் சத்து வந்து நம்ம குடல் நலத்தை நல்லதாக்கி மலச்சிக்கலை தடுக்கும். ஜூஸ் குடிக்கவே கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் எனக்கு வந்து மாதுளை நல்லதுன்னு சொன்னாங்க டாக்டர்னு சொல்லி மாதுளை ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. இது என்னென்னா, மாதுளத்தில் உள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் நீக்கிட்டு வெறும் இனிப்பை மட்டும் குடிக்கிறதுக்கு சமம். ஸோ பழங்களை சாப்பிடும்போது வித்தோடு சாப்பிடுங்க, ஜூஸ் குடிக்கவே கூடாது. ரொம்ப மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. டிராகன் ஃப்ரூட்டை இப்போ ஒன்று மார்க்கெட்டில் பார்ப்பீங்க, அதில் உள்ள குட்டி குட்டி வித்து இருக்கிறது மலச்சிக்கலை தடுக்கும். ஸோ தினமும் அது வந்து ஒரு கையளவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு பழத்தில் பாதியே ஒரு கையளவு வந்துடும், பெரிய பழமாக இருக்கும். அது வந்து ஒரு கையளவு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் மலம் கழிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஷியா சீட்ஸ்ன்னு சொல்லி அது துளசி வித்து, அந்த துளசி வித்தை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு பிஞ்ச் அப்படி 3 விரலை எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அப்புறம் அந்த நீரை நீங்கள் அருந்துனீங்கன்னா ஜூஸாவோ இல்லைன்னா சும்மா அப்படியே குடிச்சிடலாம். அதுவும் உங்களுக்கு வந்து குடல் புண்ணை ஆற்றும், மலச்சிக்கலை குறைக்கும். இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா டெய்லி டாய்லெட் போகிறது ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதனால் ஆரோக்கியம், உடல் பருமனை தடுக்கலாம், சுகரெல்லாம் தடுக்கலாம். நிறைய ஆகாரம் சாப்பிட்றது, நிறைய சோறை சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. அதுக்கு பதிலாக நார் சத்துள்ள காய்கறி பழங்கள் வித்து நான் இப்போ சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம்.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.

இணைந்திருக்கிறோம். இது உங்கள் உடலும் உள்ளமும் நல்ல பெற சில ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளித்தரும் நலம்தானா நிகழ்ச்சியோடு இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்குது, சின்னதாக ஒரு வேலை செஞ்சால் கூட ரொம்ப சோர்வாக இருக்குது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே கை கால்லாம் வலிக்குது, அடிக்கடி நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு, நம்ம எப்பவுமே ரொம்ப சோர்வாகவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா, இதுக்கு

ஒரு காரணம், வைட்டமின் பி குறைபாடு கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைட்டமின் பி அப்படிங்கிறது இதில் வந்து B1, B2, B3, B5, B6, B7, B9, B12 அப்படின்னு சொல்லிட்டு இதில் 8 வகையான வைட்டமின்கள் சேர்ந்தது தான் வைட்டமின் பி. அதனால தான் இதை சொல்லும்போது வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சத்து எதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலினுடைய வளர்சிதை மாற்றம், நரம்பு செயல்பாடு, இரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கு இந்த மாதிரி முக்கிய செயல்பாடுகளுக்கு இந்த வைட்டமின் பி சத்து ரொம்பவே முக்கியங்க. நம்ம இதை வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து தான் இந்த வைட்டமின் பி சத்து நமக்கு கிடைக்கிது. இது வந்து நீரில் கரையக்கூடியது இந்த வைட்டமின் பி அப்படிங்கிறது. அதனால் நம்ம என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் கூட அந்த சத்து வந்து நம்ம உடம்புல அவ்வளோ சீக்கிரம் வந்து தங்கலை அப்படின்னா, சில இது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நீரில் கரைஞ்சி போயிடும். அதனால் உடலால் அதை சேமித்து வைக்க முடியாது. அதனால் நம்ம தினந்தோறும் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், அதில் விட்டமின் பி நிறைந்த சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும். அப்படி என்னென்ன உணவுகளெல்லாம் வைட்டமின் பி நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடந்தான நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். கூடவே அழகழகான பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடல் கேட்கலாம் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா குரலில் சந்திரோதயம் திரைப்படத்திலேருந்து பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க நலம்தானா, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் வைட்டமின் பி சத்து நிறைந்த உணவுகளை பற்றி தான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் இந்த வைட்டமின் பி வந்து வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் முதலாவதாக பார்க்க போகிறது முக்கியமானது எது அப்படின்னா வைட்டமின் B12. இது வந்து சைனோகோபாலமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைட்டமின் B12 எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய நரம்பு மண்டலம் சீராக செயல்படுறதுக்கும் சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கும் ரொம்பவே முக்கியம். இந்த விட்டமின் B12 சத்து நம்ம உடலில் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரத்த சோகை வரலாம், கை கால் வந்து மரத்து போகிறது, அப்புறம் நினைவாற்றல் குறைபாடு, இந்த மாதிரி நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரலாம். இது அதிகமாக யாருக்கு ஏற்படும்னா வயதானவர்கள், அப்புறம் சர்க்கரை நோயாளிகள். அவங்களுக்கு இந்த வைட்டமின் B12 குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எளிதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வைட்டமின் பி சத்து நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிடணும். இது எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் அசைவ உணவுகள்லேயும் பால் பொருட்கள்லையும் தான் இந்த விட்டமின் B12 வந்து நிறைய இருக்குது. மீன், முட்டை, இறைச்சி இந்த மாதிரி அசைவ உணவுகள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா பால் பொருட்கள், பால், தயிர் அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம். சரி, இன்னும் வேறு என்னென்ன உணவுகளெல்லாம் வைட்டமின் பி நிறைந்திருக்கு தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் ஊட்டி வரை உறவு. திரைப்படத்தில் வந்து TM சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது FM ரெயின்போ 102.6.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: கேட்டுட்டு இருக்கிறீங்க நலந்தானா, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 1:20 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி நலந்தானா நிகழ்ச்சியில் வைட்டமின் பி சத்து நிறைந்த உணவுகளை பற்றி தான் சொல்லிட்டுருக்கேன். அதுலேயும் குறிப்பாக வைட்டமின் பியில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு வகைகள்

0: என்னென்ன உணவுகளில் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல நம்ம பார்த்தோம் வைட்டமின் B12, இது வந்து அசைவ உணவுகள்லையும் பால் பொருட்கள்லையும் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். அடுத்ததாக வந்து முக்கியமான விட்டமின் எது அப்படின்னா விட்டமின் B9. இது வந்து ஃபோலிக் ஆசிட், ஃபோலேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதுக்கு முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய மரபணு டிஎன்ஏ இது உருவாகிறதுக்கு ரொம்பவே முக்கியம் இந்த ஃபோலிக் ஆசிடுங்கிறது. அதனால தான் வந்து கர்ப்பிணிகளுக்கு மருத்துவர்கள் வந்து எப்போவுமே அந்த சத்து மாத்திரை கொடுப்பாங்க இல்லையா, அதை அந்த சத்து மருந்துகளில் இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒன்றையும் வந்து மருத்துவர்கள் வந்து பரிந்துரைப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த நம்மளுடைய உடம்பில் இந்த விட்டமின் B9 இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து குறைஞ்சிருந்தது அப்படின்னா நமக்கு ரத்த சோகை வரலாம், பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வந்து பிறவி குறைபாடுகள் அதாவது மூளையில் தண்டுவட பகுதிகளில் சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து அந்த கர்ப்ப காலத்தில் அந்த பெண்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் மருந்துகள் சத்து மாத்திரைகளை வந்து கொடுப்பாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கர்ப்பத்துக்கு திட்டமிட தொடங்கும் காலத்துல இருந்தே இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து மாத்திரையை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. சரி, நம்ம உணவுகள்ல இருந்து இந்த சத்துக்களை பெறலாமே அப்படின்னா என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீரைகள், வாழைப்பழம், தர்பூசணி, எலுமிச்சை, பீன்ஸ், காளான், ஆரஞ்சு, பப்பாளி, தக்காளி, வேர்க்கடலை, எள்ளு, முந்திரி, காலிஃப்ளவர், அது போக அசைவ உணவுகள். இதில் எல்லாத்துலேயுமே அந்த விட்டமின் B9 சொல்லக்கூடிய அந்த ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கு, அதை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். டிஎம் சௌந்தரராஜன், பி சுஷீலா குரலில் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: உனக்கு என்ன வேலை, விருந்துக்கும்

இணைந்திருக்கிறோம் நலம்தானா நிகழ்ச்சியோடு. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் வைட்டமின் பி சத்து நிறைந்த உணவுகள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதுவும் வைட்டமின் பியில் நிறைய வகைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வகைகளும் எது எதுக்கு பயன்படுத்து அது எந்தெந்த உணவுகளில் இருக்குது அப்படிங்கிறதா சொல்லிட்டுருக்கிறேன். விட்டமின் B12 அசைவ உணவுகள் பால் பொருட்களில் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் விட்டமின் B9 இது நிறைய பொருட்களில் இருக்குது. அடுத்ததான் முக்கியமான விட்டமின் என்னென்னா B7. இது வந்து முடிக்கான விட்டமின் அப்படிங்கிறாங்க. இது வந்து விட்டமின் H அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய சருமம், நம்மளுடைய கூந்தல், நகங்கள் இதெல்லாம் நல்ல நிலையில் வளர்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம். இது நமக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு முடி உதிர்தல் இருக்கும், உச்சந்தல் எல்லாம் வறண்டு போய் இருக்குமா. ஸோ இந்த விட்டமின் B7 எந்தெந்த உணவுகள்லாம் இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் முழு தானியம், முழு கோதுமை, முட்டை, பால் பொருட்கள், வேர்க்கடலை, அப்புறம் நட்ஸு, கீரைகள், மீன், கோழி இறைச்சி இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த விட்டமின் B7 அதிகமாக இருக்குது. இது வந்து பயோட்டின் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. விட்டமின் H அப்படின்னும் இது சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நலந்தானா நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி நலந்தானா நிகழ்ச்சியில் வைட்டமின் பி சத்து நிறைந்த உணவுகளை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம். அடுத்த வைட்டமின் என்ன அப்படின்னா வைட்டமின் B6. இது வந்து பைரிடாக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய அந்த புரதச்சத்தை நம்ம உடம்பு எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது தான் இந்த வைட்டமின் B6. இந்த வைட்டமின் B6 வந்து நம்ம உடம்புல குறைவாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் புரதச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்டாலும் அதை வந்து நம்மளோட உடம்பால் கிரகிச்சிக்க முடியாது. அதனால் இந்த வைட்டமின் B6 வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியம். இது எந்தெந்த உணவுகளில் இருக்குது அப்படின்னா, அசைவ உணவுகள் அதுலேயும் குறிப்பாக அந்த ஈரலில் ரொம்பவே இருக்கான். அப்புறம் முழு தானியங்கள், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், மிளகு, வாழைப்பழம், அப்புறம் வந்து பீன்ஸு, அதுலேயும் குறிப்பாக அந்த சிவப்பு கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க, அது வெங்காயம், நட்ஸு, இதில் எல்லாத்துலேயும் இந்த விட்டமின் B6 வந்து நிறைஞ்சிருக்கு தான். இப்போ நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்க போகிறோம் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

விட்டமின் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா அட்ரினல் சுரப்பில் ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கு இந்த விட்டமின் தான் ரொம்பவே முக்கியமாக. இது நமக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கும், மன அழுத்தம் வரும், இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம இது என்னென்ன உணவுகளில் இந்த சத்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, காளான், சர்க்கரை வள்ளி கிழங்கு, பரங்கிக்காய், அப்புறம் வந்து இந்த சீஸ், பாலாடை கட்டின்னு சொல்லுவாங்க அது, மீன், இறைச்சி, முட்டை, வான்கோழி, அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சூரியகாந்தி விதை, ஆளி விதை, இதில் எல்லாம் இந்த வைட்டமின் B5 சத்து வந்து நிறைஞ்சிருக்கு தான். செய்யணும் வேற என்னென்ன உணவுகளில் அந்த வைட்டமின் பி நிறைஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. கேட்கலாம் பாடல் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து, TM சௌந்தரராஜன், P. சுஷீலா குரலில் பாடல்.

நிரம்பி பகல் 1:41 கேட்டுட்ருக்கிறீங்க ஃபம் ரெயின்போ 102.6 நலம்தானா. இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் வைட்டமின் பி சத்து நிறைந்த உணவுகளை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுவும் வைட்டமின் பியில் நிறைய வகைகள் இருக்குது இல்லையா. அதில் அடுத்த விட்டமின் என்ன அப்படின்னா வைட்டமின் B5. இது வந்து பான்டோதினிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஆன்டிஸ்ட்

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்டுக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இது நலம் தானா. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் வைட்டமின் பி சத்து நிறைந்த உணவுகளை பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். அதுவும் வைட்டமின் பியில் நிறைய பிரிவுகள் இருக்குது, B1, B2, B3 அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அடுத்த வைட்டமின் நம்ம பார்க்க போகிறது B3. இதை நிக்கோட்டினிக் அமிலம், நியாசின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா,

நம்முடைய இதயத்தை காப்பதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய திசுக்களுடைய வளர்சிதை மாற்றத்துக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த B3 விட்டமின் குறைஞ்சது அப்படின்னா பெல்லக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து வரலாம். இது வந்து ஒரு தோல் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம நாடுகளில் பெரிய அளவில் இல்லை. ஆனால் அந்த மக்காச்சோளத்தை பிரதான உணவாக சாப்பிடக்கூடிய நாடுகளில் அந்த நியாசின் குறைபாடுனால இந்த பெல்லக்ரா அப்படிங்கிற தோல் நோய் வந்து வந்திருக்குது. சரி, நமக்கு இந்த விட்டமின் B3 குறைபாடுனால என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, நம்ம உடம்புல சக்தி குறையிறது, வயிற்றுப்போக்கு, தூக்கமின்மை, அப்புறம் வந்து முகப்பரு, சொறி, சிரங்கு, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக உணவை சமைக்கும் போது சில சத்துக்கள்லாம் அப்படியே வெளியேறிடும். ஆனால் இந்த நிக்கோட்டினிக் அமிலம் அவ்வளோ சீக்கிரம் அழியாது. ஆனால் நிறைய தண்ணி நம்ம சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னால் விட்டமின் பி சத்து வந்து நீரில் கரையக்கூடியது அப்படின்னு, அதனால் நிறைய தண்ணி சேர்க்காமல் இதை நம்ம சமைக்கிறது ரொம்பவே நல்லது. முழு தானியங்கள், முட்டை, இறைச்சி, மீன், கோழிக்கறி, ஈரல், வேர்க்கடலை, காளான், பச்சைப்பட்டாணி, சூரியகாந்தி விதை, இந்த மாதிரி பொருட்களில் எல்லாமே இந்த நியாசின் விட்டமின் B3 வந்து நிறைஞ்சிருக்குது. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலேருந்து TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி குரலில் பாடல்.

0: 102.6. இது நலம்தானா. இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் வைட்டமின் பி சத்து நிறைந்த உணவுகளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்ததாக என்ன அப்படின்னா வைட்டமின் B2, இது ரிபோஃப்ளேவின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய தோல் பகுதி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. தோல் பகுதியினுடைய உட்புறமும் சரி வெளிப்புறமும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த சத்து குறைஞ்சது அப்படின்னா நமக்கு வாயில் வந்து வெடிப்பு மாதிரி இருக்கும், கீறல் மாதிரி விழும், நாக்கில் ரொம்ப கடுமையான வலி இருக்கும், கண்கள் சிவந்து போகும், மூக்கு உதடு தோல் நகங்கள் இதெல்லாம் செதில்கள் மாதிரி உருவாகுமா இந்த விட்டமின் B2 குறைபாடு இருந்தால். சரி, இது எந்தெந்த உணவுகளில் இருக்குது அப்படின்னா முட்டை இறைச்சி இதில் தான் அதிக அளவில் இந்த ரிபோஃப்ளேவின்னு சொல்லக்கூடிய விட்டமின் B2 நிறைய இருக்குது. அது போக பால் பொருட்களில் இந்த ஏடெடுத்த பால், அப்புறம் தயிர், வெண்ணெய், சீஸ் இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அது போக காய்கறிகள் பழங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்ச அளவில் தான் இந்த விட்டமின் B2 கிடைக்குதான். அடுத்த விட்டமின் என்ன அப்படின்னா விட்டமின் B1, இதை தயாமின் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம வந்து ஒவ்வொரு விட்டமின் குறைபாடுக்கு ஒவ்வொரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அதில் வந்து விட்டமின் B-க்கு குறைபாடுனா பெரிபெரி அப்படின்னு நம்ம ஒரு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அது வந்து இந்த விட்டமின் B1 குறைபாடுனால தான். சரி, இதை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னா தானியங்கள் தான், அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள் இதில் தான் தயாமின் சத்து நிறையவே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பாலிஷ் செய்யப்படாத தானியங்கள், கைக்குத்தல் அரிசி, பழுப்பு அரிசி, அதிலெல்லாம் இந்த சத்து நிறையவே இருக்கு. இது போக வந்து நிலக்கடலை, அப்புறம் மாவுச்சத்து நிறைஞ்ச எல்லா பொருட்கள்லேயுமே வந்து இந்த தயமின் வந்து இருக்குதான். நம்மளுடைய நம்ம சாப்பிடக்கூடிய மாவுச்சத்தை செரிக்கிறதுக்கு இந்த தயமின் சத்து ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு விஷயங்களுக்கு அந்த ஒவ்வொரு விட்டமின் B வகைகள் வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. அதனால் சத்தான நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்ற ரொம்பவே அவசியம். நம்ம டாக்டர்கிட்ட ஏதாவது நோயின்னு நம்ம போகும்போது உங்களுக்கு சத்து குறைவாக இருக்குது, அதனால் இந்த சத்து மாத்திரையை சாப்பிடுங்க, சத்து ஊசி போடுங்க அப்படிலாம் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம போகாமல் இருக்கணும்னா சத்தான உணவுகள், அந்த சத்து நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத தேடி சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கேட்க போகிறோம் பாக பிரிவினை திரைப்படத்திலிருந்து. கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது FM ரெயின்போ 102.6.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

உங்களுக்கு இனிமையான பிற்பகல் வணக்கங்கள். நேர்களை நேரம் பிற்பகல் 2:02. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க 3 மணி வரை. இது குக்கு நிகழ்ச்சி. நேர்களை குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடமற்ற திரைப்படம், மறக்காமல் உங்கள் பேர் ஒரு எல்லாத்தையும் சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9443607949 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். ஓகே, நமக்கு நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல் பாடல் யாருக்காக வருது? சவலா பேரியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க பாண்டியன். அவங்களுக்கு அதான் பாடல் வருது. இதய கோவில் திரைப்படத்திற்காக இதயம் ஒரு கோவில் அப்படிங்கிற அந்த அழகான பாடல் கேட்டிருக்காங்க. கேட்கலாமா அந்த பாடல்?

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேர்களின் நேரம் பிற்பகல் 2:10 ஆயிட்டிருக்கு. குக்கு நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நீங்களும் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு 9443360749 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்காங்க? குருவன் கோட்டையிலிருந்து முருகன் தீபக் பாடல் கேட்டிருக்காங்க. எங்கள் ஒரு காவல்காரன் படத்திலிருந்து மாலை கருக்களிலே என்ற சூப்பரான பாடல் தான் கேட்டிருக்காங்க. கேட்கலாமா அந்த பாடல்?

நேர்கள் குக்கு நிகழ்ச்சி கேட்டிருக்கிற நேரம் 2:14 நம்ம நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யாருக்காக வருது? மம்சாபுரத்திலிருந்து மீனா பாடல் கேட்டிருக்காங்க. உனக்காகவே வாழ்கிறேன் படத்தில் இருந்து கண்ணா அப்படின்ற அந்த பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. கேட்டலாம். எல்லா நேர்களுக்காகவும் அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. 2:15 நிமிடத்தில்

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கேட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை நேரம் பிற்பகல் 2:20 நிமிடமாயாச்சு. ரொம்ப ஹாப்பியாக கேட்டுட்ருக்குறோம் குக்கு நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை, உங்களுக்கு பிடிச்ச நவநிலை பெண்மலை 2:6 கேட்டுட்ருக்குறீங்க வாட்ஸ்அப் மூலமாக. நம்ம குக்கு நிகழ்ச்சியெலாம் அடுத்த பாட்டு யாருக்காக வந்துட்டுருக்கு? நிலையிலேருந்து உமா பாடல் கேட்டிருக்காங்க. தெய்வ வாக்கு இந்த படத்துலேருந்து ஊரெல்லாம் சாமியாக அப்படின்ற அந்த சூப்பரான பாடல் தான் கேட்டிருக்காங்க. ஜெயச்சந்திரன் ஜானகி குரல்களில் வந்துகிட்டே இருக்க அந்த பாட்டு கேட்கலாம்.

நேர்களை நேரம் பிற்பகல் 2:25 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டு வச்சுட்ருக்கிறீங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கோவில்பட்டியிலேருந்து ஆறுமுகராஜ் பாடல் கேட்டிருக்காங்க. சங்கர் குரு இந்த படத்திலிருந்து காக்கி சட்டை போட்ட மச்சான் அந்த பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. சூப்பரான அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. மலேசியா வாசித்தவன் எஸ்பி சைலஜா குரல்களில்.

நேரம் சரியாக 2:30 ஆயாச்சு. நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. நம்ம குக்கு நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. யாரு? மும்பையிலிருந்து KN ராஜன் பாடல் கேட்டிருக்காங்க, ராசாவே உன்னை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாடல்லேருந்து அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக ஜானகி குரலில் கேட்டிருக்காங்க. எல்லா நேர்களுக்காகவும் அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க.

0: ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நேரமாயாச்சு 2:37. நம்ம குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு யாருக்காக வந்துட்டுருக்கு? முன்னீர் பள்ளத்திலிருந்து மணி பாடல் கேட்டிருக்காங்க. பொன்னுமணி திரைப்படத்திலேருந்து நெஞ்சுக்குள்ளே என்னார் என்ற அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. அருமையான அட்டகாசமான அந்த பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. நேர்கள் எல்லாருக்காகவும்

0: வானர்முட்டிலிருந்து நம்பிராஜ் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக கிராமத்து மின்னல் படத்திலிருந்து நீ போகும் பாதையில் அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. சூப்பரான அந்த பாடல் வந்துட்டுருக்கு எல்லா நேர்களுக்காகவும். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு.
1: நேர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

நம்ம குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிட்டுருக்கிறீங்க. நீங்களும் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9443360794 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், மறக்காமல் உங்கள் பேர், ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம குக்கு நிகழ்ச்சியில் பாடல் யாருக்காக வருது அப்படின்னா,

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே.

நேரமாயிச்சு 2:49. குக்கு நிகழ்ச்சி தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை, உங்களுக்கு பிடிச்ச நவ நிலைப்பன் மலை 102.6 ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த பாட்டு யாருக்காக வரப்போகுது? இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கயத்தாறிலிருந்து பிரகாஷ் பாடல் கேட்டிருக்காங்க. உன்னை நினைத்து, இந்த படத்துல இருந்து என்னை தாளாட்டும் அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. சூப்பரான அந்த பாடல் தான் கேட்க போறோம் எல்லாரும் சேர்ந்து. உன்னி மேனன் குரல்ல

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. நேரில் நேரமாயாச்சு, 2:55. நம்ம குக்கு நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம குக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் பாடல்கள் கேட்டிருக்கிறீங்க வாட்ஸ்அப் மூலமாக. வாட்ஸ்அப் மூலமாக பாடல்கள் கேட்ட நேர்கள் சுரண்டை அன்வர், ஊர்மேல் அழகியான் பத்மாவதி, ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி, கண்ணன் கோயில்பட்டி தீபா, ஆய்குடி சுப்பிரமணியன், ஐயம்மாள் கனகா, சண்முகசுந்தரம், சாபிரா, உடையாம்பள்ளி பால் தினகரன், அருள்ராஜ், அனீஷ், அபிஷேக், வீரபாண்டியப்பட்டினம், தெரிஸ்டா, உனா, தென்காசி குத்தாலிங்கம், சிவநாடானூர் மாரி, பாலை ரூபன், அது மட்டும் இல்லாமல் ஆய்குடி வாரியப்பன், ஆலங்குளம் சத்யா, சுகுமார், தென்காசி கணேசன், கோவில் நாடானூர் தேவ சகாயம், விஎம் சத்திரம், உஷா லோகநாதன், தேனி கார்மிக கண்ணன், விஜயா, பெருமாள் குள்ளத்திலிருந்து விகேபுரம் முகமது காசிம், உடன்குடி ராஜேஸ்வரன், முன்னீர்பள்ளத்திலிருந்து பேபி, இவங்க எல்லாரும் கூட பாடல்கள் கேட்டிருக்கீங்க. நேரம் போதில் அப்படிங்கிறதுனால இவ்வளோ பாடல்கள்லாம் எங்களால் ஒளிபரப்ப முடிஞ்சுது. பாடல்கள் கேட்டு அந்த வாட்ஸ்அப் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு, நவ நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் தான் வந்துட்டுருக்கு. பாளையங்கோட்டையிலேருந்து ரூபன் பாடல் கேட்டிருக்காங்க. விடுகதை திரைப்படத்துலேருந்து இதயம் இதயம் இணைகிறதே அப்படின்ற பாடல் தான் கேட்டிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடலாக நமக்கு குக்கு நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு. இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியோடு நானும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நேர்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைவான பாடல் இதோ வந்துட்டுருக்கு. பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து திரையறிவு நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: The honeymoon is
4: ladies and gentlemen over. I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together and wish them a warm welcome.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை பிற்பகல் 3 மணி வரையிலும் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது தொடர்பான கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னை எழும்பூரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நீர் மேலாண்மைக்கான தனி செயல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு பீட் ஹேக்ஸே தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, நேரம் பிற்பகல் 3:03 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம். இது திரையருவி. இன்றைக்கி திரையருவி நிகழ்ச்சியில் என்ன மாதிரி பாடல்கள், கேள்வி பாடல்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, விடுகதை பாடல்கள், புதிர் பாடல்கள், கேள்வி பதில் பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு விடுகதை அப்படின்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு நமக்கு பதில் தெரியுதே இல்லை, அது தெரிகிற வரைக்கும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். இது இந்த மாதிரி விடுகதைகள் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நாட்டுப்புற மக்களோட பேச்சு வழக்கில் அவங்க சும்மா புதிர் போட்டு அப்படி தான் இந்த விடுகதைகள் வந்து உருவாயிருக்கு. இந்த மாதிரி விடுகதைகள், புதிர்கள் எல்லாமே தமிழ் திரைப்படங்களில் சில காட்சிகள்லேயும் பாடல்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. பாடல்களில் வந்த இந்த விடுகதையில் இன்றைக்கி நாம் கேள்விகளை கேட்க போகிறோம். நேர்களும் மட்டகாசமாக கண்டுபிடிக்க போகிறாங்க. நேர்களே நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், 0462-256-1132 அப்படி இல்லைனா 256-1133 அப்படிங்கிற நம்பருக்கு. நிகழ்ச்சியில் நேர்றாங்க முதல் நேயர், வணக்கம். ஓகே, நேருடைய இணைப்பு கிடைக்கல. வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, கேட்குதா நான் பேசுகிறது? வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துலேருந்து சின்னதுரை பேசுகிறேன்.
0: தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துலேருந்து சின்னதுரை. சிவாஜி பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு கேட்டிருக்கீங்க, ஜெமினி கணேசன் பாட்டு அந்த மாதிரிலாம் கேட்டது இல்ல? அந்த மாதிரி தான் புரியுமா? சரி, உங்களுக்காக ஒரு எம்ஜிஆர் பாட்டு குடுக்கறேன், நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம், சரிங்களா? ஓகே, கேளுங்க.

0: கேட்டிருக்கீங்களா இந்த பாடலை? இந்த இவர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் சிவாஜி கணேசன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு இது பண்ணிப்பாங்க. சிவாஜி இல்லை, எம்ஜிஆர், சாரி, எம்ஜிஆரும் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க, மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிடுவாங்க. தெரியலையா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? ஓகே, நன்றி. அடுத்த நேர், வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்க அந்த பாடல் கேட்டீங்களா?
1: இது சக்கரவர்த்தி திருமகள் இருந்து என்எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆர் படிப்பாங்க.
0: அதேதான் அருமை, அருமை. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றிங்க ஐயா, நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு. சூப்பரா சொல்லிட்டாங்க. சக்கரவர்த்தி திருமகள் இந்த திரைப்படத்துல தான் இடம்பெற்ற பாடல் சீர்மேவும் குருபதம் அப்படின்னு ஆரம்பிக்கும். நிறைய கேள்விகளா கேட்டுப்பாங்க, அதுக்கு எம்ஜிஆர் அவர்களும் அழகா பதில் சொல்லுவாங்க. சரி, இப்போ ஃபேமஸான ஒரு பாடல் தான் நம்ம அடுத்த கேள்வியா கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாம். அதாவது பொதுவாக விடுகதை அப்படின்னு நம்ம கேட்டாலே டக்குன்னு கூட நம்மளால் பதில் சொல்லிடலாம். ஆனால் சில பாட்டு சில கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது, ரொம்ப திணறும். அப்படிப்பட்ட ஒரு கேள்வி தான், கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா அப்படின்னு கேள்வி. அதுக்கு வந்து இப்போ அறிவியல் ரீதியாக விடை கண்டுபிடிச்சு

முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை. ஒரு பாட்டு தான் கேட்க போகிறோம், கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டில் கூட ஒரு வரி வரும், எரிச்சாலும் எரியாது அது என்ன தெரியுமா, கிழிச்சாலும் கிழியாது அது என்ன தெரியுமா. உங்களுக்கு பதில் தெரியுமா? தெரிஞ்சுக்க கேளுங்க இந்த பாடல். ஆஹா திரைப்படத்தில் அந்த கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் திரை அருவி.

0: ஆண்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரவிற்பகல் 3:13 கேட்டுட்ருக்கிறீங்க. எஃப்எம் 102.6 திரை எருவி. திரை எருவி நிகழ்ச்சியில் இன்றைக்கி விடுகதை பாடல்களை தான் கேட்டுட்ருக்கிறேன். நீர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்ருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் நேராங்க நேயர், வணக்கம். ஓகே, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
3: டவுன் கலெக்டர் நடராஜன்.
2: நடராஜன் சார், நீங்கள் பழைய பாடல்கள் கேட்டிருக்கீங்களா, புது பாடல்கள் கேட்டிருக்கிறீங்களா? முயற்சி பண்ணுங்க. இந்தாங்க உங்களுக்கான பாடல்.
4: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க உங்க விடுகதைய சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க உங்க விடுகதைய சொல்லுங்க.
5: அரும்பு குழம்பு மணப்பதே,
6: நெய் ஊத்தி இருப்பாங்க,
5: படை வீர சாவதே,
6: ஊசி போன பருப்பு குழம்பு தின்னு போனோம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும்

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: கார்த்திக் நடிச்ச படம்
0: அதேதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். பூவேலி
1: பாடல் வந்து ஞாபகம் இல்லை.
0: பாடல் வந்து கதை சொல்ல போறே விடு கதை சொல்ல போறே அந்த பாடல் தான்.
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும். சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்,
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் வீரவங்க புளிக்கிட்டு வந்து முருகன் பேசுற மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நல்லா இருக்கிறேன் சார். ஓகே, உங்களுக்கான பாடல் கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
0: ஓகே, கேளுங்க.

0: என்னது சொல்லுங்க பாப்போம், என்ன பாடல் அது?
1: மாத்தாடு மாத்தாடு மல்லியே
0: அதேதா.
1: அங்கேயே
0: ஆ அதேதா அதேதா.
1: அருணாச்சலம் இவன் ரஜினிகாந்த் சௌந்தர்யா நம்ம மனோரமா எல்லாம் நடிச்சிருப்பாங்க. சேஷங்கர் எல்லாம் நடிச்சு விடுகதையெல்லாம் போடுவாங்க.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், சூப்பரான பாடல், அழகா கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
1: எல்லாம்
0: நன்றி.
1: சூப்பரா இருக்கு மேடம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ இப்போ நம்ம பாடல் கேட்க போகிறோம். அதுவும் அந்த கார்த்திக் படத்துலேருந்து பாடல், அவர் பாடின பாடல் பூவேலிலேருந்து கேள்வியாக கேட்டதோ இல்லையா, அந்த பாட்டில் வர வரும். அதாவது அந்த விடுகதைக்கு பதில் சொன்னால் சொத்தையே எழுதித்தார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஜாலியாக அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களோட ஜாலியாக பாட்டு பாடி ஆடி பாடுற ஒரு பாட்டு மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த பாடல் தான் கேட்க போகிறோம். பூவேலி திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் திரையருவி.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1-4-555.
1: GRT Jewelers Vazhangum Aadi Thanga Thiruvizha Sirappu Salugaiyaga Pudhiya Thanga Nagai மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையருவி. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து நேரம் 3:23 ஆயாச்சு. இன்னைக்கு விடுகதை பாடல்களை தான் கேள்விகளாக கொடுத்துட்ருக்கிறோம். நேர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க நிகழ்ச்சியில். நேராங்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: சென்னையில இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி சென்னையில இருந்தா நெல்லையில இருந்தா?
1: சென்னை.
0: சென்னையில இருந்து மாலினி தேவி. ஓகே மாலினி தேவி, நீங்க பழைய பாடல்கள் கேட்டிருக்கீங்களா?
1: பழைய பாடலும் கேட்டிருக்கேன், கொஞ்சம் ஓரளவு இப்ப தெரிஞ்ச பாடலா போட்டீங்க.
0: ஓடுங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி இதோ கேளுங்க.

0: உலகத்தில் சிறந்த.
1: இப்ப சொல்லுங்க பாப்பா, என்ன பாட்டு?
2: பட்டணத்தில் பூதம்.
1: அதேதான் அதேதான் அதேதான் அதேதான்.
2: இவங்க ஜெய்சங்கர்,
1: ஆமா, எல்லாரும் வந்திருப்பாங்க. ஸோ சூப்பராக அந்த பாடலையும் அழகாக கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும், உலகத்தில் சிறந்தது எது, ஒரு உருவம் இல்லாதது எது, ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவம் ஆவதது, இந்த ஒரே கேள்விக்கு மூணு விதமான பதில நாகேஷ், கேஆர் விஜயா, ஜெய்சங்கர் அவங்க சொல்லியிருப்பாங்க. முதல்ல நாகேஷ் வந்து வட்டி அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அதுக்கு இவங்க வந்து சொல்லுவாங்க, வட்டி கொடுப்போரும் கூட காண துடிப்பது அது, அதுதான் காதல் அப்படின்னு கேஆர் விஜயா வந்து சொல்லுவாங்க. அடுத்த இவர் ஜெய்சங்கர் வரும்போது என்ன சொல்லுவாரு, அந்த வட்டி கொடுப்போரும் சரி காதல் அனுபவிப்போரும் சரி எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னா தாய்மை அப்படின்னு சொல்லி அழகா முடிப்பாரு. ஸோ இந்த பாடல் தான் நம்ம இப்ப கேள்வியா கொடுத்தோம், நேரும் அட்டகாசமா கண்டுபிடிச்சாங்க. அடுத்த பாடல் என்ன, அதை நேர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கட்டேரிப்பட்டியில இருந்து விஜயா. ஓகே விஜயா, உங்களுக்கான பாடல் இதோ.

என்ன கல் கண்டுபிடிச்சிங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன படம்? அருமையா கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள் விஜயா. நன்றி நன்றி. ஸோ சூப்பரான ஒரு பாடல் தான் அச்சமில்லை அச்சமில்லை. கே பாலச்சந்திரன் அவர்களுடைய ஒரு சூப்பரான ஒரு படம், அந்த திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல் தான். ஸோ நம்ம திரையறிவு நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாகவும் கேட்கலாம் அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்தில். இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த இளைஞர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜே ரம்யா.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கல்யாண் பானர்ஜி மகளிருக்கு எதிராக கூறிய விமர்சனத்தை கண்டித்து மழைக்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான தீர்மானம் மக்களவையில் ஒருமனதாக நிறைவேறியது. ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது தொடர்பான கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னை எழும்பூரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நீர் மேலாண்மைக்கான தனி செயல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் பி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருநெல்வேலி 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு

0: வணக்கம் நேர்களே, நேரம் மாலை 4:03 ஆயாச்சு. நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் வழக்கம் போல தான் நீங்கள் கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லணும், நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். பார்க்கலாம் முடிவில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரிலே நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன் இணைப்பை சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி பொதுவை தும்பி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றிலையில் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
1: நான் உங்கள் அன்பு சகோதரி மங்களம் ராதாகிருஷ்ணன்.
0: சரி, முதல்ல யார்

0: வர்றாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: உங்களுக்கும் நிலையத்த அனைவருக்கும் எல்லா நேயர்களுக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம் சொல்லி இரவநல்லூரில் கணேசன் என்ற புருஷோத்தமன்.
0: ஓகே, கணேசன் என்கிற புருஷோத்தமன் சார், தயாரா?
1: தயார் மேடம்.
0: சரி,
1: இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம்,
2: இருக்கிறோம்.
0: சரி, நீங்க வந்து யார்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, முதல் நேரம் வந்திருக்கனால உங்ககிட்டயே
1: கொடுத்துட்டேன்.
0: ஆமா, மங்களம் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கேள்வி கேட்பதாக இருக்கிறார்.
2: கேள்வி கேளுங்க சார்.
1: சரி, கேட்கட்டுமா மேடம்?
2: கேட்கலாம்.
1: சரி, குளிக்கலாம் அடிக்கலாம், அது இது
2: என்ன? என்ன பண்ணலாம், அடிக்கலாம், இன்னொன்னு
1: அதாவது குடிக்கலாம், அதே மாதிரி அடிக்கலாம், அது என்ன?
0: குடிக்கலாம்,
2: குடிக்கலாம், அடிக்கலாம்,
0: அது என்ன?
2: குடிக்கலாம், குடிக்கலாம்னா நான் தண்ணின்றேன்.
0: ஆமா
1: மேடம், ஒண்ணு குடிக்க எந்த நேரத்துக்கு உண்டான பொருள் தான் அது?
2: எல்லா நேரத்துக்கும் உண்டான பொருளா?
1: எந்த நேரம்? இந்த நேரம்.
2: எந்த நேரம்
1: நேரத்துக்கு உண்டானது?
0: குடிக்கலாம், அடிக்கலாம்,
1: குடிக்கலாம், அதனுடைய அது என்ன? ரெண்டுக்கும் சொல்லலாம். அது
2: அவங்களுக்கும் நான் சொல்லலாமா?
0: அவங்களுக்கும் சொல்லலாமா?
2: தெரியலையே, முதல்லையே கேள்வி கேள்வின்னு திணறும் போதே தெரியும். இப்படி ஒரு திணற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருவீங்க அப்படின்னு பதில சொல்லிருங்க சார். நீங்களே தெரியல,
0: முடிஞ்சு போச்சு.
1: காப்பி மேடம், காப்பி.
0: காத்து.
2: காப்பி, காப்பி,
0: காப்பி.
2: ஓ, காப்பி அடிக்கலாம், காப்பி குடிக்கலாமா?
0: காப்பி அடிக்கிறது,
2: அடிக்கிறது. அதாவது நாங்க கவனிச்சிருந்திருக்கணும். இனிய அன்பான மாலை நேரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க மாலை நேரத்தில் காலை நேரத்தில் சொல்லியிருந்தா கூட கண்டுபிடிச்சிருப்போம் உங்களுக்கு. நன்றி சார், கரெக்டா கேட்டீங்க. நன்றி, நன்றி. இப்ப நான் கேள்வி கேட்டுடலாமா உங்களுக்கு?
0: கேளுங்க.
2: சரி, நான் வந்து உங்களுக்கு ஒரு விடுதலையாவே நான் கேக்குறேன். வெள்ளை வயலில் கலர் கலராய் விதைப்பார்கள், அது என்ன?
0: வெள்ளை வயலில்,
2: வெள்ளை வயலில் கலர் கலராய் விதைப்பார்கள், அது
1: என்ன?
2: அதாவது பேப்பரில் எழுதுறது. ஸோ நம்ம கலர் கலர் பேனா வச்சு எழுதுறோம்ல. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டீங்க. க்ளூ கொடுக்கறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை சொன்ன மாதிரி.
0: ஸோ சூப்பராக கண்டுபிடிச்சி,
2: சூப்பராக கண்டுபிடிச்சிட்டிங்க சார். நன்றி, நன்றி.
0: வாழ்த்துக்கள் சார், நன்றி. ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேர அருமையாக கேள்வியும் கேட்டு கண்டுபிடிச்சிட்டு
2: கண்டுபிடிச்சிருக்காங்க,
0: வெற்றியாளராக போயிருக்கிறாங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் ஒலிபரப்பு.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நிறமாலை 4:11 கேட்டுட்ருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் விளையாட வராங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: பரமன்குறிச்சியிலிருந்து சுகன்யா.
3: சுகன்யா. சுகன்யா.
1: ஓகே சுகன்யா, தயாரா இருந்திருக்கீங்களா?
3: ரம்யா அப்படி ரொம்ப துடிப்பா இருக்காங்க பதில் சொல்ல.
1: குடிக்கவும் உதவாது, அது என்ன? மண்ணா? ஓகே, இது ஒரு வகையில கரெக்ட் தான், ஆனா நான் எதிர்பார்க்கிற பதில் அது இல்ல. யோசிங்க யோசிங்க, இது ரொம்ப பெருசா இருக்கும். காத்து வந்து
3: அள்ள
1: முடியாது, ஆனா நம்ம மண்ணள்ளி விளையாடுவோம் இந்த இடத்துல.
3: என்ன அழகான க்ளூ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு.
2: மண்ணள்ளி விளையாடுவோம்.
1: ஆமா, இந்த இடத்துக்கு போனா நம்ம மண்ணள்ளி விளையாடுவோம்,
3: அதுதான் பதில்.
1: தண்ணிலையும் விளையாடுவோம்.
2: தண்ணி தண்ணி
1: தண்ணி தான், ஆனா தண்ணி நம்ம குடிக்கலாமே, ஆனா இந்த இடத்துல உள்ள தண்ணி மட்டும் குடிக்க முடியாது. அது என்ன இடம்? 5 செகண்ட் இருக்கு. ஆ சொல்லுங்க, பதில் தெரியலையா? சரி, உங்களுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. அது என்ன அப்படின்னா வந்து கடல் தண்ணி தான். அள்ள அள்ள குறையாது, குடிக்கவும் உதவாது. சரி ஓகே, நீங்க என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா?
3: கேட்க போறீங்களா? என்ன கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு
1: விட மாட்டீங்களே.
3: கேளுங்க. உங்களுக்கு
2: குதிப்பான், பல்லை இனிப்பான், அவன் யார்?
1: குதிப்பான், பல்லை இழிப்பானா?
2: பல்லை இல்ல, புக்க பார்த்து சொல்றேன்.
1: சரி சரி சொல்லுங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
3: குதிப்பான்,
2: பல்லை பல்லை இனிப்பான், அவன் யார்?
3: குதிப்பான், பல்லை இழிப்பான்.
1: குதிப்பான், பல்லை இழுப்பான். என்னவா இருக்கு? ஏதாவது

0: ஒரு க்ளூ கொடுங்களேன்.
1: கடையில வந்து அது சாப்பிட்டா இனிக்கும். அது அந்த அது வந்து சாப்பிட்டா இனிக்கும்.
0: சாப்பிட்டா இனிக்கும்.
1: உருண்டையா இருக்கும்.
0: உருண்டையா இருக்குமா? லட்டுவா?
1: பொரி?
0: பொரி. சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். சரி ஓகே, இனிமேல் பொரி சாப்பிடும் போதெல்லாம் நீங்க கேட்ட கேள்விதான் எனக்கு ஞாபகம்
2: வச்சுக்கணும்.
0: ஓகே, நன்றி சுகன்யா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இப்போ பொதிவு தும்பி நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்க போறோம், மன்மதன் திரைப்படத்துல இருந்து.

0: நிறமாலை 4:19 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 191.7 ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. நிகழ்ச்சியில வந்துட்டாங்க நேயர் விளையாடுறதுக்கு. வணக்கம்.
1: வணக்கம்.
2: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கும் பயமான மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
2: திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன்.
1: மன்னரை பாலப்பாளையமா?
2: பாறைப்பாளையம்.
0: நீங்கள் முதலில் கேள்விகளை கேட்கிறீர்களா இல்லது அவங்க கேட்பாங்களா? கேள்விகளை நானே கேட்கிறேன் அப்படின்னு அவங்களும்
2: சொல்லிட்டாங்க.
1: நானே கேள்வி கேட்டுட்டுமா?
0: இல்ல அவங்க கேக்குறேன்.
1: நீங்க கேக்குறீங்களா? கேளுங்க சார்.
2: இவரு கேளுங்க. கேமராமேன் அவருக்கும் ஆபரேட்டருக்கும் என்ன வேறுபாடு?
1: கேமராமேனுக்கும் ஆப்ரேட்டருக்குமா? கேமராமேன் வந்து படம் எடுப்பவர், ஆப்ரேட்டர் வந்து அந்த படத்தை போடுபவர்,
2: ஓட்டுபவர்.
1: ஓட்டுபவர்
2: கேட்டங்க. எளிமையா கேட்டங்க.
1: ஓ, எளிமையா கேட்டுட்டீங்களா? சரி, ரொம்ப நன்றி. நன்றி.
2: எப்பவுமே கொஞ்சம் இதா கேட்போம், கடினமா. பதில் சொல்லுங்கிற எண்ணத்தில் எளிமையா கேட்டு
1: எனக்கு மார்க் கொடுக்கணுங்கிற நல்ல உள்ளத்துக்கு நன்றி.
0: அதே மாதிரி நீங்களும் எளிமையா கேட்கணும் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம்.
1: பதிவு பண்றாங்கல்ல. சரி சார், நான் வந்து வார்த்தைகள் சொல்றேன், அதுக்குண்டான மீனிங் நீங்க சொல்லலாம். அந்த வார்த்தைகள் வந்து நம்ம தமிழ் சார்ந்த வார்த்தைகள், நீங்க அதுக்கு நம்ம வந்து பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மீனிங் சொல்லலாம். வனப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து மீனிங் என்ன? வனப்பு.
2: வனப்பு. வனப்பு தூய தமிழ் சொல்லுங்க.
1: வனப்பு தூய தமிழ் சொல். அதுக்குண்டான மீனிங் அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே பயன்படுத்தலாம், ஆனா யாரும் அத வச்சுக்க முடியாது. அது
2: என்னது?
1: நிழல் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு என்ன இருக்குதுல்ல,
2: யாரும் வச்சுக்க முடியுதுங்க.
1: நம்ம அது பின்னாடி தான் அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஒரு சின்ன க்ளூவா கொடுக்கறதா இருந்தா
0: தான்.
1: ஆமா, அது பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், ஆனா அதை தக்க வச்சுக்க முடியாது. அது என்னது?
2: நீர்.
1: இல்லையே.
2: தண்ணீர்.
1: இல்ல.
2: பயன்படுத்தி வச்சுக்கலாம்.
1: இப்ப கூட நாம அதுக்குள்ளதான் இருக்கோம்.
2: பயன்படுத்தலாம், வச்சுக்க முடியுங்க.
0: உங்களுக்கான நேரம் இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு.
1: அதுதான் க்ளூ, பெரிய க்ளூவே அது.
2: வனப்பு
1: அப்படிங்கறது வந்து அழகு. சரி, அழகு கம்பீரம், இது ரெண்டுமே வந்து வனப்புக்குண்டான மீனிங், தூய தமிழ் வனப்புக்குண்டான மீனிங். நன்றி சார். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. வனப்பு அப்படின்னா அழகு அப்படிங்கிறது.
1: அழகு, கம்பீரம்.
0: ஓ, கம்பீரம் ரெண்டுமே வரும்.
1: அவரு சார் வந்து அந்த விடுகதையை மட்டும் எடுத்துக்காம அந்த வார்த்தைக்குண்டான மீனிங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு.
0: பொதுவா விடுகதைக்கு தான் என்ன பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருப்போம். இந்த மாதிரி
1: விளையாட்டு போக்குல போயிரும். கவனமா தெரிஞ்சுக்கிறாங்க.
0: ஆமா, ஒரு கேள்விக்கான பதில் நாங்க
1: தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு.
0: இப்ப நிகழ்ச்சியில பாடல் நாம கேட்க போறோம். மதுரை திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்லேருந்து இப்போ வந்து நேயர்கள் வந்து என்கிட்ட தான் கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத
2: பதிவு பண்ணுறீங்க.
1: ஆமாம், ஓகே. நிகழ்ச்சி நேயிறாங்க. நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: மம்சாபுரத்துலேருந்து
1: அன்பு. ஓகே,
2: நல்லமா இருக்கேன் சார், நல்லமா இருக்கோம் சார். கேள்விகளை கேட்கலாம் ரம்யாவுக்கு.
3: கொசு எத்தனை முட்டையிடும்?
1: கொசு எத்தனை முட்டையிடும்?
2: இனிமே எண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு.
1: கொசு எத்தனை முட்டையிடும்? கணக்கு இல்லாம முட்டையிடும்.
2: நீங்க டைமரை போடுங்க. உங்களுக்கு
3: அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு?
1: அதுக்கு ஒரு கணக்கு இருக்கா?
3: ஆமா.
2: நீங்க ராத்திரி வேணா எங்க வீட்டுல வர்ற கொசுட்டு வேணா கேட்டு வரேன்.
1: சரி, ஒரு 10, ஒரு வந்து 1000 முட்டை.
3: 1000 முட்டை

0: இல்ல சார், நீங்க 100-50 ஒரு கணக்கு சொல்லிருங்களா? க்ளூ மாதிரி
1: நான் சொல்ல, நான் 1000 முட்டைன்னு பதில் சொல்றேன். இது சரியா தப்பா?
2: தவறு.
1: ஓகே, அப்ப 100
2: முட்டை இல்ல, அதுவும் கிடையாது.
1: அதுவும் கிடையாது. ஒரு முட்டை.
2: ஒரு முட்டை தான் இது.
0: இப்ப உனக்கு தான் மார்க் முட்டை போடணும்.
1: ஆமா, நேரம் முடிஞ்சாச்சு. நீங்களே பதில் சொல்லுங்க.
0: எவ்வளவு சார்?
1: 800 முட்டை. ஓகே, நான் 1000 சொல்லும்போது கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருப்பேன்.
0: அதான் ஈ தொல்லையோட கொசு தொல்லை ஜாஸ்தியா இருக்குங்கிறது இதுதான் உங்களுக்கு. 800 முட்டை விடுமா? நன்றி சார், பயனுள்ள ஒரு தகவல் மாதிரி எங்களுக்கு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ ரம்யா உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறாங்க.
1: ஆமா, என்ன? ஓகே, கேட்குறேன். அழுகி போகாத பழம் எது? அழுகி போகாத பழம்.
0: வாழ்த்துக்கள்
1: சார்,
2: வாழ்த்துக்கள்.
0: பாருங்க, நம்ம தான் சொல்லி கொடுக்குறோமா.
1: இதே மாதிரி நான் ஒரு அப்பளம் விடுகிறத கூட கேட்டிருந்தேன், அதுல இருந்து பிடிச்சிக்கிட்டாங்க. இப்ப எப்படியும் அப்பளத்தை விட மாட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. இப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். 6 திரைப்படத்துல இருந்து பாடலை தொடர்ந்து நேரில் சந்திக்கலாம்.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: புதிய துணி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் புதிய துணி நிகழ்ச்சியில் இணைறாங்க நேயர். வணக்கம்.
2: ஹலோ.
3: ஹலோ வணக்கம்.
2: எங்க அம்மா வணக்கம். நல்லா இருக்கா?
3: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்.
2: எங்க அம்மா ரம்யா மாட்டையும் எங்க அம்மா மங்களா மாட்டையும் பேச கடையிலிருந்து பீமா.
1: பீமாமா வணக்கமா. வாங்க. சரி ஓகே.
3: பேரே சொல்ல வேண்டாமே, ஒரு சிரிப்பு சிரிச்சாலே போறோம்ல. சரி நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். இப்ப வந்து கேள்வி நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டுமா உங்களை? சரி ஏதாவது கேட்டுடலாமா? சரி இப்ப நான் கேக்குறேன். சரி ஓகே. பொன்னம்பலம் அப்படிங்கிற வார்த்தையில என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஒரு 5 வார்த்தை கிடைக்கிட.
1: அதேதான் சொல்லுக்குள்
3: சொல்லுக்குள் சொல் பாருங்க. தலைப்பு கொடுத்து வரீங்க அப்படி.
1: சரி
2: பழம்
3: பழமா இருக்கு. பலம். ஆமா ஆமா பலம். அடுத்து
2: பலசாலி இருக்கு. பொண்ணு அம்பலம். அதுக்கப்புறம் பொண்ணு சொல்லிட்டேன், அம்பலம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எத்தனை தரணும்?
3: மொத்தம் 5 சொல்லலாம். 3 சொல்லிட்டீங்க.
2: 5 சொல்லலாமா?
3: கொஞ்சம் வார்த்தையில அப்படி ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி கூட சொல்லலாம். நம்ம அந்த உச்சரிக்கிற விதத்துல வேற என்னலாம் இருக்கு?
2: அதான் சொன்ன பொண்ணு அம்பலம் பலம். அதுக்கு
1: நேரம் முடிஞ்சாச்சு,
3: நேரம் முடிஞ்சு போச்சு.
1: அன்னைக்கு காலையில 5 மணி இருக்குங்கிற மாதிரி அதே 3 பதில் தான் வருது.
3: 3 பதில் தான். சரி ஆமா, நம்ம ஒரு சின்ன கரெக்ஷனோட அம்பு இல்ல பொன்னம்பலம்னு சொல்றோம்ல, சோ அம்பு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு புள்ளிய வச்சு அந்த பலத்துல வந்து பல் சொல்லலாம். அப்புறம் பணம், அதாவது பணம்னு நம்ம மணி இல்ல, நம்ம பணம் பழம்னு சொல்லுவோம்ல, சோ அந்த பணம் அது. சோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா 3 தவிர கூட 3 பிடிச்ச அப்படியே வச்சு சொல்லிடணும். நன்றி நன்றிமா, நன்றிமா.
1: சரி ஓகே. அப்படி கேளுங்க,
3: கேட்டுருங்க, விடாதீங்க.
1: விடுவோமா? விட மாட்டோம்.
2: அதாவது உங்களுக்கு எதாவது ஈஸியா சொல்லுனே
3: சொல்லுங்க.
2: உலகத்திலே பெரிய நரி எது?
1: உலகத்திலே பெரிய நரி. ஓகே, உங்களுக்கு கடை நேரம் தோங்கியாச்சு.
3: பெரிய நரி
2: கடிதம்தான்.
3: பெரிய நரி.
1: நான் க்ளூ கொடுக்கட்டுமா அவங்களுக்கு?
3: பாருங்க அவங்க ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா, க்ளூ குடுக்கறாங்களா? குடுங்க பாப்போம். பீமா பாக்கு பதிலா க்ளூ குடுங்க.
1: ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலனா நம்ம இத தான் தேடுவோம்.
3: டிக்ஷனரி.
1: அதேதான்.
3: ஆக மொத்தத்துல கேள்வி இல்ல இல்ல, கேள்வி கேட்டவங்களும் பதில் சொன்னவங்களும் சேர்த்து வச்சு எனக்கு ஒரு கேள்வி
1: கேட்டிருக்கேன். இப்ப நிகழ்ச்சியில நம்ம பாடல் கேட்க போறோம். குத்து திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.

0: யவனம்.
1: நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு.

0: நாள் தெரியுமா? ஓகே சார், சரி ஓகே. உங்களுக்கு நான் கேள்வி கேட்கட்டுமா? ஆ
1: ஈஸியாக
0: சரி, கேளுங்க.
1: கேளுங்க.
0: கடலில் தோன்றி கடலிலே மறையும், அது என்ன?
1: சூரியன்.
0: சூரியன். ஆ இல்லை,
1: க்ளூ கொடுங்க உங்களுக்கு.
0: அங்கே இருந்து நம்ம கடலில் அதில் தான் விளையாடுவோம்.
1: அப்பதான் எல்லாருந்து கடல
0: கடலை.
1: விளையாண்டுட்டே இருக்காங்க ரம்யா.
0: ஆமாம், கடல்ல தான் அப்படி உருவாகி உருவாகி வரும்.
1: பாருங்க,
0: அவங்க தான் அவங்களுக்கு தெரியாது. நான் சைகை காமிச்சது வந்து மங்களமுக்கு தான் தெரியும். மேலே எழும்பி கீழே எழும்பி மேலே எழும்பி அப்படி வரும்.
1: இதை விட என்ன க்ளூ கொடுக்க முடியும்?
2: அலைய மேடம்,
0: அலையே தான், அதே தான். கடல்லே தோன்றி கடல்லே வரையும். சூப்பராக கண்டுபிடிச்சிங்க சார். சரி ஓகே, இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஆ
2: ஒரு பாட்டு படிக்கிறது என்ன பண்ண மட்டும் தெரியுங்க.
1: ஓ, நீங்க பாட்டு படிக்கிறீங்க, அவங்க படம் சொல்றாங்க.
0: ஆ சரி, நான் முயற்சி பண்றேன், பாடுங்க.
1: சரி
0: சரி.
2: மதுரை அரசாளும் மீனாட்சி பாட்டு மேடம்.
0: மதுரையில் அரசாளும்
2: மீனாட்சி.
1: மீனாட்சி சீர்காழி பாடின பாட்டு இல்லையா? மதுரை அரசாளும் மீனாட்சி.
0: எனக்கு மதுரையில் பறந்த மீன் கொடியை அது மட்டும் தான் தெரியும். சரி, யார் நடிச்சிருப்பாங்க? மதுரை மீனாட்சி அப்படின்னா அந்த படத்துல வந்து ஒன்று மீனாட்சி திருக்கல்யாணம், இல்லாட்சின்னா மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன். இதுல ஏதாவது கரெக்டா?
1: எம்ஜிஆர் படம் அது.
0: அப்பனா மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியனா? சரி சரி ஓகே சார், நேரம் முடிஞ்சாச்சு. நீங்களே
1: நீங்களே பதில் சொல்லிடுங்கிறாங்க.
0: திருமலை தென்குமரி. கோயில் கோயிலா? சூப்பர் சூப்பர்.
1: மதுரையில மீனாட்சி அப்பந்த பாட்டு.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அருமை அருமை சார், நன்றி. ஸோ சூப்பரான ஒரு கேள்வியோட இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். ஜெமினி திரைப்படத்தில் இந்த கேள்வியை தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நிறமாலை 4:44 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில இணைறாங்க நீங்க. வணக்கம். ஓகே, உங்களுடைய இணைப்பு கிடைக்கல. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பொதிகை தும்பிக்கு வந்திருக்கிறீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஓகே,
1: ரொம்ப ரகசியமா பேசுற மாதிரி இருக்கு.
0: அவர் ரொம்ப அமைதியான

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0444-248-6458. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. நேர்களின் நினைவிற்கு, நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் சமூக ஊடக பயன்பாடும் சட்ட பாதுகாப்பும் நேர்முகம் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ மதார் முஹைதீன் அவர்கள். நேர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் கேட்டு தெளிவுபெறலாம். நேரம் மாலை 4:52 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டுட்ருக்கிறீங்க பொதிகை தும்பி. இன்றைக்கி பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நேர்களும் நாங்களும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு ஜாலியாக போச்சு. அதில் இன்றைக்கி யார் வெற்றியாளர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு. வெற்றியாளர்கள் யார் அப்படின்னா வழக்கம் போல் நம்ம நேயர்கள் தான். ஆமாம், இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க வீரபாண்டிய புலிக்குளத்துலேருந்து கணேசன், பரமன்குறிச்சி சுகன்யா, திருப்பூர் ரங்கசாமி, அப்புறம் அம்சாபுரம் அன்பு, கடையநல்லூர் பீமா, மேலச்சேவல் முருகன். நேர்கள் வந்து 8 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள். மங்களம் அவங்க வந்து 3 மதிப்பெண்கள் பெற்று 2 இடத்துல இருக்கிறாங்க. ரம்யா 1 மதிப்பெண் எடுத்து 3rd இடத்துல இருக்கிற, அதனால எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு ரொம்பவே நிகழ்ச்சி ஜாலியாக போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
2: நான் உங்கள் அன்பு சகோதரி மங்களம் ராதாகிருஷ்ணன்.
1: நிறைவான பாடல் கேட்கலாம் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: நேரில் இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சேலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது ஆதார் சேவை மையம் இன்று தொடங்கப்பட்டது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் மாலை 5:03 ஆயாச்சு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் சமூக ஊடக பயன்பாடும் சட்ட பாதுகாப்பும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ மதார் முஹைதீன் அவர்கள். ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ஸ்டார்ட் பீசிங்.

0: நிறம் மாலை 5:16 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் சமூக ஊடக பயன்பாடும் சட்ட பாதுகாப்பும் நேர்முகம் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ மதார் முஹைதீன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம காலையில எந்திரிச்சதுலேருந்து நம்ம வாட்ஸ்அப்ல இருக்காது குட் மார்னிங் அனுப்புறதுலேருந்து நைட்டு குட் நைட் போடுற வரைக்கும் நம்ம வந்து நிறைய சமூக ஊடக பயன்பாடு தான் இப்போ அதிகரிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் அதை நம்ம எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்தணும், அதில் என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கு, அதனால என்னென்ன சட்ட பிரச்சனைகள்லாம் வரலாம், அதை நாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் சார். முதல்ல இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அடிப்படை சட்டங்கள்லாம் என்னெல்லாம் சார்?
1: நம்ம சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறத பொறுத்த மட்டிலும் இப்போ மனுஷன் வந்து தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் ஃபுல்லாக சோசியல் மீடியா தான் உட்காந்துக்கிட்டேன்.
0: ஆமாம்.
1: ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு பார்த்தா என்னென்னமோ சோசியல் மீடியா சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லா சோசியல் மீடியாலையும் பயன்பாடுகள் அதிகரிச்சிருக்கு. இந்த சோசியல் மீடியா என்ன பண்ணிச்சு அப்படின்னா உலகத்தை வந்து ஒரு குட்டி கிராமமாக மாற்றிட்டு, அந்த குட்டி கிராமமாக மாற்றினதுனால இப்போ வந்து தகவல் தொடர்பு, அந்த கருத்துக்கள் பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம் எல்லாமே ரொம்ப எளிதாயிட்டு, ஆனால் அதனால் நிறைய விளைவுகளும் ஆபத்துகளும் அதிகமாயிட்டுன்னு சொல்லலாம். அதுக்கான அது தடுக்கிறதுக்காக சட்டங்கள் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு இந்திய தண்டனை சட்டம் இருந்துச்சு, அது இப்போ பிஎன்எஸ்ஆ கன்வெர்ட் ஆகிட்டு இப்போ இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஐடி ஆக்ட்னு சொல்லுவாங்க 2000, அந்த ஐடி ஆக்டு தான் இந்திய தண்டனை சட்டமும் அந்த ஐடி ஆக்டும் சேர்ந்து தான் இந்த சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்டங்களை ஏற்படுத்துறதுக்கு வழிகொழிச்சு அப்படிங்கலாம். இப்போ சமூக ஊடகங்கள் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. அது கருத்து சுதந்திரம், அந்த கருத்து சுதந்திரத்தை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் சமூக ஊடகங்கள்லேருந்து பொதுமக்களை பாதுகாக்கின்ற ஒரு சட்டமாகும்.
0: ஆமாம் சார். அந்த கருத்து சுதந்திரத்துக்குன்னு சட்டப்படி ஏதாவது வரம்புகள் இருக்குதா? ஏன்னா எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, நான் என்ன கருத்தெல்லாம் பதிவிடலாங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு.
1: கண்டிப்பாக மேடம், கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு பொதுமக்களுக்கு வழங்கிய அடிப்படை உரிமை. அந்த செக்ஷன் 19 சொல்லுவாங்க, அரசியலமைப்பு பிரிவு 19 பொதுமக்களுக்கான கருத்து சுதந்திரம், அது பேச்சாக இருக்கலாம் எழுத்தாக இருக்கலாம், அந்த கருத்து சுதந்திரத்துக்கு வந்து எல்லை இல்லாத அளவுக்கு நிறைய லிமிட்டேஷனை ஃப்ரீ பண்ணி விட்டுக்கிறாங்க. ஆனால் எது வரைக்கும் அப்படின்னா என்னுடைய மூக்கத்தொடு விரல் வந்து அடுத்தவங்களுடைய மூக்கை தொடக்கூடாது, மூக்கு கிட்ட வரைக்கும் போகலாம், அந்த நோஸை தொடக்கூடாது, அதுதான் அந்த கருத்து சுதந்திரத்தை லிமிட். ஆனால் இந்த இப்போ சோசியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி.

0: புரியுதா? ஆனால்
1: ம்
0: அதை தடுக்கிறதுக்காகவும் கட்டுப்படுத்துறதுக்காகவும் நிறைய சட்டங்களை
1: ம்
0: இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு.
1: நான் ஏதாவது ஒரு கருத்தை தான் சொன்னேன், நான் ஏதாவது ஒரு மெசேஜை தான் ஃபார்வர்ட் பண்ணேன், அப்படிங்கிற சமயங்களில் எனக்கு ஏதாவது அதில் ஏதாவது சட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: நிறைய வாய்ப்பு இருக்குது மேடம். காப்பிரைட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது தனிநபர் உரிமை. இந்த காப்பிரைட் ஆக்ட் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்தை நான் வெளியிடுதேன், அந்த கருத்துக்கு நான் வந்து உரிமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கும்போது அதே கருத்தை வந்து இன்னொருத்தர் வெளியிட்டாருன்னு வச்சுங்களேன், என்னுடைய காப்பிரைட், அந்த காப்பிரைட் ஆக்டை பாதிக்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்.
1: ஆமாம்
0: ஒரு
1: ஆமாம்
0: சின்ன எக்ஸாம்பிள் வந்து, நான் வந்து சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் பின்னாடி ஸ்க்ரீனில் ஐபிஎல் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு,
1: ஆ
0: எங்கள் வீட்டு டிவியில் மேட்ச் ஓடுது,
1: ஆமாம்
0: நான் அந்த மேட்சை பார்க்கல, நான் முன்னாடி உட்காந்து டிவியில் மொபைல் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், அது காப்பிரைட்டில் வரும். நான் வந்து இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் போட்டாலோ அல்லது வீடியோ போட்டாலோ நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஐபிஎல் மேட்சை பற்றி பேசலை, ஏன் பின்னாடி ஸ்க்ரீனில் பின்னாடி வந்து டிவி சிறுசாக ஓடுனா கூட காப்பிரைட் ஆக்ட் வரும்.
1: ஓ சரி
0: அந்த
1: சரி
0: காப்பிரைட் ஆக்ட் வரக்கூடியதை எது கட்டுப்படுத்துதுன்னா இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் தான் கட்டுப்படுத்துது. 2006 அப்புறம் இந்த சட்டங்களை வந்து நிறையா மேம்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்புனாலோ அல்லது அவதூறு பரப்புனாலோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சட்டம் வலிமையாக இருக்குது.
1: ஓகே சார், தொடர்ந்து நம்ம பேசலாம், அதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம்.
0: கண்டிப்பாக.

0: நிறமாலை 5:24 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆலோசனை நேரம். இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில சமூக ஊடக பயன்பாடும் சட்ட பாதுகாப்பும் குறித்த ஆலோசனைகள் வழங்குறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க வழக்கறிஞர் ஐ மதார் முஹைதீன் அவர்கள். நேரிலே உங்களுக்கு ஏதாவது இதுல கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0462 அப்படிங்கிற நெல்லின் முன் இணைப்பு சேர்த்து 2561132 அப்படி இல்லைன்னா 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். நம்ம அந்த போலி செய்திகளை வந்து சமூக ஊடகங்களில் பயன்படுத்துகிறாங்க, அதை பரப்புறதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சார். அதில் இப்போ நம்ம ஃபேக் நியூஸ் அப்படின்னு தெரிஞ்சு பகிர்றாங்க சில பேர். சில பேர் நம்ம தெரியாமல் நம்ம வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். உண்மையை விட இந்த மாதிரி பொய் தான் அதிகமாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த விஷயங்களை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம்? அதில் நான் ஃபார்வர்ட் பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது இந்த போலி செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா?
1: அதான் மேடம், உண்மைக்கு ஒரு ஜோடி கால் அப்படிம்பாங்க, ஆனால் பொய்க்கு வந்து 1 கோடி கால் அப்படிம்பாங்க. உண்மை வந்து வெளியே வர்றதுக்குள்ள பொய் உலகத்தையே சுற்றி வந்துருவாங்க. அது மாதிரி இந்த அவதூறும் வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து அதிகமாக பரப்பப்படுது. ஒரு செய்தி உண்மையா பொய்யான்னு தெரியாமலேயே வந்து அது அதிகமாக பகிரப்படுவது பிஎன்எஸ் ஆக்டில் செக்ஷன் 356 தண்டனைக்குரிய குற்றமாகும். எனக்கு தெரியாதுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் அந்த செம்பை எடுத்து திருடிட்டு நான் இல்லைன்னு சொன்ன மாதிரி தான், திருட்டு தான். அது வந்து தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் அவதூறு பரப்புறதுக்கு உடந்தையாக இருந்தால் அல்லது ஒரு போலியான ஒரு செய்தியை பரப்புனா இந்திய தண்டனை தடை சட்டப்படி பிகினஸ் இந்த 356 வந்து அது பனிஷபிள், கிட்டத்தட்ட அவங்க ரிமாண்ட் கூட பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: அதனால எந்த ஒரு செய்தியும் உண்மையானதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பகிர்றது ரொம்ப நல்லது இல்லைங்களா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: சரி, இந்த மாதிரி வதந்திங்களை பரப்புறவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க அந்த ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு, அந்த அளவுக்கு போகலனால வேற என்னென்ன தண்டனைகளாக?
1: கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணுவாங்க மேடம். சிறை தண்டனை அப்படிங்கிறது தான் வந்து அதிகபட்ச தண்டனை. ஏன்னா இது வந்து ஒரு அவதூறுங்கிறத வந்து ரொம்ப கடுமையாக சங்க இலக்கியங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப தமிழ் சமூகம் வன்மையாக எதை கண்டிச்சிருக்குன்னா அந்த அவதூறை கண்டிச்சிருக்கு. குறிப்பாக நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, அவதூறு பரப்பி ஒரு மனிதனுக்கு இழுக்கு ஏற்படுத்துகிறவர் கழுதையினுடைய அந்த மாமிசத்தை சாப்பிடக்கூடிய அளவுக்கு எல்லா சமூகங்களும் எல்லா மதங்களும் அவதூறு பரப்புறத வன்மையாக கண்டிச்சிருக்கு. அதுவும் தமிழ் சமூகம் வந்து இந்த அவதூறு பரப்பக்கூடாது அப்படிங்கிறத சங்க இலக்கியங்கள் நிறைய சொல்லியிருக்கு. அதனால் நம்ம கையில் ஃபோன் இருக்குங்கிறதுனால ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா உடனே அடுத்த ஆளுக்கு ஷேர் பண்ணுறது, 10 குரூப்பில் போடுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை வரக்கூடிய ஒன்றுன்னு தெரிஞ்சால் யாரும் செய்ய மாட்டாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, தெரியாமல் தான் நம்ம ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட செய்தி நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய செய்தியை தவிர வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே முழுக்க முழுக்க அது உண்மைக்கு மாறாக தான் இருக்கும். நம்ம வந்து அதை நம்பிட்டு அதை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா 2023 ஏதோ இடத்துல வெள்ளம் வந்திருக்கும், அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நேற்று வந்த மாதிரி பெரும் வெள்ளம் அப்படின்னு போட்டுக்கிட்டு
0: இருப்பாங்க.
1: அங்கே எங்கேயோ துபாயிலேயோ சிங்கப்பூர்லேயோ உட்காந்துட்டு இருந்தால் ஐயோ நம்ம ஊரில் வெள்ளம் வந்துட்டேன்னு சொல்லி அவருக்கு ப்ரெஷர் கூடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மறைமுக விளைவுகளை வந்து இந்த அவதூறு ஏற்படுத்தி விட்டுரும். அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு செய்தியை வந்து தெரிந்த செய்தியை அதுக்கு நம்பகமான செய்தியாக இருந்தால் மட்டும் பகிரணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பகிரக்கூடாது. அப்படி பகிராமல் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு சட்டப்படி ஒரு பாதுகாப்பு அளிக்கும்.
0: ஓகே, நிச்சயமாக. எங்கேயோ நடந்த ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு அது இப்போ தான் நடந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிடுவோம், அதை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணும்.
1: கண்டிப்பாக.
0: ஓகே சார், இந்த மாதிரி நம்ம சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக பகிரக்கூடியது எது அப்படின்னா நம்ம வந்து புகைப்படங்களை, நம்மளுடைய ஃபோட்டோவாக இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்கள ஃபோட்டோவாக இருக்கலாம், அதெல்லாம் நம்ம பதிவிடுறோம், வீடியோவும் பதிவிடுறோம். இந்த மாதிரி ஒருத்தவனுடைய புகைப்படத்தையோ இல்லை வீடியோவையோ அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நாம் பதிவிடுறோம் அப்படின்னா அது சட்டப்படி குற்றமா?
1: கண்டிப்பாக குற்றம் தான் மேடம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சமூக ஊடகங்கள் வந்து அதிகமான ஒரு தாக்கத்தை வந்து இளைய சமுதாயத்தை ஏற்படுத்தியிருக்கு. பள்ளி மாணவர்களும் சரி, கல்லூரி மாணவர்களும் சரி, கல்லூரிக்கு வந்து நோட் புக் எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக மொபைல் இருக்குது. இப்போ எல்லா கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லேயும் பார்த்தா இன்ஸ்பெக்ஷன் டயத்தில் அவ்வளோகான மொபைல் சிக்குது. ஸ்கூல் பசங்களையும் மொபைல் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த மொபைலுடைய செயல்பாடுகள் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு விவரம் தெரியல. ஒரு புகைப்படத்தை எடுத்துருந்தாங்க, ஒரு ஆளோட அனுமதி இல்லாமல் அவரது புகைப்படத்தை எடுத்தாலே நம்ம தப்பு. ஒரு பொதுவெளியிலையோ, பஸ் ஸ்டாண்ட்லேயோ, ரயில்வே ஸ்டேஷன்லேயோ, அல்லது எந்த ஒரு

0: இடத்துலையோ எனக்கு சம்பந்தப்படாத ஒரு நபரை நான் புகைப்படம் எடுத்தேன்டா, அவர் வந்து என் மேலே வழக்கு பதியலாம். எதுக்காக என்னை புகைப்படம் எடுத்தேன்னு சொல்லி கேட்டு வழக்கு பதியலாம். அது பிகினஸ் ஆக்டில் வந்து தண்டனைக்குரிய குற்றமாக இருக்குது. புகைப்படம் எடுக்கிறதே தப்புங்கும்போது எடுத்த புகைப்படத்தை பகிர்றது வந்து அது அதை விட பெரிய தப்பு. ஆனால் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விபத்து நடந்தாலும் சரி, அல்லது ஒரு திருட்டு நடந்தாலும் சரி, என்ன எதுன்னு தெரியாமல் கையில் கிடச்ச மெசேஜ் அனுப்புனா தான் உங்களுக்கு தூக்கமே வருங்கிற மாதிரி எல்லோரும் ஒரு மூடில் வந்துட்டாங்க. வைரல் வைரல்ங்கிற பேரில் வந்து எல்லா ஃபேக் நியூஸையும் பரப்பிட்டு தான் மறுவேளை பார்க்குறாங்க. கையில் கிடச்சது அப்படின்னா பரப்பிட்டு தான் அது மில்லியன் வால் ஃபாலோவர்ஸ் போகுதாங்கிற மாதிரி, வியூஸ் போகுதாங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. முதலெல்லாம் யாராவது கீழே விழுந்தா ஓடி போய் தூக்குவாங்க, இப்போ மொபைலில் தூக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு
1: இருக்கிறாங்க.
0: அந்த அளவுக்கு மக்களுடைய மென்டாலிட்டியை இந்த சோசியல் மீடியா வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு.
1: அதுவும் சரிங்க சார். இப்போ நம்ம தனிப்பட்ட தகவல்களை நாம் பகிரும்போது நாம் எந்தெந்த விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது?
0: தனிப்பட்ட தகவல்களை பரவுறது அப்படிங்கிறது வந்து நிறுவனங்களுக்குமே அரசு நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கு. இப்போ ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், அந்த நிறுவனங்கள் எல்லாம் நம்ம இந்திய நாட்டு நிறுவனங்கள் கிடையாது, அயல் நாட்டு நிறுவனங்கள். அந்த அயல் நாட்டு நிறுவனங்களுக்கு வந்து ஒரு பயனாளி வந்து பயன்படுத்துகிறாருன்னா அவருடைய தகவல்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சட்டம் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் இருக்குல்ல, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், நான் வாட்ஸ்அப்பில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், என்னுடைய தனிப்பட்ட தகவல்களை வந்து கொடுத்து தான் அக்கௌண்டே ஓப்பன் பண்ணியிருப்பேன். என்னுடைய தகவல்களை பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து அந்த நிறுவனத்துக்கு இருக்குது. ஒருவேளை என்னுடைய தகவல்களை வந்து அது பரிமாறிச்சு அடுத்த கம்பெனிக்கு விற்றுட்டாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தின் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்திய அரசுக்கு அனுமதி இருக்குது. இப்போ வெளிநாட்டு நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. 2020 வந்து சில செயலிகள்லாம் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டுச்சு. இந்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் நாட்டு மக்களுக்கு எங்கள் நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்தியிருக்கோம், இதுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வந்தீங்கன்னா மட்டும் உங்களுடைய அந்த செயலியை இந்தியாவில் நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னாங்க. அதில் கூகுள் மட்டும்தான் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஒத்துக்கிட்டு வந்துச்சு. வாட்ஸ்அப்லாம் வந்து இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து வழக்கு போட்டுக்கிறாங்க.
1: ஓகே சார், இப்போ என்னுடைய தகவல்களை வச்சு என்ன போலவே ஒரு ஃபேக் அக்கௌண்ட் உருவாக்கிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட் இருக்கிறது வந்து எந்த வகையான ஒரு குற்றம்? நான் அதில் வந்து எப்படி வந்து என்னை பாதுகாத்துக்க முடியும்?
0: மேடம் வந்து விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் மேடம். சைபர் கிரைம் அப்படின்னு தனியாக ஒரு செல் வச்சிருக்கிறாங்க. அந்த சைபர் கிரைம் அஃபென்ஸுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் வந்து சைபர் கிரைம் வந்து மிங்கிள் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. எந்தெந்த தண்டனை சட்டத்தில் என்ன பனிஷ்மெண்ட் இருந்துச்சோ அதை சைபர் கிரைமும் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. நான் வந்து என்னுடைய படத்தை வந்து மார்பிங் பண்ணிட்டாங்க, மார்பிங் பண்ணி சோசியல் மீடியாவில் போட்டாங்க அப்படின்னா அது சம்மந்தமாக நான் சைபர் கிரைமில் ஃபோன் தகவல் தெரிவித்து புகார் பதிவு செய்த உடனேயே 24 மணி நேரத்தில் அந்த புகைப்படம் நீக்கப்பட்டுரும். நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், நான் வந்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவசியம் கிடையாது, ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். சைபர் கிரைம் அதுக்காக ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க, 1-9-0-8 ஒரு நம்பரு. அந்த எண்ணில் புகை டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த சைபர் கிரைமுடைய வெப்சைட்டில் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நம்ம எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கோம், மிரட்டப்பட்டிருக்கோம், அது சம்மந்தப்பட்ட எல்லா புகார்களையும் நம்ம சைபர் கிரைமில் தெரிவிச்சுண்டா அவங்க நேஷனல் போர்ட்டல் வச்சுருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த இந்தியா முழுமைக்குமான ஒரு நேஷனல் போர்ட்டல் வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து அந்த புகாரை பதிவேற்றம் பண்ணிடுவாங்க. அப்படி புகாரை பதிவேற்றம் பண்ணும்போது நாம் பாதுகாக்கப்படுவோம். நம்ம வந்து பயப்படக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது. நம்முடைய அக்கௌண்ட்ஸ் விவரங்களை, நம்முடைய தனிப்பட்ட விவரங்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். ஒருவேளை தகவல் திருடப்பட்டாலோ அல்லது நம்மளுடைய தகவல்களை எடுத்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்மளை மோசடி பண்ண வச்சாங்களோ கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது. அது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நம்முடைய ஒரு இன்ஃபர்மேஷன் கண்காணிப்பு நிலையம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இமிடியட்டாக புகார் கொடுத்துட்டேன்டா, மற்ற வேலையை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. சைபர் கிரைம் ஆக்ஷன் பிரகாரம் நடவடிக்கை எடுத்துருவாங்க.
1: ஓகே, சைபர் கிரைம் அவங்கள நம்ம எங்கே போய் அணுகலாம் சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா?
0: சைபர் கிரைமுக்கு வந்து எல்லா ஊர்லேயும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம ஆன்லைனில் புகார் கொடுத்துட்டு அங்கே போனால் அதுக்கான எல்லா இதையும் சொல்லுவாங்க. பண மோசடிகள் வந்து நிறையா, சைபர் கிரைம்ல பண மோசடி, அப்புறம் இந்த மாதிரி ஆபாசமா பகிர்றது, அப்புறம் மிரட்டப்படுறது, அந்த குற்றங்களை பொறுத்து மணிய அந்த பணம் சம்பந்தப்பட்ட மோசடினா அதை தனியாக விசாரிப்பாங்க. பணம் லாஸ் இல்லை, வேறு வகையான மன உளைச்சலை உண்டாக்கி இருக்கிறாங்க, நேமை டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை தனியாக விசாரிப்பாங்க. மொத்தத்தில் வந்து அவங்க ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அங்கே உள்ள போலீஸு. சைபர் கிரைம் போலீஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட உலகளாவிய குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல தொழில்நுட்ப உடனாக இருப்பாங்க. நாம பண்ணக்கூடிய மொதல் தவறு வந்து அவங்களை அணுக மாட்டோம். ஒரு சம்பவம் நடந்த உடனே
1: என்ன பண்ணணும் தெரியாது.
0: நீதிமன்றத்தையும் நடத்திடுறாங்க, போலியா போலீஸ் ஸ்டேஷனு, போலியா கோர்ட்லாம் வச்சு டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பணத்தை எடுத்துட்டேன்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாம என்ன பண்றோம்?

0: நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன் அலைய முடியுமா, நம்மளை பத்து திரும்ப திரும்ப கூப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு
1: பயந்தர்
0: போய் புகார் கொடுக்காமல் இருந்திருந்தாங்க. நாம் போய் புகார் கொடுத்தா, நம்ம புகார் வந்து பதிவு செய்யப்பட்டவிட்டால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும், நமக்கு தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம செய்ய வேண்டியது, என்னுடைய தனிப்பட்ட தகவல்கள் அவதூறாக பரப்பப்பட்டாலோ அல்லது எங்கிட்டருந்து பணத்தை ஏமாற்றி ஆன்லைன் மூலமாக மோசடி மூலம் வாங்கிட்டாலோ தயங்காமல் புகார் கொடுக்கறது தான் நான் பண்ண வேண்டிய முதல் வேலை.
1: சரிங்க சார், இப்போ ஒரு நேயர் வந்துட்டாங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்மா, ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்த்.
1: வணக்கம் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
2: அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாம் நிறைய இப்ப பேஸ்புக்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி சர்க்கரை வியாதிக்கு எப்படி மருந்து அப்படி நிறைய டாக்டர்களாவே வராங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது
0: நீங்க எல்லாமே ரிப்போர்ட் தான் அடிக்கணும். அதாவது நீங்க வந்து ஒரு மருத்துவர் அல்லாதவர் வந்து மருத்துவ தகவலை பகிரவே கூடாது.
1: ஓகே, அவங்களோட இணைப்பு ஏதோ தெளிவாக இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள்.
0: அதாவது மருத்துவம் சம்மந்தப்பட்ட தகவல்களை வந்து ஒரு டாக்டர் தான் பகிர முடியும். அது மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு டாக்டர் தான் மருத்துவம் சம்மந்தப்பட்ட தகவல்களை பகிர முடியும். ஆனால் இங்கே என்ன நினைக்கிறாங்க, வெள்ளைக்கோட்டை போட்டு யாருனாலும் நம்ம மெடிக்கலை பற்றி பேசிடலாம், நம்ம தீர்வு சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, பட் அவங்க காமெடிக்கு பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்யணும், இது வந்து இதை நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுக்காதீங்கன்னு சொல்லணும், பட் ஆனால் எடுக்காதீங்கன்னு சொல்கிறது கட்டாயிரும். அதனால் அவங்க பேர் உண்மைன்னு நினச்சிட்டு எடுத்துருவாங்க. அதனால் பொதுவாகவே அது வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட இந்த ரீல்ஸு அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா முதல்ல அவர் மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவராங்கிறத முதல்ல பார்க்கணும். அப்படி மருத்துவராக இல்லாத பட்சத்தில் நீங்கள் லோக்கல் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் டாக்டரே இல்லை, ஆனால் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுவும் சட்டப்படி தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாகும்.
1: சரிங்க, இப்போ நம்ம வந்து அந்த ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மோசடிகள் அதுக்கு எல்லாத்துக்கும் சைபர் கிரைம் அணுகலாம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, எந்தெந்த விஷயங்களுக்கு சைபர் கிரைமை தவிர்த்து நம்ம சட்ட ரீதியாக போகலாம்?
0: சைபர் கிரைம் வந்து அந்த பண மோசடிக்காகவோ அல்லது தொழில்நுட்ப ரீதியாக நம்ம ஏமாற்றப்பட்டிருந்தாலோ சைபர் கிரைமுக்கு போகலாம். சைபர் கிரைம் இல்லாமல் டிஃபர்மேஷன், என்னை பத்தி தப்பான ஒரு கருத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவதூறு வழக்கு தாக்கல் பண்ணலாம். அவதூறு வழக்கு தாக்கல் பண்ணும்போது நம்ம லோக்கல்ல ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உண்மைக்கு மாறான ஒரு தகவல் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி லோக்கல் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணா அங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதையும் தாண்டி உரிமையல் நீதிமன்றத்திலையும் குற்றவியல் நீதிமன்றத்திலையும் நம்ம வந்து சூட் ஃபைல் பண்ணலாம். உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து எனக்கு 15 கோடித்தா நற்பயிருக்கு கலங்க விளைவிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கிளைம் கேட்கலாம். குற்றவியல் இதுபடி நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க முடியும்.
1: ஆமாம், இப்போ நம்ம என்ன உணர்ச்சிகள்னாலும் டக்கு டக்குன்னு வெளியிட்டுருந்தோம். என்ன இவங்க இப்படி ஒருத்தவங்க திட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிடுறோம். ஆனால் அந்த இடத்துல பிரச்சனை வந்து நம்ம மேலே கூட இருந்திருக்கலாம். நம்ம யாராவது ஒருத்தங்களை இவங்களால தான் எனக்கு இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம அவங்களையும் சேர்த்து அந்த சமூக ஊடகத்துக்குள்ள அவங்கள பற்றி நம்ம நம்மளை அறியாமலே அவதூறு பரப்புற மாதிரி தானே. அந்த
0: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக அது நிறைய டிஃபர்மேஷன் வந்து நிறைய நமக்கு நம்மளை அறியாமலே பண்ணிக்கிட்டு இருப்போம். சமூக ஊடகங்கள் வந்து சுவர்களுக்கும் தான் காதுகள் இருக்கு இருக்குமாங்கல்ல, அது எந்த அளவுக்கு உண்மைன்றா இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, யார் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் சரி உடனடியாக வைரல் ஆயிடுது. உடனடியாக வைரல் ஆனவுன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை போய் திரும்ப திரும்ப போய் பார்க்குறாங்க. அது பொய்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து சிரமப்படுத்தி விட்டுருதாங்க.
1: ஆமாம், இப்போ என் பேர் நான் தான் வந்து இப்போ என்னை பற்றி ஒருத்தங்க திட்டி வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா என் மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனால் என்னை பற்றி நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸில் நிறைய திட்டி திட்டி சொல்கிறாங்கங்கிறப்போ அதை நான் வந்து எப்படி அதை அணுகலாம்?
0: சமீபத்தில் நான் ஒரு வழக்கு பார்த்தேன். என்ன வழக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் காமௌண்ட் சுவரில் ஒரு சின்ன விரிசல் வந்திருக்கு. புதிதாக கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய காமௌண்ட் சுவரில் ஒரு சிறிய கீரல், அது வெயில் அடித்தா மழை அடித்தா கண்டிப்பாக வரதான் செய்யும். அந்த கீரலை வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறாங்க சமூக ஊடகங்களில், தரமில்லாத கட்டிடங்கள், இந்த பள்ளி வந்து தரம் இல்லாமல் இருக்குது, இதை எப்படி கல்வித்துறையான ஆய்வு செய்யணும்னு சொல்லி போட்டு வீடியோ போடுறாங்க. வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு. ஆக்சுவலாக வந்து பள்ளிக்கூடத்தில் உள்ள குழந்தைகளை வீடியோ எடுக்கிறது அஃபென்ஸ்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம், குழந்தைங்களா
0: எடுக்குது அஃபென்ஸு. ஆனால் பள்ளிக்கூடத்தினுடைய காமன் சூழலையும் அந்த குழந்தைகள்லாம் நினைக்கிறாங்க, அந்த வீடியோ அப்படியே ரொம்ப வைரலாக சேராகிட்டு இருக்கு. அப்போ நான் கூப்பிட்டு சொல்கிறேன், உங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய காமன் சூருக்கு வெளியே நின்று ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க, இது சம்மந்தமாக நீங்கள் இம்மிடியட்டாக சைபர் கிரைம் தகவல் தெரிவித்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நடவடிக்கை எடுத்தாங்க. அப்புறம் நிறையா ஃபால்ஸான கம்ப்ளைண்ட்ஸ் அதுவும் இந்த ஆன்லைன் மூலமாக பரப்பப்படும்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: இங்கே ஒரு ஜங்ஷனில் ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலு, அதுவும் பழமையான ஹோட்டலு, அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆன்லைன் சொல்லிட்டாங்க, அந்த ஹோட்டல் பில்டிங்கே ஆடுது அப்படின்ட்டாங்க. நடந்து போனாலே பில்டிங் ஆடுது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்தோம், அங்கே ஃபுல்லாமே இன்ஜினியர்ஸோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி தர சர்டிஃபிகேட் எல்லாத்தையும்

0: வாங்கி வச்சுருந்தாங்க. அதிர்வுகள் இருந்துச்சு. அதிர்வுகள் எதுக்கு இருந்துச்சுன்னா பக்கத்தில் மேம்பாலத்தினால அதிர்வுகள் இருந்துச்சு. ஆனால் இங்கே சோசியல் மீடியாவில் என்ன போட்டாங்க, அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா அந்த பில்டிங் அதிருது, பில்டிங்கே ஆடுதுன்னு அப்படியே பரப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் கார்பரேஷன் வந்து போய் பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் விசாரித்து தீர்வு சொன்னாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பொய்யான தகவல்களை உண்மை மாதிரி நம்ப வச்சு பரப்பிடுறாங்க.
1: ஆமாம்,
0: அது பரப்பும்போது அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு அது பெரிய விளைவுகளை, நிறைய விளைவுகளை அது உருவாக்கி விடுறது. நிறைய விளைவு உருவாக்கும் போது அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றது. இப்போ குறிப்பாக சொல்லவேனா மருத்துவமனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேசன்னு வருவாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு தவறு நடக்க தான் செய்யும். பட் ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு 9,000 பேரை காப்பாற்றியிருப்பாங்க, அது எல்லாம் போயிடும். அந்த ஒரு நபருக்கு ஏதாச்சும் தப்பு நடந்திருக்கும்ல, அதை எடுத்து உடனே வைரல் பண்ணி விடுறது, அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் தெரியாமே, சட்டம் தெரியாமலே பண்ணிருந்தாங்க. நம்ம ஃபோனு, நம்ம கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு, நம்ம உடனே பரப்பிடுவோம்னு சொல்லிட்டு எடுத்து பரப்பிடுறாங்க. ஆனால் சட்டம் வந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா யார் படம் பிடிச்சாங்களோ, யார்

0: தப்பு நடந்திருக்கும்ல, அதை எடுத்து உடனே வைரல் பண்ணி விட்டுறது, அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் தெரியாமே சட்டம் தெரியாமலே பண்ணிருந்தாங்க. நம்ம ஃபோனு, நம்ம கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு, நம்ம உடனே பரப்பிடுவோம்னு சொல்லிட்டு எடுத்து பரப்பிடுறாங்க. ஆனால் சட்டம் வந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா யார் படம் பிடிச்சாங்களோ, யார் ஷேர் பண்ணாங்களோ, அம்முட்டு பேரையுமே கூப்பிட்டு விசாரித்து தான் நடவடிக்கை எடுக்கும். சட்டத்தின்படி தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து நடந்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது.
1: கண்டிப்பாக ஒருத்தங்க மேலே ஒரு அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னா அதை பார்த்து அவங்க வந்து ரொம்ப பயந்து போயிடக்கூடாது. கண்டிப்பாக அதை நம்ம சட்ட ரீதியாக அணுகலாம்,
0: சட்ட ரீதியாக அணுகலாம்.
1: கண்டிப்பாக சார், இப்போ நீங்கள் குழந்தைங்களை பற்றி சொல்லும்போது, இப்போ எல்லாருமே குழந்தைங்களோட புகைப்படங்களை சமூக ஊடகங்களை பகிர்றதா செய்கிறாங்க. குறிப்பாக பெற்றோர்களும் அவங்களோட குழந்தைங்களோட புகைப்படங்களாகட்டும் வீடியோக்களாகட்டும் பகிர்றாங்க. இதில் இந்த மாதிரி குழந்தைங்களோட புகைப்படங்களை பகிர்றதுல ஏதாவது சட்ட வரம்புகள் ஏதாவது இருக்குதா? இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பதிவிடலாம், இதெல்லாம் நீங்கள் பதிவிடக்கூடாது அப்படி ஏதாவது இருக்குதா?
0: இல்லை, அப்படிலாம் கிடையாது மேடம். அதாவது 18 வயசுக்கு மேலே தான் சமூக ஊடகங்களே பயன்படுத்தணும்.
1: பொதுவாக சொல்லுவோம்,
0: பொதுவாக அதாவது பெட்டி கடையில் வந்து பீடி சிகரெட் வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்கல்ல, 18 வயது குறைந்தவர்களுக்கு பீடி சிகரெட் விற்கணும்னு வச்சிருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி 18 வயது நிறைவடைந்தவர்களுக்கு தான் சமூக ஊடகங்களே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாவுடைய ஆக்டு. பட் அந்த ஆக்ட் யாருமே தெரில. இப்போ பிறந்த குழந்தைந்து எல்லாமே கையில் ஃபோனு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு
1: இருக்கிறாங்க.
0: ஆண்ட்ராய்டு வந்து அந்த காலகட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கு, சரிங்களா? நாம் வந்து குழந்தைகளை வந்து 18 வயசுக்கு மேலே தான் மொபைலே கையில் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து சட்டத்தின்படி அவங்க வந்து இளவர்கள், ஜுனைலாக இருப்பாங்க. அவங்க ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா அதுக்கு யார் பனிஷ்மெண்ட்டை பெறணும்னா பெற்றோர் தான் பெறுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து அந்த சோசியல் மீடியாவுக்குள்ளேயே வரக்கூடாது. ஆனால் எல்லா குழந்தையும் சோசியல் மீடியா வந்திருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. பட் ஆனால் நிறைய ஊடகங்கள் வந்து 18 வயது நிறைவடைந்தவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி போட்டுதான் அவங்கள உள்ளே அனுமதிக்கும். அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் வந்து இந்த சமூக ஊடகங்களால் என்ன தீமை அப்படின்னா, மாணவர்கள், குழந்தைகள் அதிகமான பேர் அந்த கண் சுருக்க நோயால் பாதிக்கப்படுறாங்களாம்.
1: இப்போ
0: சமீபத்தில் ஒரு கண் மருத்துவமனைக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு மூத்த மருத்துவர் வந்து ரொம்ப கவலையோட சொன்னார், எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் திருநெல்வேலி நம்பர் 1 ஹாஸ்பிட்டல், எங்களுக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது, எங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸ் வந்து இப்போ நிறையா 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க அதிகமாக வராங்க, குறிப்பாக மாணவர்கள் வராங்க, அவங்களுக்கு வந்து 45 வயசு 50 வயசில் வரக்கூடிய அந்த கண் சுருக்க நோய் வந்து 15 வயசுலேயே வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த சோசியல் மீடியா, மொபைலை கையில் கொடுத்துருந்தாங்க, அவங்க கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 15 மணி நேரம் அந்த ஃபோனை பார்க்குறாங்க, அதனால அந்த கண்கள்லாம் வந்து சோர்வடைஞ்சி கண் சுருக்க நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த இதை கேட்டதுக்கப்புறம் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு அந்த ஃபோன் கொடுக்கக்கூடிய நேரத்தை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். 1 மணி நேரம் தான் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். நேயர்களுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கடா, நீங்கள் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினச்சி உங்களுடைய ஃபோனை கொடுக்காதீங்க. நிச்சயமாக இந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. நாளைக்கு தீராத ஒரு கண் நோயில் கொண்டு இந்த சந்தோஷம் அவங்கள விட்டுரும் அப்படிங்கிறதுனால அந்த செல்ஃபோனுடைய பயன்பாடுகளை, சமூக ஊடகத்தினுடைய பயன்பாடுகளை குடும்பம் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்கள், கட்டுப்படுத்துங்க. அப்படி கட்டுப்படுத்துறது தான் அவர்களுடைய எதிர்காலத்துக்கும் நம்ம தேசத்துடைய எதிர்காலத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது.
1: ஓகே சார், இப்போ ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம பேசலாம். நேர்களே, பென்சில் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேரடியை தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6
2: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: நிறமாலை 5:48 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆலோசனை நேரம். இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் சமூக ஊடக பயன்பாடும் சட்ட பாதுகாப்பும் இது குறித்து நம்மிடையே விளக்கங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வழக்கறிஞர் ஐ மதார் முஹைதீன் அவர்கள். சரிங்க சார், இப்போ ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கறத அவங்ககிட்ட கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
1: இப்போ சார் வந்து சொன்னாங்க சமூக ஊடகங்களால நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தா நம்ம சைபர் கிரைம் போர்ட்டல்ல நடக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு கண்டினியூஷனா நமக்கு வந்து இந்த சமூக ஊடகங்களால நமக்கு குரோத்தும் இருக்கு. அந்த சமூக ஊடகத்துல வச்சு நம்ம எப்படி குரோத் ஆக அப்படிங்கறத சார் சொன்னா நல்லா இருக்கும்.
2: சமூக ஊடகங்களால தீமைகள் மட்டும்தான் இருக்கு, நான் சொல்லல, நிறைய நன்மைகளும் இருக்கு. ஒரு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகட்டும், அல்லது தகவல்களை வந்து ஷேர் பண்றதாகட்டும், எல்லாத்தையுமே எது சாத்தியப்படுத்திருக்குண்டா, அது வந்து இந்த சோசியல் மீடியா தான் சாத்தியப்படுத்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து எது வைரலாகி விட்டுச்சு அப்படின்னா சோசியல் மீடியா
1: தான்.
2: நொடி பொழுதுல உலகம் முழுமைக்கும் ஒரு தகவலை கொண்டு சேர்த்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து சேவ் ஃபார் மித்ரான்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கும், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. 2.5 கோடி அந்த குழந்தைக்கு ஒரு மரபணு சார்ந்த ஒரு நோய்க்காக தேவைப்பட்டுச்சு. ஒரே ஒரு

0: ஹேஷ்டேக் தான். அந்த குழந்தைக்கு வசூலான தொகை எவ்வளோ தெரியுமா? 7 கோடி ரூபா வசூலாச்சு. அது எது சாத்தியப்படுத்துச்சுன்னா அது சமூக ஊடகங்கள் தான் சாத்தியப்படுச்சு. சாத்தியப்படுத்தினால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதாவது நன்மை சார்ந்த விஷயங்களாகட்டும், அல்லது தாமிரபரணியை பாதுகாக்கிறது, நகரங்களை தூய்மைப்படுத்துறது, மரங்களை வளர்க்குறது, அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை வந்து எது எடுத்துகிட்டு போகுதுன்னா அது வந்து இந்த சமூக ஊடகம் தான் எடுத்துகிட்டு போகுது. குறிப்பாக அந்த போதை ஒழிப்புக்கு வந்து சமூக ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய பங்காற்றிக்கிட்டு இருக்குது. இந்த அது நிறைய இளைஞர்கள் வந்து அந்த போதை கலாச்சாரத்துலலாம் மூழ்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த மராத்தான் மாதிரி இந்த உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களை ஃபுல்லாக எது முன்னெடுக்கு அப்படின்னா இந்த சமூக ஊடகங்கள் தான் முன்னெடுக்கு. அப்படி முன்னெடுக்கக்கூடியவங்களுக்கு நிறைய சட்ட பாதுகாப்பை சட்டமும் இந்த அரசும் தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் சமூக ஊடகங்கள் தீமைன்னா கிடையாது, சமூக ஊடகங்கள் நன்மை தான், வரம் தான். அதை எப்படி பயன்படுத்துகிறதோ அப்படிங்கிறது தான், அது வரமா அல்லது சாபமா அப்படிங்கிறது முடிவாக வேண்டிய கட்டாயத்தில்.
1: இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லும் போது அந்த ஒரு ஸ்கூல்ல கிராக், அந்த ஹோட்டல்ல பில்டிங் ஆடுதுன்னு சொல்லியிருப்பீங்க. சமூக ஊடகத்துல வீடியோ பரப்புறதுனால இப்போ அது வந்து ஒரு பேட் கண்டென்ட், அது வந்து தவறான இது அப்படின்னு போகும். ஆனா இதே சேம் திங் நமக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும்ல. இப்போ வேற ஏதாவது ஒரு அங்க ஒரு ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்க சமூக ஊடகத்துல போடும் போது அது வந்து சரி பண்ணிருந்தாங்கல்ல.
0: அது உண்மையான தெரிஞ்சிட்டு போடணும்னு தான் நம்ம சொல்றோம். அது வந்து ஒரு தவறான தகவலை பரப்பிடக்கூடாது. ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் எதுவுமே செய்யணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹாஸ்டல் இருக்கு, அந்த ஹாஸ்டலில் வந்து சாப்பாடு சரியில்லை அப்படின்டா அது அந்த ஹாஸ்டல் உள்ள பையன் வந்து முதல்ல வார்டன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலுடைய இன்சார்ஜ் யாரும் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதில் நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், அந்த கல்லூரியோ அல்லது பல்கலைக்கழகமோ அங்கே புகார் கொடுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் எடுத்த எடுப்புலே வந்து அந்த ஹாஸ்டலில் உணவு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் போகிற ஒரு பையனை வந்து ஒரு வீடியோ போட்டு விட்டாங்கண்டா, அது வந்து உண்மைக்கு நம்புகிற மாதிரி இருக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யார் புகார் கொடுக்குறாங்க, அவங்க பாதிக்கப்பட்டவங்களாம், அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அதற்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய சும்மா நம்ம வியூஸ் போகணும், வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை வந்து நம்ம வந்து பகிரக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரோட்டில் வந்து டெலஃபோன் கேபிளுக்காக குழி தோண்டியிருக்கிறாங்க, நீங்கள் போய் அதை வீடியோ எடுத்துகிட்டு ரோட்டில் பள்ளம் தோண்டியிருக்கிறாங்க பாருங்க எத்தனை பேர் கீழே விழுதாங்கன்னு போட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு, அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அது எது உண்மைன்னு தெரிஞ்சுட்டு எதுக்காக குழி தோண்டியிருக்கிறாங்க, நம்ம நன்மைக்கு தோண்டியிருக்கிறாங்க, ஒரு கேபிள் பதிக்க போகிறாங்க, அந்த கேபிள் பதிச்சுட்டு குழியை மூடிடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து பகிரலாமா அப்படிங்கிறத நம்ம அறிவை கொண்டும் சட்டத்தினுடைய துணையை கொண்டும் ஆய்ந்துட்டு ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் பகிரணும்னு சொல்கிறோம். சரிங்களா?
1: நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
2: நன்றி நன்றி நிகழ்ச்சி அடைந்ததற்கு. இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் நம்ம சமூக ஊடகங்களை பாதுகாப்பாக பொதுமக்கள் எப்படி பயன்படுத்தலாம், அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முக்கிய ஆலோசனைகள்லாம் என்ன சார்?
0: சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கண் என்ன கண் சிமிட்டுற நேரத்தில் தப்பு நடந்துடும். அது முதல்ல வந்து நம்ம வந்து ஒளியும் ஒளியும் காலத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்டா, எப்போமாச்சும் ஒளியும் ஒளியும் போடுவாங்க, எப்போமாச்சும் படம் போடுவாங்க, எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் இருக்காது. இப்போ வந்து நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் உட்காந்துருக்கோம். வீட்டை விட்டு நம்ம வெளியே இறங்கிட்டாலே நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு செக்யூர் சோனில் இருக்கக்கூடிய ஃபீலிங் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்மளை யாராவது புகைப்படம் இருக்காங்களா, நம்ம நடவடிக்கை யாராவது பதிவு செய்கிறாங்களா அப்படிங்கிறத கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நம்மளுக்கு அப்படி சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு தொலைபேசியை வந்து நம்ம என்ன செய்யணும், செக் கூட பண்ணி பார்க்கலாம், என்னை வீடியோ எடுத்துருக்கீங்களாங்கன்னு சொல்லி கேட்கலாம். இல்லைங்க எடுக்கலை அப்படின்னா, சப்போஸ் வீடியோ இருந்துச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக அங்கேயே நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நம்ம வீட்டை விட்டு வெளியே இறங்கிட்டனாலே நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு போர்க்களத்துக்கு போகிற மாதிரி தான் இந்த சமூக ஊடகங்கள் சூழ்ந்த உள்ள சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு நம்ம போயிட்டு வரணும். சரிங்களா? நம்மை பாதுகாக்கிறது ஒன்று, நம்மை சார்ந்தவங்களை பாதுகாக்கிறது ரெண்டு. அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் இளவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இந்த தொலைபேசியின் பயன்பாடு என்னன்னு சொல்லிட்டு. அதாவது எங்கே தொலைபேசியை பயன்படுத்தணும், எங்கே ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்தணுங்கிறதுக்கு உச்ச நீதிமன்றமே வந்து இப்போ என்ன செஞ்சுட்டு நிறைய வந்து ரூல்ஸை வந்து நெறிமுறைகளை நேற்று பிறப்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐயில் கேட்டு நீதிபதி அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் எடுத்து கொடு கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க.
2: ஆமாம் ஆமாம்.
0: ஏன்னா இவங்க சுய அறிவை பயன்படுத்தாமல் ஏஐயில் பயன்படுத்தி அந்த ஏஐ மூலமாக கொடுக்கப்பட்ட வாதுரைகளை கொண்டு நீதிமன்றம் சப்மிட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால இப்போ சில சஜஸ்லாம் என்ன சொல்லுங்க.

0: இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க, நீங்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் ரொம்ப மேலோங்கி இருக்குங்கிற பேரில் உங்களுடைய அந்த சிந்திக்கக்கூடிய திறனை இழந்துடாதீங்க, இயல்பாக நீங்கள் சிந்தித்து உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அப்படின்ட்டுருக்கிறாங்க. அதே தான் நானும் சொல்லுவேன், நாங்கள் நம்மளுக்கு சட்டம் வந்து முழுமையான பாதுகாப்பில் இருக்குது, நாம் நம்ம கைகளை கட்டுப்படுத்துகிற மாதிரி நம்மை நோக்கி வரக்கூடிய கரங்களையும் நம்ம கட்டுப்படுத்துவதற்கு நம்ம கடமைப்பட்டவங்களாக இருக்கோம். ஏன்னா எல்லாருடைய கைகளையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து அதற்கு தகுந்தபடி எச்சரிக்கையாக இருந்துக்கிடணும். ஒருவேளை வரம்பு மீறலோ அத்துமீறலோ நமக்கு நடந்துச்சு அப்படின்னா அது தொடர்பாக இம்மிடியட்டாக புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும், அதில் நம்ம தயங்கவே கூடாது. அப்படி புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலண்டா நாமளும் அந்த குற்றத்துக்கு துணை போனதாக கருதப்படுவோம் அப்படின்னு சொல்கிறோம்.
1: ஓகே சார், இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சைபர் புல்லிங்லாம் நடக்கும், அவங்க வந்து வெளியில் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் நம்ம போகிறோம் வைக்கிறோன்னா அது அதுக்கு அவங்க பயந்தே வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ நான் வந்து சைபர் கிரைமில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் என்னுடைய விவரங்களை தனிப்பட்ட விவரங்களை பகிராமல் என்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா?
0: தனிப்பட்ட
1: இல்லை ஏதாவது ஆதாரங்கள் நான் என்னை பற்றி கொடுக்க வேண்டியது இருக்குமா விவரங்கள்?
0: இல்லை விவரங்கள்னா நீங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லி எனக்கு கொடுப்பாங்க. முதல்ல சைபர் கிரைம் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு தான் கேட்கும். ஆதார் கார்டை கொடுக்கும்போது உங்களுடைய எல்லா விவரங்களும் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஆதார் கார்டையும் உங்களுடைய மொபைல் எண்ணை கொடுத்து ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த அடுத்தாக்கில் கண்டினியூவே பண்ண முடியும். அந்த சைபர் கிரைமுடைய வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டு தொலைபேசி எண் ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் யாருன்னே கேட்பாங்க. எதுக்காக அப்படின்னா தவறான தகவல் வந்துடக்கூடாது. பாதிக்கப்படாத ஒரு ஆள் வந்து அவங்கள சும்மா பாய்காட் பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் வண்டி சும்மா நிற்கின்னு சொல்லி ஃபோனை போட்டு சொல்லிடுவானோ, ஐயா அத்தி பிடிச்சி எடுக்குன்னு சொல்லுவானோ, வண்டி எடுத்துகிட்டு அங்கே வரைக்கும் போய் பார்ப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. அது ஃபேக் காலாக இருக்கும். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபயர் சர்வீஸ் வண்டியை வந்து அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, அதுவும் அஃபென்ஸு. தவறான தகவல் கொடுத்து ஃபயர் சர்வீஸ் வண்டியை அனுப்பி விட்டா அதுவும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படக்கூட வேண்டியது, சரிங்களா? அதுவும் அஃபென்ஸு. அந்த நம்ம தகவல் தொழில்நுட்ப சட்டங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அது அஃபென்ஸ். அது மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு தவறான தகவலை வந்து பரப்புறதுக்கு நம்ம துணை
1: பெயரக்கூடாது.
0: நம்ம வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்துடணும். நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா இம்மிடியட்டாக சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி சொல்லிடணும். கால் பண்ணி சொன்னோன்னா மற்றதெல்லாம் அவங்க
1: பார்த்துக்கிடுவாங்க. நிச்சயமாக அது நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க, அதாவது பொய்யான தகவல்களை நம்ம வந்து பரப்பக்கூடாது, அது நம்ம
0: மோசமான பதிவுகள் பொய்யான
1: தகவல்கள் எதையும் பரப்பக்கூடாது. அப்படி ஏதாவது பகிர்றவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை குறித்தும் நம்மளால் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நம்மளை பற்றி யாராவது அவதூறுகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கேயும் நம்ம வந்து தயங்காமல் இருக்கலாம். ஏதாவது மோசடிகள் நடக்குது சமூக ஊடகங்கள்னா அதையும் வந்து எவ்வளோ இதாக வந்து அணுகலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு நேயர் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க.
0: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல, கொஞ்சம் பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
2: கோயில்
1: சரி ஓகே, உங்களுடைய இணைப்பு அவங்களுடைய இணைப்பு தெளிவாக இல்லை, அதனால் இதோட நிறுத்திக்கலாம். இப்போ நீங்கள் ஏஐ பற்றியும் சொன்னீங்க. ஏஐ வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்களாம் பார்க்கும்போது ஒரு எங்கள் அம்மாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பாரு பொம்மை பூனை எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டாம்மா, பூனை எங்கம்மா டான்ஸ் ஆடு இந்த பாரு டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காட்டினாங்க. அப்புறம் தான் சொன்னம்மா அது ஏஐ வீடியோமா நம்பாதீங்கம்மா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. அப்போ அதுலேருந்து நம்ம வந்து எப்படி நம்ம அந்த ஏஐ தகவல் ஏஐ மூலமாக பொய்யான தகவல்கள் பரப்புறதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம்?
0: கால மாற்றங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓலைஸ் ஓடியில இருந்து நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டர் காலத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஓலைஸ் ஓடி பயன்படுத்திட்டு கம்ப்யூட்டருக்கு மாறுகின்ற போது என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே பிரச்சனை வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்க்கு காலத்துக்கு போகும்போது கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 இயர்ஸ் போச்சு அப்படின்னா ஏஐ மட்டும்தான் இருக்கும், எல்லா துறைகளிலும் ஏஐ மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. நிஜமா பிம்பமா அப்படிங்கிற ஒரு மாயையில் தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம். இப்போ நம்மளுக்கே தெரியுது ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது
1: ஓகே சார்,
0: நமக்கே தெரியுது ஒரு விஷயம் உண்மையா பொய்யா நமக்கே தெரியுது. அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நம்ம கொண்டு வரணும். அந்த ஏஐல ஒரு தவறான தகவல் பரப்பப்படுது அல்லது தவறான பிம்பம் வருது அப்படின்னா அதுக்கும் நம்ம நடவடிக்கை எடுத்துக்கிடணும், அது சார்ந்த அறிவையும் பெருக்கிக்கிடணும்.
1: நிச்சயமா
0: கண்டிப்பா.
1: நன்றி சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்மளோட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க சார். நேர்கள் இதுவரை கேட்டது ஆலோசனை நேரம். சமூக ஊடக பயன்பாடும் சட்ட பாதுகாப்பும் குறித்து நேர்முகம் பங்கேற்றார் வழக்கறிஞர் ஐ மதார் முஹைதீன் அவர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் வினாத்தாள் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என முதலமைச்சர் திரு விஜய் கூறியிருக்கிறார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மல்வான் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியிருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கல்யாண் பானர்ஜி மகளிருக்கு எதிராக கூறிய விமர்சனத்தை கண்டித்து மழைக்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான தீர்மானம் மக்களவையில் ஒருமனதாக நிறைவேறியது. பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சேலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியிருக்கிறார். தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியிருக்கிறார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது ஆதார் சேவை மையம் இன்று தொடங்கப்பட்டது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. உங்கள் அன்பின் அலைவரிசையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது. பக்தி மாலை நிகழ்ச்சி.

இணைந்திருக்கிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிலைப்பண்பலை 102.6 தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. பிறருக்காக செலவிடும் நேரம் வீணாகாது, அது மனித நேயத்தின் முதலீடு.

இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நெல்லை பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. உதவி செய்யும் மனம் இருக்கும் இடத்தில் இறைவன் வசிக்கிறான்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோட. நல்லை பண்பலை 102.6 தியாகமில்லாத அன்பு முழுமையடையாது, பகிர்ந்து வாழும் மனமே உயர்ந்தது.

இணைந்திருக்கிற முக்தி மாலை நிகழ்ச்சியோடு நிலை பண்பலை 102.6 சிறிய உதவி கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு தீபம் 1000 தீபங்களை ஏற்றுவது போல.

இணைந்திருக்கிறோம் நிலை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. கொடுப்பதால் செல்வம் குறையாது, மாறாக மனம் செழுமை பெறும்.

இதுவரை இணைந்திருந்தோம் இறை சிந்தனையோடு இன்னிசை பாடல்களும் உலா வந்த பக்தி மாலை நிகழ்ச்சியில். இணைந்திருக்கிறோம் இது நிலைப்பண்பலை 102.6.

அன்பு உள்ளங்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்மை சுற்றி.

நம்மை சுற்றில முதல் தகவல் என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்டங்களை பெறுவதற்கான உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடைபெற இருக்கு. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த இரண்டு மாவட்டங்களிலுமே நடைபெற இருக்கு. தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் கீழே தூய்மை பணியாளனுடைய மகன் மகள்களுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம், இயற்கை மரண உதவித்தொகை, விபத்து மரண உதவித்தொகை, ஏனைய காயங்கள் ஏற்பட்டு சரி செய்ய இயலாத நிலைமைக்கு உதவித்தொகை போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த நலவாரியம் மூலமாக வழங்கப்படுது. இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, தூய்மை பணியாளர் அவருடைய புகைப்படம், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப உறுப்பினருடைய ஆதார் அட்டைகள், ஆதாருடன் இணைத்த அலைபேசி எண்கள், பணிபுரியும் இடத்தின் பணிச்சான்றிதழ், இந்த ஆவணங்களோடு கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்கெல்லாம் இந்த முகாம்கள் நடைபெற

இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தூய்மை பணியாளர் அவருடைய புகைப்படம், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கிக் கணக்கு புத்தகம், குடும்ப உறுப்பினருடைய ஆதார் அட்டைகள், ஆதாருடன் இணைத்த தொலைபேசி எண்கள், அலைபேசி எண்கள், பணிபுரியும் இடத்தின் பணிச்சான்றிதழ், இந்த ஆவணங்களோடு கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்கெல்லாம் இந்த முகாம்கள் நடைபெற இருக்குது அப்படின்னா 25/7/2026, 1/8/2026, 8/8/2026, 16/8/2026. இதை பொறுத்தவரைக்கும் 25/7/2026 பொறுத்த வரைக்கும் மானூர் வட்டத்திற்கு தாளையூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திலையும், அதே மாதிரி 1/8/2026 அன்னைக்கு அம்பாசமுத்திரம் வட்டத்திற்கு அம்பாசமுத்திரம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திலையும், 8/8/2026 அன்னைக்கு நாங்குநேரி வட்டத்திற்கு உட்பட்ட நாங்குநேரி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திலையும், 16/8/2026 அன்னைக்கு ராதாபுரம் வட்டத்திற்கு ராதாபுரம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திலையும் நடைபெற இருக்கு. அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 25/7/2026 அன்னைக்கு தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோவில்பட்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்கள்லையும், 1/8/2026 அன்னைக்கு தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்கள்லையும், 8/8/2026 அன்னைக்கு தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோவில்பட்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்கள்லையும், 16/8/2026 அன்னைக்கு தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், விளாத்திக்குளம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களையும் நடைபெற இருக்கு. அதனால் தூய்மை பணிபுரியும் பணியாளர்கள் உரிய ஆவணங்களோடு வட்டாட்சியர் அலுவலகம் நடைபெறக்கூடிய இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்கள் தகவல் தந்திருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்களினுடைய நலனை பேணுவதற்காக திருநெல்வேலி மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் ஆதிதிராவிடர் நலக்குழு மற்றும் மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு மற்றும் மாவட்ட விழிப்பு குழு ஆகிய குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தேர்வு அப்படிங்கிறது, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல சமூக ஆர்வலுடைய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இந்த குழுக்களில் பங்கு பெற விரும்புகிறவங்க தங்களுடைய முழு விவரங்களோடு விண்ணப்பங்களை 4/8/2026 திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். இந்த தகவலோட இப்போ பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நம்மை சுற்றி தான் கேட்டிருக்கீங்க. நம்மை சுற்றியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் நில எடுப்பு இழப்பீட்டு தொகை பெற சில உரிமையாளர்களுக்கு சிறப்பு முகாம் நடைபெற இருக்குது. எங்கே அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் அம்பசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், திசைன்வழி இந்த வட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழே கன்னடின் அணைக்கட்டிலிருந்து வெள்ளநீர் கால்வாய் அமைப்பதற்கு தேவைப்பட்ட பட்டா நிலங்கள் நில எடுப்பு சட்டத்தின்படியும் தனிநபர் பேச்சுவார்த்தை மூலமாகவும் கையகப்படுத்தப்பட்டு இறுதி தீர்ப்பாணைகள் பிறப்பிக்கப்பட்டு தீர்ப்பாணையின்படி நில உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு. இதில் நாங்குநேரி வட்டம் மூலக்கரைப்பட்டி பகுதி 2, ஆ சாத்தான்குளம், ஆழ்வானேரி, தோட்டாக்குடி, இளங்குளம், ராதாபுரம் வட்டம் திருவம்பலாபுரம் ஆகிய கிராமங்கள்லேயும் நிலம் கையகப்படுத்தப்பட்டுச்சு. இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகாமலும் உரிமையை நிலைநாட்டக்கூடிய முழுமையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாததாலும் நில உரிமையாளருடைய இழப்பீட்டுத் தொகை வருவாய் வைப்பீட்டில் வைக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்த தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆனதுனால வருவாய் வைப்பீட்டில் வைக்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை கோரி இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய புலன்களின் உரிமையாளர்கள் யாருமே இன்னைக்கு வரைக்கும் ஆஜராகாத நிலையில் இழப்பீட்டுத் தொகையை சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் நாங்குநேரி வட்டத்தில் 23/7/2026 அன்னைக்கும், மூலக்கரைப்பட்டி பகுதி 2 28/7/2026 அன்னைக்கும், ஆ சாத்தான்குளம் பகுதியில் 29/7/2026 அன்னைக்கும், ஆழ்வானேரி பகுதியில் 30/7/2026 அன்னைக்கும், தோட்டாக்குடி, இளங்குளம் இந்த பகுதிகளிலையும் அன்னைக்கும், அதே போல் ராதாபுரம் வட்டத்தில் 30/7/2026 அன்னைக்கும், திருவம்பலாபுரம் பகுதியில் 30/7/2026 அன்னைக்கும் இந்த நாட்களில் அந்தந்த கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில்

0: காலையில் 10 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் சிறப்பு முகாம் நடைபெற இருக்கு. அதனால் இந்த நிலை எடுப்பீட்டில் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நாளில் நில எடுப்பு புலங்களுடைய உரிமையை உறுதி செய்யக்கூடிய ஆவணங்களையும் கொண்டு வந்து இந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தகவலோட பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.
1: என்ன பாட்டு பாடணும்?
2: தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்களோ அந்த பாட்டு பாடுங்க மாமா.
1: தண்ணி கிட்ட பாகவதர் திருவையாத்த சொல்றிய நீ? கேட்டது வா. நதரே
2: மாமா, ஏன் பாட்ட நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா, பாடுங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களினை கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நெல்லை பண்பலை 102.6 இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். 7 மணிக்கு அறிவியல் தகவலுடன் திரை இசை, 8 மணிக்கு கிளாஸ்கோவில் நடைபெறவிருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 துவக்க விழாவின் ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:30 குக்கு நேர்வு பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் முல்லை பாட்டு விளக்கும் கார்கால காத்திருப்பின் மௌன ராகம், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழிநேர்களுடைய விருப்ப பாடல்கள். இனி நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சிக்கும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:50 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவோர் கவிதை ஏ சேகர் அவர்கள், 7 மணிக்கு வணக்கம் ரெண்டு நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குவோர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், 7:15 தமிழை அமுதை உரை வழங்குபவர் செறி பாலகிருஷ்ணன் அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவும் வழங்குவோர் கே கே தாமஸ் அவர்கள். எட்டு 2:00 வழக்கென்று வந்தால் நேரில் நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞரை முருகேசன் அவர்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குவோர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று எது மகிழ்ச்சி பள்ளிக்கூடத்தின் முதல் மணியா கடைசி மணியா, 10:02 மனம் விரும்புவதை முற்பகல், 11:02 மணித்திருநாடு பாலகங்காதர திலகர் சந்திரசேகர் ஆசாத் இரு விடுதலை போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாற்று தகவல்கள், 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே உருண்டு பிறண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் என்பது போல் உங்கள் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை கூறுங்கள். ஒரு மணிக்கு நலம் தான பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குவோர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள், 1:10 நலம் தானா தாந்திரிக்காய் மருத்துவ பயன்கள், 2:00 அன்பின் வரிகள், 3:02 குக்கு, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 4:00 பொதுகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 2020 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள், 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி. ஆறு 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவலோடு திரை இசை, 7:30 ஆசை அஞ்சல், 2:05 குக்கு, 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் நாளை இலக்கிய சாரல் தர காத்திருக்கிறது அகநானூரும் பாலைத்திணையும், 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை கேட்டிருந்தது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்களோடு திரைப்பட பாடல்களும் ஒலிக்கும் நிகழ்ச்சி. முதல் அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஏஐயோட கைங்கரியம் எந்த அளவுக்கு நின்றுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான். ஒரு காலத்தில் மருத்துவர்கிட்ட போய் பல மணி நேரம் பரிசோதனை செஞ்ச பிறகு தான் நோயை கண்டறிய முடிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி சில நொடிகள்லையே ஆயிரக்கணக்கான மருத்துவ படங்களை ஆய்வு செஞ்சு நோயோட ஆரம்ப அறிகுறிகளை கூட செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ இது போன்ற மருத்துவ படங்களில் மனிதனுடைய கண்ணுக்கு தவறக்கூடிய மிகச்சிறிய மாற்றங்களை கூட இந்த செயற்கை நுண்ணறிவு மென்பொருட்கள் கண்டறியக்கூடிய வகையில் இப்போது வளர்ந்துருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மார்பக புற்றுநோய், நுரையீரல் நோய்கள், கண் வெள்ளித்திரை பாதிப்புகள் போன்றவற்றை ஆரம்ப நிலையிலேயே கண்காணிக்கிறதுக்கு கண்டறியறதுக்கு இந்த ஏஐயோட உதவி அப்படிங்கிறது மருத்துவத்துறையில் இன்றியமையாது தான் இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு நோயாளியுடைய வயது, உடல்நிலை, மருத்துவ வரலாறு, பரிசோதனை முடிவுகள் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து எந்த சிகிச்சை அவருக்கு ரொம்ப பொருத்தமானது அப்படிங்கிறதையும் பரிந்துரைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஏஐயினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிட்டுருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது மருத்துவருக்கு மாற்று கிடையாது, ஆனால் மருத்துவருக்கு உதவக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி அப்படின்னு தான் சொல்லணும். இறுதி முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது மருத்துவர் தான். அறிவியலோட வளர்ச்சி அப்படிங்கிறது மனிதனோட பணியை பறிக்கிறதுக்கு இல்லை, அதை இன்னும் துல்லியமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதற்காகத்தான். மருத்துவத்துறையில் செயற்கை நுண்ணறிவு அதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லணும்.

இணைந்திருக்கிற ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் அறிவியல் தகவல்களை அளித்தரக்கூடிய நிகழ்ச்சி. நவீன அறிவியல் மனித உடலோட 2வது மூளையா குடலை சொல்லுது. நாம் சிந்திக்கிறது, நினைவில் வைத்து கொள்வது, முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே மூளையோட வேலை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அறிவியல் உலகம் உடலை இன்னொரு ஆச்சரியமான அமைப்பை 2வது மூளை அப்படின்னு சொல்லுது. அதுதான் மனிதனுடைய குடல். நமது குடலில் சுமார் 100 மில்லியனுக்கும் அதிகமான நரம்பு செல்கள் இருக்குது. இந்த நரம்பு அமைப்பு தான் மூளையோட தொடர்ந்து தகவல்களை பரிமாறிக்கிட்டே இருக்குதான். அது மட்டும் இல்லை, மன அழுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வயிற்றில் ஏதோ ஒரு சங்கடம் ஏற்படுறது போல் உணர்றோம் இல்லையா. மனமும் குடலும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால தான் இது போல் ஒரு சம்பவம் ஏற்படுது. உடலுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செரட்டோனின் அப்படிங்கிற வேதிப்பொருளோட பெரும் பகுதி குடல்லே உருவாகுதான். அதனால் ஆரோக்கியமான குடல் நல்ல செரிமானத்தை மட்டும் இல்லாமல் மனநலத்தையும் மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. காய்கறிகள், பழங்கள், நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், தயிர் போன்ற நல்ல நுண்ணுயிர்கள் கொண்ட உணவுகள் குடலோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. அதனால் உங்கள் மூளை ஆரோக்கியமாக வைக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம குடலோட ஆரோக்கியத்தையும் கவனித்தோம் அப்படின்னா, நம்ம உடலினுடைய அமைதியான அறிவாளி இந்த குடலை கவனித்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும், உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நவீன அறிவியல் சொல்லுது.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில். உலகமே கணினிமயம் டிஜிட்டல் மயம் ஆயிருச்சு. ஆனாலும் அந்த இதுலேயும் அப்டேஷன் வருது, குவாண்டம் கணினி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எதிர்காலத்தோட அசுர வேக தொழில்நுட்பமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தகவல்களை 0 அல்லது 1 இந்த 2 நிலைகளில் மட்டும்தான் செயல்படுத்துமா. ஆனால் இந்த குவாண்டம் கணினி கியூபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய வகை தகவல் அலகை பயன்படுத்துதான். இதனால் ஒரே நேரத்தில் பல கணக்குகளை இணையாக செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக இன்றைக்கி அதிவேக சூப்பர் கணினிகள் பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில சிக்கலான கணக்குகளை இந்த எதிர்கால குவாண்டம் கணினிகள் மிக குறுகிய நேரத்தில் முடிக்கும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்புகிறாங்களாம். மருந்துகள் கண்டுபிடித்தல், காலநிலை மாற்றங்களை கணித்தல், புதிய பொருட்களை வடிவமைத்தல், விண்வெளி ஆய்வு, செயற்கை நுண்ணறிவு போன்ற பல துறைகளில் குவாண்டம் கணினிகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட இந்த தொழில்நுட்பம் இன்னும் வளர்ச்சி பாதையில் தான் இருக்குது. ரொம்பவும் குறைந்த வெப்பநிலை இயங்க வேண்டிய அவசியம், பிழைகளை தவிர்க்கிறது போன்ற பல சவால்களை விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ஞ்சிட்டே வராங்க. ஒரு காலத்தில் அறை முழுவதையும் ஆக்கிரமித்த கணினி இன்றைக்கி உள்ளங்கையில் அடங்கிருச்சு. அதே போல் இன்றைக்கி ஆய்வகங்களில் இருக்கக்கூடிய இந்த குவாண்டம் கணினிகள் நாளை உலகையே மாற்றும் தொழில்நுட்பமாக கூட மாறலாம். அதுவே அடுத்த அறிவியலுடைய பெரிய பாய்ச்சலாக கூட இருக்கலாம். என்ன நடக்குதோ நாட்டில் எல்லாமே நல்லா தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நெல்லை பண்பலை 102.6 கேட்டுருக்கிறீங்க. அறிவியல் தகவல்கள். அடுத்த தகவல் அப்படிங்கிறது விண்வெளிக்கு தாவரங்களை வளர்க்கக்கூடிய அறிவியல். அறிவியல் விண்வெளியில் தாவரங்களை வளர்க்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சியை பற்றி தான் அடுத்த தகவல். விண்வெளிக்கு செல்லக்கூடிய வீரர்கள் பல மாதங்களில், சில நேரங்களில் பல ஆண்டுகள் கூட பூமிக்கு திரும்பாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அதனால் அவங்களுக்கு தேவையான உணவு முழுவதுமாக பூமியிலிருந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமானது. அதற்கான தீர்வை தேடித்தான் விஞ்ஞானிகள் விண்வெளியில் தாவரங்களை வளர்க்கலாமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். புவியில் இருக்கிற மாதிரியே மண் புயிர்ப்பு விசை, காற்றோட்டம், இது எல்லாமே விண்வெளியில் இருக்காது அப்படிங்கிறதுனால அங்கு தாவரங்களை வளர்க்குறது அப்படிங்கிறது எளிதான காரியமும் கிடையாது. அதுக்காக சிறப்பு ஒளி விளக்குகள், தண்ணீர் துளிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகள் மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த சிறப்பு வளர்ப்பு முறைகள் அப்படிங்கிறதுலாம் பயன்படுத்தப்படுது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஏற்கனவே கீரை, லெட்டூஸ், முள்ளங்கி இது போன்ற சில தாவரங்களை வெற்றிகரமாக வளர்த்து விண்வெளி வீரர்களை அதை உணவாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இது மூலமாக எதிர்காலத்தில் நிலவிலையும் செவ்வாய் கிரகத்திலையும் மனிதர்கள் நீண்ட காலம் தங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. இன்றைக்கி விண்வெளியில் வளரக்கூடிய ஒரு செடி அப்படிங்கிறது நாளை வேறொரு கிரகத்தில் மனித வாழ்க்கையினுடைய முதல் பசுமையாக கூட மாறலாம். இப்போ இந்த தகவலோட அப்பு திரைப்படத்துலேருந்து பாடல் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாட்சியினுடைய ஒலிபரப்பில் அறிவியல் தகவல்களும் திரைசை பாடல்களும். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக்கே சாப்பிடக்கூடிய பாக்டீரியாக்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் ஒரு எளிதாக்கிய ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். மனித வாழ்க்கையை எளிதாக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு, ஆனால் இன்றைக்கி அது உலகின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சவால்களில் ஒன்றா மாறி இருக்கு. ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பாட்டில் முழுமையாக மக்கிறதுக்கு 100 ஆண்டுகள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் விஞ்ஞானிகள் வந்து ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பை செஞ்சுருக்காங்க. சில வகையான பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்ணுயிரிகளை குறிப்பிட்ட வகை பிளாஸ்டிக்குகளை மெதுவாக சிதைத்து

அவற்றை எளிய வேதிப்பொருட்களாக மாற்றக்கூடிய திறன் கொண்டவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இன்னும் ஆய்வு நிலையில் தான் இருந்தால் கூட எதிர்காலத்தில் இந்த நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி பிளாஸ்டிக் கழிவுகளை பெருமளவு குறைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிச்சுட்டு வருது. இருந்தால் கூட பிளாஸ்டிக்கை குறைவாக பயன்படுத்துறது, மீண்டும் மீண்டும் பிளாஸ்டிக்கை தொடர்ச்சியாக ஒரே பிளாஸ்டிக்கை கவரோ இல்லது பேக்கோ எதுவோ அதை மீண்டும் மீண்டும் ஒரே இதை பயன்படுத்துறது, மறுசுழற்சி செய்கிறது அப்படிங்கிறதும் இந்த பிளாஸ்டிக்கை பயன்பாடை குறைக்கிறதும் பிளாஸ்டிக்கை நீண்ட காலம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் நம்ம வச்சுக்கிறதுக்குமான ஒரு வழிமுறை. இதை நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சோம் அப்படின்னாலே பிளாஸ்டிக்கை பெருமளவு குறைக்கலாம். இப்போ இந்த தகவலோட பாடலும் வருது, பாடலை கேளுங்க. ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் இருந்தேன்.

கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில். இது அறிவியல் தகவல்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. இனிமையான பாடல்களும் உலா வந்து கொண்டிருக்கின்றன. நேரம் 7:37. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, பூமியினுடைய காந்தப்புலம் பற்றின தகவல் தான். இந்த பூமியினுடைய காந்தப்புலம் அப்படிங்கிறது நம்மை காக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசம் அப்படின்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். நம்ம வாழக்கூடிய இந்த பூமியை சுற்றி கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் இருக்கிறது, நமக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, சூரியனிலிருந்து வர ஒவ்வொரு நொடியும் அதிவேக மின்னூட்டம் பெற்ற துகள்கள் அப்படிங்கிறது பூமியை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குதான். இந்த துகள்கள் நேரடியாக பூமியை தாக்குச்சு அப்படின்னா அது உயிரினங்களுக்கும் தகவல் தொடர்பு அமைப்புகளுக்கும் மின்சார வலை அமைப்புகளுக்குமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுமா. ஆனால் பூமியினுடைய மையப்பகுதியில் உருகிய இரும்பு அப்படிங்கிறது இருக்குது தான். இது தொடர்ந்து சுழல்றதுனால உருவாகக்கூடிய அந்த காந்தப்புலம் அப்படிங்கிறது இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஆபத்தான துகள்களுடைய பெரும் பகுதியை திசை திருப்பி மீண்டும் விண்வெளிக்கே அனுப்பிடுதான். அதனால தான் பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் பாதுகாப்பாக வாழ முடியுது. சில பறவைகள், கடல் ஆமைகள் போன்ற உயிரினங்கள் கூட தங்களோட நீண்ட தூர பயணங்களில் இந்த காந்தப்புலத்தை இயற்கையான ஒரு வழிகாட்டியாகவும் பயன்படுத்துதான். இந்த தகவலோட பாடல் வருது தீனா திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 7:45 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நினைவூட்டுகிறோம் நேர்களே, சரியாக 8 மணிக்கு கிளாஸ்கோவில் நடைபெற இருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 துவக்க விழாவினுடைய ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அறிவியல் தகவலோட பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. அடுத்த தகவல் அப்படிங்கிறது டிஎன்ஏ பற்றி தான். டிஎன்ஏ அப்படிங்கிறது உயிரோட ரகசிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனோட கண்களினுடைய நிறம், உயரம், தலைமுடியோட தன்மை, ஏன் சில நோய்கள் கூட வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எதனால் தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிசயமான அமைப்பான டிஎன்ஏ, இதை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்ம உடம்பை உருவாக்குறதுக்கும் இயக்கிறதுக்கும் தேவையான அனைத்து தகவல்களையுமே தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு இயற்கையான தகவல் களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் இந்த மரபணு தகவல் பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செல்லிலேயுமே ஒரு டிஎன்ஏ மூலக்கூற முழுவதுமாக நீட்டினா அப்படின்னா அது சுமார் 2 மீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒவ்வொரு செல்லோட உட்கருவிலையும்

கண்ணுக்கு புலப்படாத வகையில் ரொம்ப சிறிய இடத்துல அழகாக சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டிஎன்ஏ தொழில்நுட்பம், மருத்துவம், தடயவியல், விவசாயம், உயிரியல் ஆய்வு போன்ற பல துறைகளில் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த தகவலோடு இப்போ டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து பாடலும் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் அறிவியல் தகவலோடு திரைப்பட பாடல்களும் உலா வந்துட்டுருக்கு. நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, கருந்துளைகள் பற்றின தகவல். இது வந்து இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மர்மம் அப்படின்னு விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த பூமியில் ஒளியை கூட தன்னிடமிருந்து வெளியேற்ற விடாத அளவுக்கு மிக வலிமையான ஈர்ப்பு விசை கொண்ட பகுதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியை தான் கருந்துளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக மிகப்பெரிய நட்சத்திரங்கள் தங்களோட வாழ்க்கையில் இறுதியில் சுருங்கும்போது இந்த கருந்துளைகள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு அந்த கருந்துளைகள் உருவாகும் போது அவற்றுடைய ஈர்ப்பு விசை மிகவும் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதனால் பக்கத்தில் வரக்கூடிய ஒளி கதிர்கள் கூட அதிலிருந்து தப்பிக்க முடியாதான். அதனால தான் கருந்துளைகளை நேரடியாக நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 2019 உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் எல்லாரும் இணைந்து ஒரு கருந்துளையினுடைய நிழல் போன்ற தோற்றத்தை முதன் முறையாக பதிவு செஞ்சுருக்காங்க. இது வானியலினுடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகவும் கருதப்படுது. இந்த தகவலோட பாடல் வருது தில் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேசவர்களுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவிப்பாடும் நேரமாய் குக்கு. இது நிகழ்ச்சியில் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை கேட்கலாம். அதற்கான எண்கள் 9443364 இந்த நிகழ்ச்சியில் குரல் பதிவு மூலமாகவோ அல்லது குறுஞ்செய்தியாகவோ நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் உங்க கூட நினைஞ்சிருக்கேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக வர காத்திருக்கு அப்படின்னா வீரபாண்டியன் பட்டணம் கிளாட்ஸ்டோன் அவருக்காக தான் வருது. பாடலை கேளுங்க. என்ன திரைப்படம் அப்படின்னா இளமை கோலம். பாடல் இதோ கட்டளைகளில்.

நேரம் 8:39 நிமிடம் இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க காரக்குறிச்சி புதுக்குடி கனகா. அவங்களுக்காக பாடல் வருது, இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேரம் 8:44. இந்த நிமிடத்தை அடுத்த பாடலை யார் விரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, குக்கு நிகழ்ச்சியில் குருவன் கோட்டை முருகன், அது மட்டும் இல்லை தீபக், இவங்க ரெண்டு பேரும் பாடலை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, நதியை தேடி வந்த கடல் திரைப்படத்திலிருந்து. இவங்களுக்காக பாடல் வருது காற்றலைகளில், பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

குக்கு வாட்ஸ்அப் வழியா நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேலப்பாளையத்திலேருந்து ஹுசேன் விரும்பி கேட்டிருக்காரு. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. குங்குமப்பட்டு கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் எதோ காற்றலைகளில் மேலப்பாளையம் ஹுசைன் விருப்பத்தில்.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் இது குக்கு. வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுட்ருக்காங்க. அடுத்த பாடலுக்கான விருப்பம் என்ஜிஓ ஏ காலனி, மனோஜ் முத்துக்குமார், முத்துக்குமாரி இவங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகளில் மல்லுவேட்டி மைனர் திரைப்படத்திலிருந்து.

ஒலித்து அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய குக்கு நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி, இன்னும் அரை மணி நேரம் கேட்டு ரசிக்க இருக்கீங்க இடைவிடா இசைமழை.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.

நெஞ்சில் நிறைந்த நேய உறவுகளுக்கு அன்பில் நிறைந்த இனிய இரவு வணக்கங்கள். நேரம் 9:30. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் இலக்கியங்களின் இனிமையையும் பெருமையையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது முல்லை பாட்டு விளக்கும் கார்கால காத்திருப்பின் மௌனராகம். சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் முல்லை பாட்டு. இதனுடைய ஆசிரியர் நப்பூதனார். சிறிய நூலாக இருந்தாலும் இது சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானது. முல்லைப்பாட்டு அப்படின்னு பேரை கேட்ட உடனேயே முல்லைப்பூவை பற்றிய பாடல் என்று நினைக்க தோன்றலாம். ஆனால் இந்த பாடல் ஒரு பூவை பற்றி மட்டும் பேசுவதில்லை, ஒரு வாழ்க்கை முறையை பற்றி பேசுகிறது. சங்க இலக்கியத்தில் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு வாழ்க்கை உணர்வு அப்படிங்கிறது உண்டு. அந்த வகையில் முல்லை நிலம் அப்படிங்கிறது காத்திருப்பின் நிலம் அப்படின்னா சொல்லுவாங்க. பொருள் தேடவோ அரசனனுடைய பணிக்காகவோ சென்ற தலைவன் குறிப்பிட்ட காலத்தில் திரும்பி வருவான் அப்படின்னு நம்பிக்கையோட தலைவி அமைதியாக காத்திருக்கிறது தான் முல்லைத்திணையினுடைய மையக்கருத்து. அதே காத்திருப்பை சொல்லும்போது புலவர் வெறும் மனிதர்களை பற்றி மட்டும் பேசலை, இயற்கையையும் கூடவே அழைத்து கொண்டு வருகிறார். மலை, மேகம், காடு, முல்லைக்கொடி, மாலை பொழுது என்று எல்லாமே தலைவியின் மனநிலையோடு இணைந்து பயணிக்கின்றன இந்த முல்லைப்பாட்டின் வழியாக. காத்திருப்பது என்பது துன்பம் மட்டுமல்ல, அது அன்பின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட என்பதை சங்கத்தமிழர் மிக அழகாக உணர்த்தி இருக்கக்கூடிய இடம்தான் முல்லைப்பாட்டு. இன்னும் தெரிந்து கொள்வோம், தொடர்ந்து இணைந்தே இருங்கள் இலக்கியச்சால் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன், நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ்.

0: இலக்கியங்களின் இனிமையை இரவு நேரத்தில் எடுத்துச் சொல்லும் இது இலக்கிய சாரல். இன்றைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது முல்லைப்பாட்டு விளக்கும் கார்கால காத்திருப்பின் மௌன ராகம் என்ன என்பதை பற்றி. இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. முல்லைப்பாட்டை படிக்க தொடங்கிய உடனேயே நம் மனதில் பதிகிறது கார்காலம். வானம் கருமேகங்களால் சூழ்ந்திருக்கிறது, மழை மெதுவாக பெய்கிறது, காடு முழுவதும் பசுமை பரவியிருக்கிறது, முல்லை கொடிகள் மலர்ந்து மனம் வீசுகின்றன. புலவர் இந்த காட்சிகளை இயற்கையின் அழகை சொல்லுவதற்காக மட்டும் வரையவில்லை, அந்த இயற்கைக்குள்ளே ஒரு பெண்ணின் மனதையும் சேர்த்து காட்டுகிறார். தலைவன் பிரியும் போது கார்காலம் வந்ததும் திரும்பி வருவேன் என்று சொல்லிச் செல்கிறான். அந்த சொல்தான் தலைவியின் நம்பிக்கை. மற்றவர்கள் மழையை ரசிக்கிறார்கள், தலைவி மழையில் ஒரு வாக்குறுதியை கேட்கிறாள். மற்றவர்கள் மேகத்தை பார்க்கிறார்கள், அவள் வருகையின் அடையாளத்தை பார்க்கிறாள். இயற்கைக்கு அது மழைக்காலம், ஆனால் தலைவிக்கு அது காத்திருக்கும் காலம்.
1: இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும்.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. முல்லை பாட்டு விளக்கக்கூடிய கார்கால காத்திருப்பின் மௌனம் என்ன என்பதை, மௌன ராகம் என்ன என்பதை இன்று தந்து சென்றிருக்கிறது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. முல்லைப்பாட்டினுடைய மையக்கருவே தலைவி தான். ஆனால் அந்த தலைவி அதிகம் பேசுறதில்லை. அவளுடைய மனநிலையை இந்த புலவர் இயற்கையின் வழியே நமக்கு புரிய வைக்கிறார். தலைவன் பிரிந்து சென்றிருக்கிறான். அவன் எப்போது வருவான் என்பது தெரியாது. ஆனால் வருவான் என்ற நம்பிக்கை மட்டும் அவளிடம் உறுதியாக இருக்கிறது. அதனால்தான் அவள் துயரத்தில் மூழ்கி போகவில்லை. இதைத்தான் சங்க இலக்கியம் இருத்தல் என்று சொல்கிறது. வெறுமனே காத்திருப்பதல்ல, மனம் சிதறாமல் நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையுடன் வாழ்வது. நம்பிக்கை இருக்கும் வரை காத்திருப்பு சுமையாக தெரியாது

இணைந்திருக்கிறோம். இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது முல்லை பாட்டு விளக்கும் கார்கால காத்திருப்பின் மௌன ராகம் என்ன என்பது பற்றி. முல்லைப்பாட்டினுடைய இன்னொரு சிறப்பு, இயற்கையை மனித வாழ்க்கையிலிருந்து பிரித்து பார்க்காதது. காடு பசுமையாக இருக்கிறது, முல்லை கொடிகள் மலர்ந்திருக்கின்றன, மழை தொடர்ந்து பெய்கிறது, ஆனால் தலைவியின் மனம் எப்படி இருக்கிறதோ அதையே இயற்கையும் பிரதிபலிக்கிறது. மழை பெய்வது அவளுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அதே நேரத்தில் தலைவனுடைய நினைவையும் தருகிறது. சங்க புலவர்கள் மனித மனதை புரிந்து கொண்ட அளவுக்கு இயற்கையையும் புரிந்து கொண்டிருந்தார்கள்.

இணைந்திருக்கிறோம் இலக்கிய சேனல் நிகழ்ச்சியோடு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் முல்லைப்பாட்டு விளக்கும் கார்கால காத்திருப்பின் மௌன ராகம் என்ற இலக்கிய சார நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது. முல்லைப்பாட்டில் தலைவி மட்டுமல்லை, அவளை சுற்றி வாழ்ந்த சமூகமும் இருக்கிறது. அந்த சமூகத்தில் அனுபவமிக்க மூதாட்டிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தலைவியினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவளுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். வருவேன் என்று சொல்லி சென்றவர் சொன்ன சொல் தவறமாட்டார். அவர் சென்றது தனக்காக அல்ல, செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றத்தான் என்று தலைவியின் மனதை தேற்றுகிறார்கள். ஒருவருடைய துயரம் அவருடையது மட்டுமல்ல, குடும்பமும் சமூகமும் அதில் பங்கு கொண்டிருக்கின்றன. முல்லைப்பாட்டில் தலைவன் கடமையை முடித்துவிட்டு திரும்பி வருகிறார். இது ஒரு காதல் சந்திப்பு மட்டுமல்ல, ஒரு வாக்குறுதி நிறைவேறிய தருணம். அன்பு என்பது உணர்ச்சி மட்டுமல்ல, பொறுப்பும் கூட. வாக்குறுதி என்பது சொல்லிவிடும் வார்த்தை அல்ல, காப்பாற்ற வேண்டிய நம்பிக்கை. தலைவனின் வருகையால் தலைவியின் காத்திருப்பு முடிகிறது.

இலக்கிய சாரலுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். முல்லைப்பாட்டு ஒரு சிறிய நூல், ஆனால் அது சொல்லும் வாழ்க்கை உண்மைகள் மிகவும் பெரியவை. ஒரு பெண்ணின் காத்திருப்பை கூற வந்த புலவர் மனித மனதின் பொறுமையையும் அன்பின் ஆழத்தையும் நம்பிக்கையின் வலிமையையும் பதிவு செய்திருக்கிறார். இந்த நூல் நமக்கு சொல்லும் இறுதி செய்தி மிகவும் எளிமையானது. அன்பு என்பது அவசரத்தில் மலர்வதல்ல, பொறுமையில் நிலைப்பது. அந்த பொறுமையை வாழ்வை அழகாக காட்டிய நப்பூதனாருக்கும், அந்த சங்க சிந்தனையை நமக்கு காப்பாற்றி தந்த தமிழுக்கும் நம் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த இலக்கிய பயணத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி.

நேரம் 10 மணி. இனி இரவின் இன்ப வணக்கங்கள் நேர்களே. இது நிலைப்பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நிரல் நிகழ்ச்சியாக வளமர இருக்கு. நிகழ்ச்சியில் நேர்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். இந்த 0462-256-1132 மற்றும் ஒரு இலக்கம் 2561-1133. சுகமான ராகங்களில் முதலாவதாக வரும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க
2: சார்? புல்லுகாட்டு வலசை, முருகேசன்.
1: முருகேசன் சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
2: சேரன் பாண்டியன் படத்துல இருந்து சம்பநாத்தை.
1: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி சார்.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6 சுகமான ராகங்களில் அடுத்ததாக பாடலை கேட்க வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறேமா, நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: எல்லாரும் நலமா இருக்கிறோம் சார். நான் புது குடுவேந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு பாடி பறந்த குயில் படம் பேரு. அதுல வந்து அவனுக்குதான் தெரியும் ஒரு ஆரம்பமும் முடிவும் பாட்டு
0: வேண்டும் சார். அந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார், ரொம்ப நன்றி.

0: நிலை பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க. இது சுகமான ராகங்கள். இனி இரவில் அடுத்த பாடலை கேட்க வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், வெள்ளாங்கலேருந்து பாபு.
0: பாபு சார் சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கறீங்க?
1: சார், தம்பிக்கு எந்த ஒரு படத்துல இருந்து காதலின்

ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்களை. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ்.

0: சுகமான ராகங்களில் இனியவரும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு
0: சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: உதயகீதம் படத்துல சங்கீத மேகம் தேர்ச்சி வாழும்
0: உங்களுக்காக பாடல் ஏதோ. நன்றி சார், நிகழ்ச்சியில
1: நன்றி சார், நன்றி.

0: நேரம் 10:23, சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்க வரும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: இந்தாங்கிட்டிருந்து ஆனந்தராஜ் பேசுறேன் சார்.
0: ஆனந்தராஜ் சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: சீதனம் படத்தில் வந்தாளப்பா வந்தாளப்பா அந்த சாங்.
0: உங்களுக்காக பாடல் வருது சார். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி சார். நன்றி.

0: நேரம் 10:29 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. சுகமான ராகங்களில் அடுத்ததாக வரும் நேயர், வருக. வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனி இரவு வணக்கம் சார். கணேஷ் சார் அவர்களுக்கு இனி இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: மதுரை ஜவஹர் படத்திலிருந்து உங்கள் அன்பு சவன் ஆண்டனி.
0: ஆண்டனி சார், நீங்கள் நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: தூந்தலி என்ற திரைப்படம் சார், எஸ்பிபி வாய்ஸ்ல, எஸ்பி சைலஜா வாய்ஸ்ல, மனதில் என்ன நினைவுகள் என்ற பாடல் சார். நன்றி சார்.
0: நன்றி. பாடல் இதோ காற்றலைகள்.

0: 10:34 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்களில் அடுத்ததாக வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சி அருமையாக வழங்கி கொண்டிருக்கும் மணிமுத்தர் கணேசருக்கு வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு நேயர் பார்க்கலேந்து வசந்தா. நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோம் வசந்தாமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம் சார். சாப்பிட்டாச்சா?
0: சாப்பிட்டோம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: நன்றி.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம், நான் சிந்தாமணியிலிருந்து முத்து பேசுகிறேன்.
0: முத்து மேடம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: அதுக்கு முன்னால் நம்ம நேயர்களை தான் கேட்டேன்னு சொல்லிடுங்க.
0: சரி, கண்டிப்பாக எல்லாரையும் கேட்டதாக சொல்லிடலாம்.
1: சின்ன பூவே மெல்ல பேசு படத்துலேருந்து சின்ன பூவே மெல்ல பேசு பாடல்.
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகளில். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 சுகமான ராகங்களில் அனைவரும் அடுத்த அன்பு உள்ளம் பருக வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வெள்ளாங்கிலிருந்து வீரபத்ரன்.
0: வீரபத்ரன் சார், நீங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: சின்னத்தண்டி படத்துல இருந்து குயில கூடி கூண்டில் அடிச்சு.
0: உங்களுக்காக பாடல் ஏதோ. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அனைக்கும். அடுத்த அன்பு உள்ளம் வருக, வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: அன்பு வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இருந்து பூமாரி.
0: சொல்லுங்கம்மா.
1: இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோமா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: செம்பருத்தி படத்துல இருந்து
0: நன்றிமா. பாடல் இதோ காற்றலைகள்ல.
1: நன்றி சார்.

0: சுகமான ராகங்களில் இணைந்திருக்கிறீர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் சுகமான ராகங்களை மீட்ட வரும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: அருமையாக நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் மணிமுத்தரு கணேசர் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் சிந்து. நலமா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: யாரோ யாரோ என்ற பாடல் சார்.
0: உங்களுக்காக பாடல் ஏதோ காட்டலைகள்ல. நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.
0: பாடல் ஒலிக்கிறது சலங்கையில் ஒரு சங்கீதம் திரைப்படத்துல இருந்து.
2: தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம்

0: சுகமான ராகங்களில் அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறேன். நீங்க யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: சிவமுருகன், காயல்பட்டணம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு வந்து புது புது அர்த்தங்கள் படத்துல இருந்து கேலரி கண்மணி பாடகன் சங்கவி.
0: இது உங்களுக்கான பாடல் சார். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்களுடைய நிறைவான நேர வர காத்திருக்காங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? வருக, வணக்கம்.
1: வணக்கம்ண்ணா. சாயர்புரம் முத்து மகேஸ்வரி.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: அழகன் படத்துல இருந்து சங்கீத ஸ்வரங்கள் அந்த பாடல் கொடுங்க.
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றிண்ணா,
0: நன்றி.

நிறைவுற்றது சுகமான ராகங்கள். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 இதே அலைவரிசையில் இனிதே ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 ஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம். இருமலர்கள் படத்திற்காக TM சௌந்தரராஜன், P. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருப்பது இரவின் மடியில். இந்நிகழ்ச்சியில் புதுநெல்லு புதுநாத்து இதயம் தர்மதுரை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது புதுநெல்லு புதுநாத்து படப்பாடல்கள்.

எஸ் ஜானகி, சித்ரா உமாரமணன் ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து இதயம் படத்திலிருந்து பாடல்கள்.

கேட்ட இதயம் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, மலேசியா வாஸ்தேவன் குழுவினர், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆகியோர். நிகழ்ச்சி நிறைவாக தர்மதுரை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருப்பது நினைவில் நின்றவை. பழைய திரைப்பட பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல்களின் படங்கள் பறக்கும் பாவை, தேன்மழை, முகராசி ஆகியன. முதலில் இடம்பெறுவது பறக்கும் பாவை படத்திலிருந்து பாடல்கள்.

மனதிலே இதயத்திலே பொன்னான தந்தமா.

0: எங்கே முறை சொல்லும் மாப்பிள்ளை யாருமின்றி செல்வதெங்கே பட்டு பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே.
1: ஒலித்த பறக்கும் பாவை படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், கே ஜே யேசுதாஸ், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி குழுவினர். நினைவில் இன்றவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேன்மழை படத்திற்காக பாடல்கள் ஒலிபரப்பாகின்றன.

ஒலித்த தேன்மழை படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ் சரளா ஆகியோர். நிகழ்ச்சியின் நிறைவாக முகராசி படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். முதலில் காலங்களில் அவள் வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். வாணிஜெயராம் குழுவினர் பாடியுள்ள முதல் பாடல்

எஃப்எம் கோல்டு வணங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து மன்மத லீலை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். வாணி ஜெயராம் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்.

0: I don't mind.
1: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
2: ஹலோ.

பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட் பட்

மன்மதன் லீலை திரைப்படத்தின் நிறைவான பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் பாடியுள்ள பாடல்

சந்தோஷம். ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் சோபகிருத்து அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

சித்திக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து குருலேக்க எட்டுவண்டி தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கௌரி மனோகரி, கண்டச்சாபதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் அகத்தியர் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் டி ஆர் மகாலிங்கம் குரல்களில் ஒலிக்கும் பாடல்.